0: ప్రేంకార హిమవద్గంగ ప్రేంకార నవకౌస్తుభ ప్రేంకార మంత్ర సర్వస్వ ప్రేంకార పరసౌఖ్యద
1: ஐந்து மணி 42 நிமிடம். தேவி ஹராகன் மிச்சில் அடுத்த பாடலாக அம்மன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து ராஜேஸ்வரியே எனும் பாடலை கேட்கலாம். சோபனா அவர்கள் குரலில்.

தெய்வீகராகும் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக அபிஷேகம் எனும் தொகுப்பிலிருந்து மூகாம்பிகையே தாயே எனும் பாடலை கேட்கலாம். உன்னிகிருஷ்ணன் அவர்கள் குரலில்.

5:53 எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை 101.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம். இந்த அலைவரிசையில் தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.

அக்டோபர் ஆண்டு 2057 ஆணி திங்கள் 21 நாள். 2026 ஆண்டு ஜூலை மாதம் 5 தேதி ஞாயிற்றுக்கிழமை. சென்னை ரெயின்போ பண்பலை 101.4 MHz-இல் இன்றைய ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. தொடர்வது குரலமுதம்.

நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் சக ஆண்டு 1948 ஆஷாட மாதம் 14 நாள் திருவள்ளுவர்

0: தரும்.
1: ஒருவனுக்கு மனம் பொருந்தாத உட்பகை தோன்றினால் அது அவனது உறவு சுற்றத்தையும் பொருந்தாமல் செய்து பல துன்பங்களை கொண்டு வந்து சேர்க்கும். குறள் எண் 884 அதிகாரம் உட்பகை.
0: மனம் மானா உட்பகை தோன்றின் இனமானம் பலவும் தரும்.
1: ஒருவனுக்கு மனம் பொருந்தாத உட்பகை தோன்றினால் அது அவனது உறவு சுற்றத்தையும் பொருந்தாமல் செய்து பல துன்பங்களை கொண்டு வந்து சேர்க்கும். குறள் எண் 884 அதிகாரம் உட்பகை.

0: நேரம் 6 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பெட்ரோலுடன் எத்தனால் கலப்பு குறித்த ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை வரவேற்பதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். போதைப் பொருள் பழக்கம் காரணமாக நாடு முழுவதும் 7 கோடி பேர் பாதிக்கப்பட்டுள்ளது கண்டறியப்பட்டுள்ளதாக மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சர் திரு வீரேந்திரகுமார் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் அனைத்தும் மக்களை சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளது என்றும் மாநில அமைச்சர்களின் செயல்பாடுகள் வேதனையளிப்பதாக உள்ளது என்றும் பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக விவாதிப்பதற்காக அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார். வெங்காயத்தின் கொள்முதல் விலை 13% அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னையில் உள்ள ஏரிகள், நீர்வழிகள், கால்வாய்களில் தூர்வாருதல் மற்றும் கழிவுகளை அகற்றும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பெருநகர சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மறுகூட்டல் மறுமதிப்பீடு கோரி விண்ணப்பித்துள்ள மாணவர்களின் மதிப்பெண் பட்டியல் இணையதளத்தில் இம்மாதம் 6ஆம் தேதி வெளியிடப்படும் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் கூறியுள்ளது. தென்காசி மாவட்ட மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக குற்றாலத்தில் உள்ள அனைத்து அருவிகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதை அடுத்து சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா 1 தங்கம் 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றுள்ளது. ஜெர்மனியில் நடைபெற்ற புளோரியானா ஸ்ட்ரைட் ஹாஸ் போட்டியில் இந்தியாவின் அனுஷ் அகர்வால் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. பக்தி நேரம்.

நேரம் 6:02. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4 பக்தி நேரம். பக்தி நேரம் நிகழ்ச்சியில் உங்களுடன் இணைந்திருப்பது ஆர்ஜே டெல்ஃபின் ராஜேந்திரன். தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூடி தரும். அந்த மாதிரி நம்மளுடைய ஆன்மீக சிந்தனையோட நம்மளுடைய முயற்சிகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்போம், நிச்சயமா வெற்றி ஒரு நாள் கிடைத்தே தீரும். இந்த சிந்தனையோட நம்ம பக்தி நேரம் நிகழ்ச்சியுடைய முதல் பாடலான விநாயகர் பாடல்கள் தொகுப்பிலிருந்து TM சவுந்தரராஜன் குரலில் ஒரு இனிமையான பாடல் கேட்டு இணைந்திருப்போம். இது FM Rainbow 101.4.

குரலில் இனிமையான பாடல் கேட்டு ரசித்தோம். நேரம் 6:14. தொடர்ந்து பக்தி நேரம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்க இருக்கும் பாடல் ஆஞ்சநேயர் பாடல்கள் தொகுப்பிலிருந்து பிபி ஸ்ரீனிவாஸ் குரலில். இதோ உங்களுக்காக கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.

பக்தி நேரம். அம்மன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து பி சுசிலா குரலில் இனிமையான பாடல் கேட்டு வந்த நேரம் 6:23. தொடர்ந்து பக்தி நேரம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்க இருக்கும் பாடல் மகாநதி சோபனா குரலில். இதோ உங்களுக்காக கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.

பக்தி நேரம். நேரம் 6:30. பக்தி நேரம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்க இருக்கும் பாடல் கர்த்தர் என் மேய்ப்பர் என தொடங்கும் பாடல். பிபி ஸ்ரீனிவாஸ் குரலில் இதோ உங்களுக்காக. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.

நேரம் 6:34. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4. எஃப்எம் ரெயின்போ பக்தி நேரம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்க இருக்கும் பாடல் இஸ்லாமிய இன்னிசை பாமாலை தொகுப்பிலிருந்து அன்வர் அலி குரலில். இதோ உங்களுக்காக கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.

0: பக்தி நேரம்.
1: டி எம் சவுந்தரராஜன் குரலில் அருமையான முருகன் பாடல் கேட்டு வந்த நேரம் 6:42. பக்தி நேரம் நிகழ்ச்சியில் நிறைவாக ஒலிக்க இருக்கும் பாடல் கண்ணன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து சித்ரா குரலில். இதோ உங்களுக்காக கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.

0: நேரம் 6:45. தொடர்வது தமிழில் மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். பெட்ரோலுடன் எத்தனால் கலப்பு குறித்த ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை வரவேற்பதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் அனைத்தும் மக்களை சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக விவாதிப்பதற்காக அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட மாநில அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா 1 தங்கம் 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். பெட்ரோலுடன் எத்தனால் கலப்பு குறித்த ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை வரவேற்பதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். ராஜஸ்தானில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், பெட்ரோலுடன் எத்தனால் கலக்கும் முறை 100 ஆண்டுகளாக இருந்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். அரசின் செயல்பாடுகள் குறித்த கருத்துக்களை பரிசீலனை செய்து அவற்றை உரிய முறையில் செயல்படுத்துவதற்கு தேவையான திருத்தங்களை மேற்கொள்வதற்கும் அரசு தயாராக உள்ளது என்று அவர் கூறினார். பெட்ரோலுடன் எத்தனால் கலக்கும் யோசனை முதலில் காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சிக் காலத்தில் அமல்படுத்தப்பட்டிருந்ததை அவர் சுட்டிக்காட்டினார். கடந்த 2006 மற்றும் 2008 ஆண்டுகளில் 10 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் 5% அளவிற்கு எத்தனால் கலப்பதற்கான இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருந்ததாக திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்தார். போதைப்பொருள் புழக்கம் காரணமாக நாடு முழுவதும் 7 கோடி பேர் பாதிக்கப்பட்டுள்ளது கண்டறியப்பட்டுள்ளதாக மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சர் திரு வீரேந்திரகுமார் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், போதைப்பொருள் பழக்கத்தால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மற்றும் மக்களை மையமாக கொண்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். விழிப்புணர்வு, சிகிச்சை, மறுவாழ்வு, மறு ஒருங்கிணைப்பு போன்ற நடவடிக்கைகள் மூலம் போதைப்பொருள் பழக்கத்திலிருந்து பாதுகாக்கும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருவதாக அமைச்சர் கூறினார். சமூகத்தில் இருந்து போதைப்பொருள் பழக்கத்தை அகற்றுவதற்கு மத்திய மாநில அரசுகள், அமைச்சகங்கள், சமூக அமைப்புகள், பொதுமக்கள் என அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று திரு வீரேந்திரகுமார் கேட்டுக்கொண்டார். வெங்காயத்தின் கொள்முதல் விலை 13% அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய நுகர்வோர் விவகாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வெங்காயத்தின் விலை குவிண்டால் 1,875 ரூபாயிலிருந்து 2,125 அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசின் இத்தகைய கொள்முதல் நடவடிக்கைகள் காரணமாக வெங்காயம் பயிரிடும் விவசாயிகளுக்கு வருவாய் அதிகரிக்கும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், குஜராத் மாநிலங்களில் வெங்காயம் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாகவும் அந்த அறிக்கை மேலும் கூறுகிறது. மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் அனைத்தும் மக்களை சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் இக்கருத்தை பதிவு செய்துள்ளார். மாநிலத்தில் பிஜேபி கட்சியின் அமைப்பை வலுப்படுத்துவதுடன் அரசியல் பணிகளை தொண்டர்கள் அர்ப்பணிப்பு உணர்வுடன் மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். சேலத்தில் நடைபெற்ற மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்தில் கலந்து கொண்டு கட்சி நிர்வாகிகளுடன் கலந்துரையாடியதாக டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். திண்டுக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பெண்களுக்கு எதிரான வன்முறை சம்பவங்கள், போதைப்பொருள் புழக்கம் போன்றவை அதிகரித்துள்ளதை சுட்டிக்காட்டினார். இது தொடர்பாக மாநில அரசு எவ்வித நடவடிக்கையையும் மேற்கொள்ளாத காரணத்தால் ஆளுநரிடம் மனு அளிக்கப்பட்டதாக அவர் தெளிவுபடுத்தினார். ஆட்சியில் நடைபெறும் தவறுகளை சுட்டிக்காட்டுவது எதிர்க்கட்சியின் ஜனநாயக கடமை என்று திரு நயினார் நாகேந்திரன் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான

0: புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக விவாதிப்பதற்காக அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார். தஞ்சாவூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேகதாது அணையின் கட்டுமானம் தமிழகத்தின் நீர் உரிமையும் காவிரி டெல்டா பகுதியின் விவசாயமும் கடுமையாக பாதிக்கப்படும் என்று கூறினார். இது தொடர்பான சட்ட ரீதியான நடவடிக்கைகளையும் மாநில அரசு தீவிரப்படுத்த வேண்டும் என்று அவர் வேண்டுகோள் விடுத்தார். இந்த விவகாரத்தில் அரசியல் கட்சிகள், விவசாயிகள், இளைஞர்கள் என அனைவரும் ஒன்றிணைந்து போராட வேண்டும் அவர் வலியுறுத்தினார். மாநில அரசு சட்டப்பேரவை மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் பிரதமர் மற்றும் நீர்வளத்துறை அமைச்சரை சந்தித்து தமிழகத்தின் நிலைப்பாட்டை தெளிவுபடுத்த வேண்டும் என்று திரு அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டார். தென்காசி மாவட்ட மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக இம்மாவட்டத்தில் உள்ள அனைத்து அருவிகளிலும் நீர்வரத்து அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து குற்றாலத்தில் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தென்காசி மாவட்டம் குற்றாலம் என்றாலே இயற்கை அழகு. இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே பெய்ததின் காரணமாக சீசன் துவங்கியுள்ள நிலையில் மலைப்பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் மழையின் காரணமாக இங்குள்ள அனைத்து அருவிகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் பிரதான அருவியான குற்றாலம் மெயின் அருவி, ஐந்தருவி, புலியருவி, சிற்றருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் தற்போது கடும் காற்றாற்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வருவதால் சுற்றுலா பயணிகளுடைய பாதுகாப்பு நலன் கருதி மாவட்டம் நிர்வாகம் சார்பில் தற்காலிகமாக அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் அருவிக்கரையின் ஓரமாக சாரல் மலையில் நனைந்தபடி செல்போனில் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்து செல்கின்றனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
1: வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 3 நாட்களில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து ஒடிசா மற்றும் சத்தீஸ்கர் மாநிலங்களின் வடபகுதியை அடையக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதனிடையே தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் கூறியுள்ளது. இருவரி செய்திகள். அமெரிக்காவில் நிலவும் கடும் வெப்பத்திலிருந்து மக்களை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. ஸ்பெயின் மற்றும் பிரான்ஸ் நாடுகளில் நிலவி வரும் கடும் வெப்பத்தால் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீ காரணமாக 10,000 அதிகமான மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மாலி நாட்டின் வடபகுதியில் உள்ள நகரங்களை குறிவைத்து கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளதாக அந்நாட்டு ராணுவம் கூறியுள்ளது. மகாராஷ்டிராவில் ஆசிரியர் தகுதி தேர்வு வினாத்தாள் கசிவு தொடர்பான வழக்கில் மேலும் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். வங்கி மோசடி தொடர்பான வழக்கில் சிபிஐ நடத்திய சோதனையின் போது சட்டவிரோத பண பரிமாற்றம் செய்தது உட்பட பல்வேறு ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டன. மேற்கு வங்க மாநில சட்டப்பேரவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள உறுப்பினர்களுக்கான 2 பயிலரங்கு நேற்று நிறைவடைந்தது. நாமக்கல் மாவட்டம் இறையமங்கலம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள சத்துணவு கூட மற்றும் வகுப்பறைகளை மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் திறந்து வைத்தார். டெல்டா மாவட்டங்களை வறட்சியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளாக அறிவித்து மாநில அரசு ஏக்கருக்கு 30,000 ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என்று மயிலாடுதுறை மாவட்ட விவசாயிகள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே தேத்தாக்குடி பகுதியில் காவல்துறையினர் மேற்கொண்ட வாகன சோதனையின் போது போதைப்பொருள் கடத்தல் தொடர்பாக 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தருமபுரி மாவட்டம் புலிக்கரையில் நபார்டு திட்டத்தின் கீழ் 42 ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டு வரும் புதிய கால்வாய் பணிகளை ஆட்சியர் திரு சரவணன் ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா 1 தங்கம், 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் பாவ்னா தங்கப்பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 5 தங்கம், 3 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. இஸ்தான்புல்லில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ஸ்வாஸ்திகா கோச்சா இணையும், கலப்பு இரட்டையர் பிரிவில் அங்கூர் ஸ்வாஸ்திகா இணையும் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளன. மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சாயாலி வாணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பெட்ரோலுடன் எத்தனால் கலப்பு குறித்த ஆக்கப்பூர்வமான

கருத்துக்களை வரவேற்பதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் அனைத்தும் மக்களை சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக விவாதிப்பதற்காக அனைத்துக் கட்சி கூட்டத்தை மாநில அரசு உடனடியாக கூட்ட வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் மூன்று வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4. நேரம் 6:55. தொடர்வது நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். அன்புள்ள தாமரை செல்வன் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். தமிழ் மொழி மிகவும் தொன்மையான மொழி. அதன் பழமை முதுமை மொழியில் கலந்திருக்கும் பொதிந்திருக்கும் அர்த்தங்கள்லாம் மிகவும் அருமையானவை. நமது பாரத பிரதமர் கூட இதை பத்தி ரொம்ப பெருமையா குறிப்பிட்டிருக்கிறார். நம்ம மொழியை பத்தி ஔவையார் அருளிய மூதுரை தமிழ் நீதி நூலில், வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள், நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமற் சார்வார் தமக்கு. இந்த கடவுள் வாழ்த்து பாடல்ல அறக்கருத்துக்கள் பொதிந்துள்ளன. இந்த பாடலை சாதாரணமா படித்து பார்த்தால் விநாயக பெருமானை தினமும் துதித்து பாடும் பாடல் போல தெரியும். ஆனா உண்மை விளக்கம் வேற மாதிரி. ஔவையார் நரை திரை மூப்புக்கான மருந்து ரகசியத்தை சூட்சுமமாய் இந்த பாடல்ல தெரிவிச்சிருக்கிறாராம். மாமலராள் பூக்கொண்டு என்பது தாமரை பூவையும், மேனி என்பது குப்பை மேனி என்ற மூலிகையையும், திருமேனி என்பது வல்லாரை மூலிகையையும், தும்பிக்கையான் பாதம் என்பதில் தும்பி என்பது தும்பை செடி என்ற மூலிகையையும், கையான் என்பது கரிசலாங்கண்ணி மூலிகையையும், பாதம் என்பதை செருப்படை என்ற மூலிகையையும் மறை பொருளாக ஔவையார் தெரிவித்திருக்கிறார். தாமரை செல்வன் சார், தாமரையில் செம்பு காப்பர், குப்பை மேனியில் தங்கம், வல்லாரையில் இரும்பு சத்து, தும்பையில் துத்தநாக சத்து, கரிசலாங்கண்ணியில் வெள்ளிச்சத்து, செருப்படையில் ஈயச்சத்து இருப்பதாகவும், தேக பலத்துடன் நோய் எதிர்ப்பு சக்தியுடன் இருக்கும்னு மறைபொருளா பாடியிருக்கிறார். தாமரைப்பூ, குப்பை மேனி, வல்லாரை, தும்பை, கரிசலாங்கண்ணி, செருப்படை, இந்த 6 மூலிகைகளை மறந்துடக்கூடாது. சாதாரணமா எங்கும் பார்க்கக்கூடியவைதான், எளிதா பயன்படுத்தக்கூடியவைதான். ஒரு கல்லுல 2 மாங்காய் அடிக்கலாம் இந்த மூலிகைகளை பயன்படுத்தி. 1, இந்த மூலிகைகளை கொண்டு விநாயகரை துதிக்கலாம். 2, இந்த மூலிகைகளை கொண்டு நமது உடல் நலனை பேணலாம். அதே போல தமிழின் சிறப்பறிய இன்னொரு சான்று உதாரணம், வே என்ற ஒற்றை தமிழ் எழுத்து வே. இதற்கு மறை, மறைத்து வைத்தல் என்பது பொருள். தாவரங்களின் வேர் மண்ணுக்குள் ஓடி மறைந்து கிடப்பதாலேயே அது வேர் எனப்பட்டது. மறைந்திருந்து தாக்குவதாலேயே அவரை வேடன் என அழைத்தனர். வேட்டையும் அப்படித்தான், சுத்திலும் இட்டு மறைத்து பாதுகாப்பதாலேயே வேலி எனப்பட்டது. வேய்தலும் அப்படித்தான், சுடுதண்ணில மூலிகைகளை போட்டு துணி போட்டு மூடி அதை முகர்ந்து நோய் போக்கும் நிகழ்வுக்கு வேது பிடித்தல் என்று பேர். சங்க இலக்கியங்கள்ல குறிப்பிட்டிருக்கிறாங்க, பெண்ணின் அடர் கூந்தல் அப்படியே அவரின் முழு உடலையும் மறைக்கக்கூடியதாக இருந்ததால் அதற்கு வேய்குழல் என்று பேர். தாமரை செல்வன் சார், ஆண்களின் உடல் பாகங்களையும் மானத்தையும் மறைத்து காப்பாற்றுவதாலேயே அவ்வுடை வேட்டி எனப்பட்டது. அங்கேயும் வே இருக்கு. நம்முடைய தமிழர்களின் பாரம்பரிய உடை இது. உண்மைத்தன்மை தெரியாமல் இருப்பதாலேயே அது வேடம். கசப்பு வெளியே தெரியாமல் உள்ளே மறைவாக இருப்பின் அது வேம்பு. 1000 ஆண்டுகள் பழமையான மொழினா சும்மாவா? இப்படித்தான் தெய்வ புலவர் திருவள்ளுவரும் உன்னேமுக்கால் அடியில அவர் தொடாத தலைப்பே இல்லை. நமது தாய்மொழி தமிழ் மொழியை நாம தான் போற்றணும், பாதுகாக்கணும். மொழியின் சிறப்பை பேசணும், அதன் தொன்மையை போற்றணும். தமிழில் உள்ள அதில் பொதிந்துள்ள அர்த்தங்களை தெரிஞ்சுக்கணும், தூய தமிழில் பேச முயற்சிக்கணும், தமிழை கொண்டாடணும். இப்படிக்கு மடல் மாணிக்கம்.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம்.

நான்கில் வணக்கம் சென்னை. வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில உங்களோட இணைஞ்சிருக்கிறது ஆர்ஜே டெல்ஃபின் ராஜேந்திரன். ஸோ இன்னைக்கு வணக்கம் சென்னையில் எதை பற்றி கேட்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தின் நுழைவாயில் என அழைக்கப்படும் மாவட்டம் எது அப்படின்றது தான் இன்னைக்கு வணக்கம் சென்னையோட கேள்வி. ஸோ உங்களுக்கு இதுக்கான பதில் தெரியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 எனும் முகநூல் பக்கத்தில் உங்களுடைய பதிலை பதிவு பண்ணலாம். ஸோ இன்றைக்கி சண்டே எல்லோரும் ரொம்ப கூலாக நிதானமாக பொறுமையாக தூங்கி ஏஞ்சிட்டு இருப்பீங்க அப்படின்றது எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் உங்களுக்கு இதுக்கான பதில் தெரியும் அப்படின்னா, கண்டிப்பாக தூக்கத்துலேருந்து கொஞ்சம் அப்படி பேசிட்ட விலக்கி உங்களுடைய பதிலை போயிட்டு எஃபியில் போயிட்டு பதிவு பண்ணிட்டு வந்தீங்கன்னா நானும் பார்ப்பேன். நம்ம நிகழ்ச்சியில முதலாவதாக ஒலிக்க இருக்கும் பாடல் அயன் திரைப்படத்திலிருந்து அரிஹரன் குரலில், நான் முத்துக்குமார் வரிகளில், ஹாரிஸ் ஜெயராஜ் இசையமைப்பில். இதோ உங்களுக்காக கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே தூளு.

ஒரு மரம் 1000 உயிர்களின் நம்பிக்கை, ஒரு விதை நாளைய தலைமுறையின் எதிர்காலம். நீங்க இன்னைக்கு நட்டு வைக்கிற ஒரு மரம் நாளைக்கு உங்க பிள்ளைகளுக்கு நிழலாகவும் தூய காற்றாகவும் உயிரின் பரிசாகவும் மாறுது. இந்த வன மகோத்சவ வாரத்துல குறைந்தபட்சம் ஒரு மரக்கன்றையாவது நட்டு அதை பாதுகாப்போம். பசுமையான தமிழகம், வளமான இந்தியா, பாதுகாப்பான உலகம். மரத்தை நட்டு மழையை வரவேற்கலாம், பசுமையை வளர்த்து பூமியை காப்பாற்றலாம். இவை எல்லாமே நம்ம கைகளில் தான் இருக்கு. அனைவருக்கும் வன மகோத்சவ வர வாழ்த்துக்கள். என்றும் உங்கள் அக்கறையுடன் ரெயின்போ FM 101.4.

நேரம் 7:09 ஆயிட்டு இருக்கு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4. வணக்கம் சென்னை. சென்னையில இன்னைக்கு நான் என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழகத்தின் நுழைவாயில் என அழைக்கப்படும் மாவட்டம் எது அப்படின்றத என்ன கேட்டிருந்தேன். ஸோ இதுக்கான பதில நம்மளுடைய நேயர்கள் உடனே போய் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படின்ற பேஜ்ல கடகடகடகடன்னு பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ உங்களுக்கும் இதுக்கான பதில் தெரியும் அப்படின்னா, நீங்களும் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படின்ற முகநூல் பக்கத்துல போய் உங்களுடைய பதில பதிவு பண்ணலாம். ஸோ யாரெல்லாம் என்னென்னலாம் பதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் இல்லையா. கருப்பண்ணன் ரங்கசாமி அவர்கள் நமக்கு குட் மார்னிங் அப்படின்னு சொல்லி வாழ்த்து சொல்லியிருக்காரு, பூங்குத்துலாம் கொடுத்துருக்கிறாரு. சிவன் அருண் அப்படின்றவர் நமக்கு பதில் சொல்லி வணக்கம் போட்டிருக்காரு. பாலா ஜெயச்சந்தர் அவர்கள் அவங்களும் பதில் சொல்லியிருக்காங்க செய்தியிலிருந்து அப்படின்னு சொல்லியிருக்காரு. மாலினி தேவி அருணாச்சலம் அவர்கள் வணக்கம் அப்படின்னு சொல்லி பதில் போட்டிருக்காங்க. பிரபு வீரா அவர்கள் ராஜபாளையத்திலிருந்து இனிய காலை வணக்கம், வணக்கம் சென்னை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி பதிலும் கொடுத்துருக்காரு. பாலா ஜெயச்சந்தர் அவர்கள் இனிய காலை வணக்கம் சொல்லியிருக்காரு. ராஜமாணிக்கம் கோபி இதுக்கான விரிவான விளக்கத்தையும் கொடுத்து ஒரு அழகான பதிலையும் பதிவு பண்ணியிருக்காரு. ஹரிஹரன் அவர்கள் அப்படின்றவரும் இதுக்கான பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. சாமுனி கேஎம் குட் மார்னிங் ஃப்ரம் கேஎம் சாமுனி அப்படின்றத பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இதுக்கான பதில் தெரியும் அப்படின்னா, கொஞ்சம் கூட வெயிட் பண்ணாமல் உடனே போயிட்டு சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்க. அட என்னம்மா நீ சண்டே, அதுமா கொஞ்சம் நிதானமாக தூங்கலான்னு பார்த்தா பதிலை போடு அதை போடுன்னு சொல்கிறீங்களேன்னு கேட்கலாம். ஆனால் இதுக்கு நீங்கள் பதில் சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒழுகி இருக்கும் பாடல் எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூத் திரைப்படத்திலிருந்து ஒரு அருமையான பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் வைரமுத்து வரிகளில். இதோ உங்களுக்காக கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கு எல்லாமே தூளு.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்கு எல்லாமே சமதூளு.
1: வேற பேட்டரி இல்ல, அந்த சார்ஜர் எடுங்க, டிவியாவது பார்க்கலாம். அம்மா ரிமோட் எங்க? யாரு?
2: நான் தான் உன் கண்ணு. உன்னை நினைச்சா பாவமா இருக்குடா. உன் கண்ணெல்லாம் செவந்து பெரிய கண் கண்ணாடி போட்டு வீட்டுக்கும் கண் ஹாஸ்பிடலுக்கும் போயிட்டு வந்து சொல்ல முடியாது. ஏதாவது ஆபரேஷன் எல்லாம் பண்ணா ஐயோ, நீ எப்படி தாங்குவேன்னு தெரியலையே.
1: என்னடா சொல்ற, என்ன சொல்ற?
2: ஆமா, காலையில எழுந்தோன போனு, பல்லு விளக்கும் போது போனு, ஏன் பாத்ரூம் போகும்போது போனு, சாப்பிடும் போது போனு, ஆபீஸ் போனா அங்கேயே லேப்டாப்ல மானிட்டர்ல ஸ்கிரீன்ல தான் வேலை பார்க்க போறேன். பிரேக் டைம், லஞ்ச் டைம்ல எப்படி போன் தான் பாப்பேன். எப்ப பாரு போன்ல வீடியோ பாக்குறது, ஒரு வண்டி மெசேஜ் பண்றது, கேம் விளையாடுறது, போனு போனு போனு. போனே டயர்டாகி லோ பேட்டரி காட்டினா ஓடி வந்து சார்ஜ் போட்டுட்டு டிவி பார்க்க வேண்டியது. நைட் ஆச்சும் சீக்கிரம் தூங்குறியா? அதுவும் கிடையாது, நல்லா 2 மணி வரைக்கும் போன் யூஸ் பண்றேன்.
1: இப்போ என்ன என்னதான் பண்ண சொல்ற?
2: கண்ணோட மைண்ட் வாய்ஸ்ல பேசி தொண்டை வலிக்குதா? நார்மல் வாய்ஸ்ல சொல்றேன்.
3: 20 நிமிஷத்துக்கு ஒரு முறை 20 அடி தூரத்துல 20 செகண்ட் எதையாச்சும் பாரு. அடிக்கடி கண் சிமிட்டு ஒவ்வொரு மணி நேரமும் 5-10 நிமிஷம் பிரேக் எடு. ஸ்கிரீன் ப்ராப்பர் லைட்டிங்ல யூஸ் பண்ணு. ஸ்கிரீனை ரீட் மோட்ல வெச்சுக்கோங்க. நீ ப்ளூ லைட் ஃபில்டர் கிளாஸ் யூஸ் பண்ணா இன்னும் சூப்பரா இருக்கும். இது இவங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் தான்.
1: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.

மணி 18 நிமிடமாயிட்டு இருக்கு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4. வணக்கம் சென்னை. வணக்கம் சென்னையில் இன்னைக்கு நான் எதை பத்தி கேட்டிருந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழகத்தின் நுழைவாயில் என சொல்லப்படும் மாவட்டம் எது அப்படின்னு கேட்டிருந்தேன். அதுக்கு நிறைய பேர், நிறைய நேயர்கள் ரொம்ப அருமையான மடல பதில கடகட கடகடன்னு எஃபில போய் பதிவு பண்ணிட்டு இருக்கீங்க. நான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கும் இதுக்கான பதில் தெரியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படின்ற முகநூல் பக்கத்தில் போய் உங்களுடைய பதிலை பதிவு பண்ணலாம். ஸோ இன்னைக்கு யாரெல்லாம் என்ன பதிலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ரங்கராஜன் அவர்கள், தித்திக்கும் இனிய காலை வணக்கம், வாழ்த்துக்கள் ஆர்ஜே அவர்களே, நலமா அப்படின்னு கேட்டிருக்காரு. இனிய பாடல்கள் அனைத்தும் அருமை, அசத்தல் தகவல்கள் ஏவன் அப்படின்னு சொல்லி பதிலையும் மறக்காமல் கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. மந்திரமூர்த்தி அவர்களும் இதுக்கான பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. வணக்கம், நலம் நலமறிய ஆவல் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான பதிலையும் போட்டு ஒரு சின்ன பாடல்களும் ஒரு ஹிண்டாக கொடுத்துருக்கிறாரு. பட்டாளம் அப்துல் ஜலீல், பிரகாஷ் டிபிஎஸ் அவர்களும் இதுக்கான காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. பட்டாளம் அவர்கள் பதில் சொல்லியிருக்காரு. அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி அவர்கள் இனிய காலை வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பிரகாஷ் முதல்ல வணக்கம் சொன்னாலும் மறுபடியும் போய் கரெக்டாக பதிலையும் பதிவு பண்ணியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் நாகராஜ் அவர்கள்

கோவை மாவட்டத்திலிருந்து யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சி கேட்குறாங்கன்னு சொல்லி இப்போ ஒரு போட்டிருக்காரு, கூட பதிலையும் போட்டிருக்காரு. சித்ரா நாகராஜ், யுவராஜ், கீர்த்தனா, சுரேஷ், வான்மதி இவங்களோடு சேர்ந்து இவரும் நம்மளுடைய எஃப்எம் ரெயின்போ கேட்டுட்டு இருக்கிறாரு. சுலை ரீஜா மனோகரன் அவர்கள் பதில் கொடுத்துருக்காங்க. ரவி அவர்கள் அசோக் நகர்லேருந்து பதில் கொடுத்துருக்காங்க, குட் மார்னிங்கும் சொல்லியிருக்காங்க. பூபாலன் பள்ளபாளையம் அவர்கள் ஒரு அருமையான வணக்கத்தை போட்டிருக்கிறாரு. குச்சி கவுடா அவர்கள் வணக்கம் சொல்லியிருக்காங்க. புவனகிரி சுமதி பாபு அவர்கள் வணக்கம் அப்படின்னு சொல்லி பதில் கொடுத்துருக்காங்க. ராகவன் ரங்கசாமி அவர்கள் குட் மார்னிங் அண்ட் குட் விஷஸ் டு யூ அண்ட் எஃப்எம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான பதிலையும் கொடுத்துருக்கிறாரு. நரேஷ்குமார் வைஷு அவர்கள் ஹாய், குட் மார்னிங் டு ஆல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆல் லிசனர்ஸ், ஹாய் டு ஆர்ஜி டெல்ஃபின் ராஜேந்திரன் அப்படின்னு சொல்லி பதில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கும் ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கிறேன். ராமகிருஷ்ணன் கொழுமங்கம் கொண்டான் இடத்துலேருந்து காலை வணக்கம் சொல்லி பதில் கொடுத்துருக்காங்க. நெல்லை பாரதி அவர்களும் பதில் கொடுத்துருக்காங்க. சூளை ரீஜா மனோகரன் அவர்கள் திரைப்பட பாடல்கள் ஒவ்வொன்றும் தித்திக்கும் தேன் அமுதமாக இனிக்க செய்கிறது, வாழ்த்துக்கள் நிலையத்தாருக்கும் மற்றும் தொகுத்து வழங்கும் சகோதரி ஆர்ஜேக்கும் சொல்லியிருக்காரு. நன்றிகள். குச்சி கவுடா அவர்கள் மறுபடியும் வந்து நமக்கு வணக்கம் சொல்லியிருக்காங்க. மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார் அவர்கள் அன்பு சகோதரி டெல்ஃபின் இனிய காலை வணக்கம், நலமா சகோதரின் கேட்டிருக்காங்க. நலமா இருக்கேன், நீங்களும் நலமா இருக்கீங்கன்னு நம்புறேன். மறக்காம ஒரு பதிலையும் கொடுத்துருக்கிறாரு. அதுக்கப்புறம் திருமூலஸ்தானம் வீரசுந்தரி அவர்கள் பதில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம நேயர்கள்லாம் ரொம்ப அழகாக அருமையான பதில்களை தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு இதுக்கான பதில் தெரியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அப்படி என்னமா கேள்வி கேட்ட அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. தமிழகத்தின் நுழைவாயில் என அழைக்கப்படும் மாவட்டம் எது? இதே இன்னைக்கான கேள்வி. ஸோ உங்களுக்கு இதுக்கான பதில் தெரியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கூட வெயிட் பண்ணாமல் உடனே சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படின்ற முகநூல் பக்கத்தில் போய் உங்கள் பதிலை டக்குன்னு பதிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் பேரை நானும் படிக்கிறேன். ஸோ நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்க இருக்கும் பாடல் என்ன திரைப்படத்திலிருந்து அப்படின்னு நீங்கள் ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணுறது தெரியுது. 12B திரைப்படத்திலிருந்து ஒரு அருமையான பாடல், சமந்தா எட்வர்ட் ஹெஃபெபி மாதங்கி குரலில், வைரமுத்து வரிகளில், ஹாரிஸ் ஜெயராஜ் இசையமைப்பில். இது உங்களுக்காக கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே தூள்.

0: 30 நிமிடம். சைபாலின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
1: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்கோ சைபால், இதையில் அடையா சைபால், சேர்த்து புண்ண சைபால்.
2: சைபால்
3: ஒரு பெரிய காடு. அந்த காட்டுக்கு மத்தியில் ஒரு ஆசிரமம். அங்கே ஒரு முனிவர் இருந்தார். பல இடங்கள்லேருந்து வர்ற குழந்தைகளுக்கு அவர் வந்து பாடம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். ஏழை பணக்காரர் அப்படிங்கிற வித்தியாசம்லாம் கிடையாதுங்க. எல்லாரும் அவர்கிட்ட தங்கள் பிள்ளைகளை வந்து அனுப்பி வச்சாங்க. மன்னர்களுடைய பிள்ளைகள் கூட அங்கே அவர்கிட்ட தான் படிக்கிறதுக்கு வருவாங்க. ஆனால் அந்த முனிவரை பொறுத்த வரைக்கும் எல்லா பிள்ளைங்களும் ஒன்று தான். இது யார் வீட்டு பிள்ளைன்னு எல்லாம் பார்க்க மாட்டார். எல்லாரும் சமம். மாணவர்கள்லாம் அங்கேயே மாத கணக்கில் வருஷ கணக்கில் தங்கியிருந்து பாடம் கற்றுக்கிட்டு போகிறது வழக்கம். அவராக பார்த்து போன்னு சொல்கிற வரைக்கும் அங்கேயே இருக்கணும், படிக்கணும், குருகுல வாசம். ஒரு சமயம் ஒரு ராஜகுமாரனும் அவர்கிட்ட வந்து படிச்சுக்கிட்டு இருந்தான். அவனுக்கு ஒரு 15 வயசு இருக்கும். சில வருஷம் கழித்து அந்த முனிவர் தன்கிட்ட இருக்கிற மாணவர்களுக்கெல்லாம் பரீட்சை வச்சார். அவங்களுடைய அறிவு முதிர்ச்சியை கணிக்கிறதுக்காக பல சோதனைகள்லாம் வச்சார். ஒவ்வொருத்தராக பார்த்து இனிமேல் நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுக்கிட்டு இருக்கிறார். எல்லோரும் போயிட்டாங்க. கடைசியாக மிஞ்சி இருந்தது ஒரே ஒரு மாணவன். அவனை மட்டும் வீட்டுக்கு அனுப்பலை. யார் அந்த பையன் தெரியுமா? அவன்தான் அந்த ராஜகுமாரன். ராஜகுமாரனுடைய தந்தைக்கு அதுதான், அந்த ராஜாவுக்கு அங்கே வயசு ஏறிக்கிட்டே போகுது. என்ன இது, படிக்க போன பையன் இன்னும் திரும்பி வரலையே அப்படின்னு நினச்சார். வந்துட்டால் சீக்கிரமாக அவனுக்கு பட்டம் கட்டிவிட்டு நாம் விலகிக்கலாமே அப்படின்னு நினச்சார். கல்யாணம் வேறு பண்ணி பார்க்கணும் பையனுக்கு. சரி, நேர்லேயே போய் என்னன்னு தெரிஞ்சிட்டு வந்துடுவோம் அப்படின்னு காட்டுக்கு புறப்பட்டார். அங்கே போய் முனிவரை பார்த்தார். முனிவர் வந்து இவரை அன்பாக வரவேற்று உட்கார வச்சார். அதுக்கப்புறம், ராஜா மெதுவா, எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டிங்களாமே, என் பிள்ளைய மட்டும் அப்படின்னு சொல்லி மெதுவாக இழுத்தார். முனிவர் வந்து இதுக்கு உடனே பதில் சொல்லலை. ராஜாவை கூப்பிட்டு போய் விருந்தினர் குடிசையில் தங்க வச்சார். அதுக்கப்புறம் சொன்னார், உங்கள் மகன் வந்து எல்லா பாடங்கள்லேயும் முதலிடம் வாங்கியிருக்கான். இப்படி முதலாவதாக வர்ற மாணவனுக்கு நாங்கள் இன்னொரு தேர்வு வைக்கிறது வழக்கம். அதுலேயும் அவன் வந்து முதலாவதாக வந்துட்டான்னா அவன் ஒரு பெரிய வித்வான் அப்படிங்கிற கௌரவத்தை அடைஞ்சிருவான் அப்படின்னார். அதாவது முனிவர் அப்படி சொல்கிறார். அப்படி சொல்லிவிட்டு போயிட்டார் அவர். ராஜா அங்கேயே தங்கிட்டார். ராத்திரி படுத்து தூங்கினார். காலையில் எழுந்திரிச்சு அந்த குடிசைக்கு வெளியில் வந்தார் பல்லு விளக்கறதுக்காக. அந்த சமயத்தில் தூரத்தில் ஒருத்தன் ஒரு கையில் கோடாலியை வச்சுக்கிட்டு தலையில் ஒரு பெரிய விறகு கட்டை சுமந்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறது மாதிரி தெரிஞ்சது. யாராவது விறகு வெட்டியாக இருக்கும் அப்படின்னு நினச்சார் ராஜா. கிட்ட வந்ததும் உத்து பார்க்குறாரு. பார்த்தா அது தன்னோட புள்ளை. தகைச்சு போயிட்டார். என்ன இது, ஒரு ராஜகுமாரனை கூட இது மாதிரி வேலையெல்லாம் செய்ய சொல்கிறாங்களே அப்படின்னு நினச்சார். ராஜகுமாரன் வந்து விறகு கட்டை கொண்டுக்கிட்டு போய் கொல்லை பக்கம் வச்சான். அந்த சமயம் முனிவர் அங்கே வந்தார். இப்போ வந்து ஒரு துடைப்பத்தை எடுத்துக்கோ, விருந்தினர் குடிசையின் வாசல் பக்கத்தை கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணுப்போ அப்படின்னார். சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ராஜா பார்த்தார் இதை. உடனே ஓடியாந்தார். மகனே, என்ன காரியம் பண்ணுற, துடைப்பத்தை கீழே போடுனார். இப்போ அந்த ராஜகுமாரன் சொல்கிறான், தந்தையே, இது வந்து என்னுடைய குருதேவரோட உத்தரவு. இங்கே வந்து நான் ஒரு மாணவன். இங்கே அரசனும் ஒன்று தான், ஆண்டியும் ஒன்று தான். குருதேவர் சொல்கிறத மறுக்காமல் செய்கிறது தான் எங்கள் கடமை அப்படின்னா. இந்த சமயம் முனிவர் அங்கே வந்தார். இவனை வந்து முதுகில் தட்டி கொடுத்தார். அப்புறம் ராஜா கிட்ட சொன்னார், அரசே, உங்கள் புள்ள எங்கள் கடைசி தேர்வுலேயும் வெற்றி பெற்றுட்டான். பணிவு தான் மாணவர்களின் மிக உயர்ந்த குணம். குருநாதர் சொல்கிறது மனசுக்கு பிடிக்கலைன்னா கூட மறுக்காமல் செய்யணும். அப்படி செய்கிறதுனால எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிற விவேகம் அவங்களுக்கு வந்துடும். செய்யக்கூடாததை கூட பெரியவங்க சொல்லிவிட்டால் செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிற பணிவு அவங்களுக்கு வந்துடும். இனிமேல் அவனை நீங்கள் அழைச்சிட்டு போகலாம், அவன் நிச்சயமாக பேரும் புகழும் பெறுவான் அப்படின்னார். ஏன்ப்பா, உங்கள் வாத்தியார் உனக்கு இது மாதிரி ஒரு பரீட்சை வச்சா என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டோம். நானும் அப்படி தான் சார் நடந்துக்குவேன். விறகு விட்டுவேன், துடப்பத்தினால் கூட்டி சுத்தம் பண்ணுவேன், உடனே செஞ்சு முடிச்சுருவேன் சார் அப்படின்னா. பலே பரவாயில்லையே அப்படின்னோம். ஆமாம் சார், அப்படி செஞ்சால் தானே வீட்டுக்கு அனுப்புவார், இல்லைன்னா இன்னொரு வருஷம் இங்கே இருந்து படின்னு சொல்லி விடுவார், அதனால் அப்படி செய்வேன் அப்படிங்கிறான் அந்த பையன்.
1: முகத்தில் அனைத்து
4: மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
5: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

35 நிமிடம் ஆயிட்டிருக்கு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4 வணக்கம் சென்னை. ஸோ வணக்கம் சென்னையில். இன்னைக்கு நான் என்ன கேள்வி கேட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தின் நுழைவாயில் என கூறப்படும் மாவட்டம் எது அப்படின்னு தான் கேட்டிருந்தேன். அதுக்கு நிறைய பேர் நிறைய பதில்களை டக்கு டக்கு டக்கு டக்குன்னு பதிவு பண்ணிட்டு இருக்கீங்க. நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஸோ நம்ம நிகழ்ச்சியில் யாரெல்லாம் என்னென்ன பதிலெலாம் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூபாலன் பாலா அவர்கள் வணக்கம் சென்னை, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், இனிமையான நற்காலை வணக்கம் அப்படின்னு சொல்லி அவருடைய பதிலையும் பதிவு பண்ணியிருக்காரு. திருமழிசை அஸ்வினி நாகராஜ் அவர்களும் வணக்கம் சென்னை அப்படின்னு சொல்லி பதில பதிவு பண்ணியிருக்காங்க. பூபாலன் பாலா அவர்கள் அடிக்கடி இடையில வந்து வணக்கம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. பட்டாளம் அப்துல் ஜலீல் அவர்களும் திரும்ப வந்து குட் மார்னிங் சொல்லியிருக்காரு. மணலி பெரிய சாக்காடு ஜெயக்குமார் அவர்கள் வழங்கும் பாடல்கள் ஒவ்வொன்றும் அமைதியான ஞாயிறு வேளையில் இதமாக செவிக்கு விருந்து படைக்கிறது, வழங்கும் சகோதரிக்கு நன்றிகள் பாராட்டுகள் சொல்லியிருக்காரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நன்றிகள். பூக்கடை மணி அவர்கள் பதில் சொல்லியிருக்காங்க. சூரியமூர்த்தி கோவூர் அவர்கள் அன்பு நிறைந்த இனிய காலை வணக்கம், இன்றைய தினம் பெருமை மிக்க தினமாக இருக்கட்டும், நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனந்த முருகன் அவர்கள் இனிய காலை வணக்கம் சொல்லிட்டு நம்மளுடைய பதிலையும் மறக்காம பதிவு பண்ணியிருக்காங்க. கே வி ஜெயசீலன் அவர்களும் பதிவு பண்ணியிருக்காங்க. ஏ எஸ் பாலச்சந்திரன் அவர்கள் இலங்கையிலிருந்து வணக்கம் சொல்லியிருக்கிறாரு. மதுரை ஷோ சண்முக சுந்தரம் அவர்கள் பதில பதிவு பண்ணியிருக்காங்க. வி எஸ் ஐயப்பன் அவர்கள் புதுப்பட்டி விருதுநகர் மாவட்டம், இனிய காலை வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி மறக்காம பதில பதிவு பண்ணியிருக்காங்க. கமலா சண்முகம் ஜீவானந்தம் ஒரு பயங்கரமான ஒரு தம்ஸ் அப் கொடுத்துருக்காங்க. ஸோ நிகழ்ச்சியில் எல்லாரும் பார்த்துட்டு கண்டிப்பாக பதில் பதிவு பண்ணுறீங்க அப்படின்றது தெரியுது. ஸோ நீங்கள் இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா, உடனே சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படின்ற முகநூல் பக்கத்தில் போய் இன்றைக்கி நான் கேட்டிருக்க தமிழகத்தின் நுழைவாயிலாக இருக்கக்கூடிய மாவட்டம் எது அப்படின்ற கேள்விக்கு உங்களுடைய பதிலை மறக்காமல் பதிவு பண்ணிவிடுங்க. ஸோ நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்க இருக்கும் பாடல் என்ன திரைப்படத்திலேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆளவந்தான் திரைப்படத்திலேருந்து நந்தினி குரலில் வைரமுத்து வரிகளில் சங்கர் ஈசன் அலி லாய் அவருடைய இசையமைப்பில் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே தூள்.

0: 된다. 나 오늘 살아와. 아이, 라오. 라오, எப்பயுமே ஆம்பளைங்கதான் முதல்ல லவ் சொல்லணுமா? பொண்ணுங்க நீங்க சொல்ல மாட்டீங்களா? நம்ம மேட்டை பொறுத்த வரைக்கும் முதல்ல நீ தான் ஏற்று வந்து வினோத் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்றேன். அதுக்கப்புறம் தான் நான் சொல்லுவேன். பாப்மா
1: டெல
0: பாத்திரம் வேணாம் வேணாம், நீ சொல்றதுக்குள்ள நாக்க வேணாயிட்டா, அதனால நானே முதல்ல சொல்லிடுறேன். பிருந்தா.

0: ஆசையாய் திரைப்படத்தில இருந்து ரஞ்சித் குரலில், வைரமுத்து வரிகளில், மணி சர்மா இசையமைப்பில் அருமையான பாடல் கேட்டு வந்த நேரம் 7:50. சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே மணி 7:51 ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு நம்ம வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில் நான் என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தின் நுழைவாயில் என அழைக்கப்படும் மாவட்டம் எது அப்படின்னு தான் நான் கேட்டிருந்தேன். அதுக்கு நம்ம நேயர்கள்லாம் உடனே இதெல்லாம் ஒரு விஷயமாமா அந்த சொல்கிறேன் பார் அப்படின்னு டக்கு டக்குன்னு அவங்களுடைய பதில்களை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கும் இதுக்கான பதில் தெரியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படின்ற முகநூல் பக்கத்தில் போய் உங்களுடைய பதிலை உடனே பதிவு பண்ணிடுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம நேயர்கள்லாம் பதிவு பண்ண பதில்களை யார் யார் என்னென்ன பதில்கள் பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். மதுரை சோ சண்முக சுந்தரம் அவர்கள் பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. திவ்யா அவர்கள் நைஸ் அப்படின்னு ஒரு இமேஜ் போட்டிருக்காங்க. விஎஸ் ஐயப்பன் அவர்கள், புதுப்பட்டி விருதுநகர் மாவட்டம், இனிய காலை வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு மறக்காமல் அவருடைய பதிலையும் பதிவு பண்ணியிருக்காரு. பெரம்பூர் கமலா சண்முகம் ஜீவானந்தம் தம்ஸ் அப் கொடுத்துருக்காங்க. பால ஜெயச்சந்தர், அருமையான இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார், தென்கட்சி சாமிநாதன் அவர்களின் தகவல் மிக மிக அருமை, சிந்திக்க வைத்தது, வழங்கிய சகோதரிக்கு நன்றிகள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோமசுந்தர பிரபு, சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையிலிருந்து நமக்கு இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லி பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. மயிலை பட்டாபி அவர்களும் இதுக்கான பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம நிகழ்ச்சியில் நம்ம நேயர்கள்லாம் அவங்களுடைய பதிலை கரெக்டாக பதிவு பண்ணிட்டுருக்காங்க. ஸோ நீங்களும் அப்படியே தூங்கி எழுந்து பொறுமையாக நம்மளுடைய வணக்கம் சென்னை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருந்தீங்கன்னா, இன்றைக்கான கேள்வி இதுதான், தமிழகத்தின் நுழைவாயில் என கூறப்படும் மாவட்டம் எது அப்படின்றதான். ஸோ உங்களுக்கு இதுக்கான பதில் தெரியும் அப்படின்னா மறக்காமல் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படின்ற முகநூல் பக்கத்தில் உங்களுடைய பதிலை பதிவு பண்ணலாம். ஸோ நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலுக்கி இருக்கும் பாடல் என்ன திரைப்படத்திலிருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஸ்வரூபம் திரைப்படத்திலிருந்து கமல்ஹாசன் மற்றும் சங்கர் மகாதேவன் குரலில், கமல்ஹாசன் வரிகளில், சங்கர் ஈஷான் லாய் இசையமைப்பில் இது உங்களுக்காக கேட்டு இணைந்தருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கு எல்லாமே தூள்
1: தக தக தக தின தின தின நக நக நக தெட்டுக்கு தான தான தான திக்கிட்ட திக்கிட்ட தகின தான தாக்கு தான திக்கிட்ட டகத தீ தீ தீ தான தான கெந்தடான தான தான கெந்தடான தான தான கெந்தடான அதிட பண்ணிதா அபிநய ராஜா கோகுல பாலா கோடி பிரகாஷா விரக நரக ஸ்ரீ ரட்சக மாலா எத்தனை முறை நானே கிச்சாவே இத்தவணை என ஆட்கொள்வாயா சூடிய வாடலை சூடிய வாக்கட வாடிய சிந்தை குரும்பத்தா பூதகியாக பணித்திடுவாயா பாபை விரகம் பருகிடுவாயா ஆயர் தம்மாயா நீவா ஆயர் தம்மாயா நீவா ஆயர் தம்மாயா நீவா.

நேரம் 7:58 ஆயிட்டு இருக்கு. ஸோ வணக்கம் சென்னையுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். ஸோ இன்னைக்கு நான் கேட்ட கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தின் நுழைவாயில் என அழைக்கப்படும் மாவட்டம் தூத்துக்குடி அப்படின்றதா சரியான பதில். ஸோ இந்த பதிலை நம்ம நேர்கள்லாம் ரொம்ப சரியாக கடக்கடக்கணுன்னு அவங்களுடைய பதில்கள்லாம் பதிவு பண்ணிட்டாங்க. ஸோ நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஸோ வணக்கம் சென்னையிலேருந்து நான் இப்போ விடைபெறுகிறேன். மீண்டும் உங்களை ரஷா ரெயின்போ நிகழ்ச்சியில் வந்து சந்திக்கிறேன். ஸோ சைன் அவுட், திஸ் இஸ் ஆர்ஜே டெல்ஃபின் ராஜேந்திரன்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பெட்ரோலுடன் எத்தனால் கலப்பு குறித்த ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை வரவேற்பதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் பழக்கம் காரணமாக நாடு முழுவதும் 7 கோடி பேர் பாதிக்கப்பட்டுள்ளது கண்டறியப்பட்டுள்ளதாக மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சர் திரு வீரேந்திரகுமார் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் அனைத்தும் மக்களை சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளது என்றும் மாநில அமைச்சர்களின் செயல்பாடுகள் வேதனையளிப்பதாக உள்ளது என்றும் பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக விவாதிப்பதற்காக அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார். வெங்காயத்தின் கொள்முதல் விலை 13% அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னையில் உள்ள ஏரிகள் நீர்வழி கால்வாய்களில் தூர்வாருதல் மற்றும் கழிவுகளை அகற்றும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பெருநகர சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மறுகூட்டல் மறு மதிப்பீடு கோரி விண்ணப்பித்துள்ள மாணவர்களின் மதிப்பெண் பட்டியல் இணையதளத்தில் இம்மாதம் 6ஆம் தேதி வெளியிடப்படும் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் கூறியுள்ளது. தென்காசி மாவட்ட மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக குற்றாலத்தில் உள்ள அனைத்து அருவிகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதை அடுத்து சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா 1 தங்கம் 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: கொஞ்சம் சீக்கிரம் நா.
2: ரஷ் ஆர் ரெயின்போ. சுறுசுறுப்பா அவசரமா விரு விருன்னு கிளம்பிட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் தான் இந்த ஷோ ரஷ் ஆர் ரெயின்போ.

மணி 3 நிமிடம் ஆயிடுச்சு. நீங்க கேட்டுக்கொண்டு இருப்பது ரஷா ரெயின்போ. ரஷா ரெயின்போ நிகழ்ச்சியில உங்களுடன் மீண்டும் இணைந்திருப்பது ஆஜே டெல்பின் ராஜேந்திரன். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி ரஷா ரெயின்போவா இருந்தாலும் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றதுனால நிறைய பேர் ரொம்ப நிதானமா 8 மணிக்கு எந்திரிக்கலாம், 9 மணிக்கு எந்திரிக்கலாம், 10 மணிக்கு எந்திரிக்கலாம் அப்படின்னு கூட சிந்தனையில இருப்பீங்க. இதையும் இதுக்கு நடுவுலையும் மறக்காம நம்ம ஷோ கேட்டுட்டு இருக்கீங்க பாத்தீங்களா, அங்க இருக்கீங்க மக்களே நீங்களா. ஸோ இன்னும் கொஞ்சம் பேர் என்னம்மா ஞாயிற்றுக்கிழமை நான் இன்றைக்கியோ கிளம்பி ஆஃபீஸ் போயிட்டுருக்கேம்மா அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது. ஸோ எல்லாருக்கும் சேர்த்தும் ஒரு அருமையான பாடல் நான் கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிறீங்களோ, இல்லை ஆஃபீஸ் போகிறீங்களோ, இல்லை உங்களுக்கான மற்ற வேலைகளில் ஈடுபடுறீங்களோ, பட் உங்களுக்காகவே எஃப்எம் ரெயின்போ சென்னையில் அருமையான பாடல்கள் வந்துட்டுருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. ஸோ இன்றைக்கி நம்மளுடைய நிகழ்ச்சியில், அதாவது ரஷா ரெயின்போ நிகழ்ச்சியில் முதலாவதாக கேட்கக்கூடிய பாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விசில் திரைப்படத்திலிருந்து அனிதா சந்திரசேகர் குரலில் தாமரை வரிகளில் டி இமான் இசையமைப்பில் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள்.

0: காற்றின் கரங்கள்ல கதை சொல்ற அந்த குரல், காணாத கண்கள்ல கனவுகள் விதைக்கும், தூரத்து தாயின் தாலாட்டு போல தொலைந்த மனங்களுக்கு நெருக்கம் தரும் ஒரு ஓசை, மலையையும் கடலையும் தாண்டி பறந்து மனங்களோட எல்லைகளெல்லாம் இணைக்கிற பாலம், செய்தியும் சிந்தனையும் சேர்த்து சொன்னா சமூகத்தோட இதய துடிப்பு வானொலி.
1: நேரம் 8:10 மணி. தொடர்வது விம்பிள்டன் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் 2026 தொடர்பான செய்திகள் ஆங்கிலத்தில்.

0: FM தொழில்நுட்பம் இங்க எல்லாமே தூணு. கொஞ்சம் சீக்கிரம் நா.
1: ரஷ் ஆர் ரெயின்போ.
2: சுறுசுறுப்பா அவசரமா வருவருன்னு கிளம்பிட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் தான் இந்த ஷோ ரஷ் ஆர் ரெயின்போ.

நேரம் 8:30 ஆயிட்டிருக்கு. சொல்லி முடிக்கிறதுக்குள்ள 31 ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4 ரஷா ரெயின்போ. ஸோ ரஷா ரெயின்போவில் அடுத்துதான் என்ன பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏய் நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படின்ற மாதிரி ஒரு பாடல் தான். ஸோ இந்த திரைப்படத்துலேருந்து காதல் வந்துச்சோ அப்படின்ற ஒரு பாடல் வந்துட்டுருக்கு. சங்கர் மகாதேவன் மற்றும் குழுவினர் பாடிய பாடல், தாமரை வரைகளில் ராகவ் ராஜா இசையமைப்பில். இதோ உங்களுக்காக கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே தூள்.

0: அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல.

0: அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
1: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
2: கொஞ்சம் சீக்கிரம் நா. ரஷ் ஆர் ரெயின்போ. சுறுசுறுப்பா அவசரமா விறுவிறுன்னு கிளம்பிட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் தான் இந்த ஷோ ரஷ் ஆர் ரெயின்போ.

எஸ் நேயர்களே, நேரம் 8:41. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரஷா ரெயின்போ. ரஷா ரெயின்போல கடைசியா தனுஷுடைய வரிகள்ல அனிருத்துடைய இசையமைப்புல ஒரு அருமையான பாடல் 3 திரைப்படத்துல இருந்து கேட்டு ரசிச்சோம். ஸோ நம்ம அழஷாரின் போல அடுத்து என்ன பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வில்ல திரைப்படத்திலேருந்து ஒரு அருமையான பாடல் வந்துட்டு இருக்கு. தேவிஸ்ரீ பிரசாத் மற்றும் திவ்யா குரலில், ஸ்னேகன் வரிகளில் தேவிஸ்ரீ பிரசாத்தே இசையமைச்சிருக்காரு. ஸோ கேட்டு இணைந்திருங்கள். இது FM Rainbow 101.4. இங்கே எல்லாமே தோலு.

0: எனங்க நாட்டாம தீர்ப்பு சொல்ல மாட்டேன்னு சொல்லி புட்டீங்களாமே, உங்க சொம்ப காணுமா?
1: சொம்பு இல்லாம நீ என் மரத்தையே காணோம். எல்லா மரத்தையும் வெட்டி போடுறானுங்க. நாட்டாமைக்கு மரம் இல்ல, மழைக்கு மரம் இல்ல, வெயில ஒதுங்கிறதுக்கு மரம் இல்ல. இனிமேல் எவெல்லாம் மரத்தை வெட்டுறானோ அவன் எல்லாரையும் இந்த ஊரை விட்டுலடா, இந்த உலகத்தை விட்டே நான் தள்ளி வைக்கிறேன்டா. எல்லாரும் மரத்தை நாடானோ, தண்ணி ஊத்தானோ, மரத்தை பாதுகாக்கணும். அப்பதான் நம்ம அடுத்த தலைமுறை நல்லா இருக்கும். என்ன மணி, நான் சொல்றது சரிதானே?
0: நீங்க சொன்னா சரியாதான் இருக்கும். நாட்டாம
2: நாட்டாம பாதம் பட்டா
3: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.

எஃப்எம் 101.4 இனி எல்லாமே தூள. நேரம் 8:48 ஆயிட்டு இருக்கு. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4 ரஷ்யா ரெயின்போ. ஸோ ரஷ்யா ரெயின்போல சண்டேவா இருக்கிறதுனால ரொம்ப எல்லாம் நிதானமாக தூங்கி ஏஞ்சி பாட்டு கேட்டுட்டு ரொம்ப அழகாக என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த டேயை சில பேர் வேலைக்கு போய்கிட்டே கூட இந்த பாடல்களை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ நம்ம நிகழ்ச்சியில் உங்களுக்காகவே அடுத்து ஒரு அருமையான பாடல் வந்துட்டு இருக்கு. வேடி திரைப்படத்திலிருந்து சைந்தவி மற்றும் கார்த்திக் பாடிய பாடல் நான் முத்துக்குமார் வரிகளின். இதை உங்களுக்காக கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே தூள்.

0: இன்னா வெயிலு.
1: என்ன சார், வீடு தெரிஞ்சீங்களே, கிடைச்சிருச்சு போல.
0: அட நீ வேற, இந்த ஊர்ல வீடு கிடைக்கிறதுன்னு அவ்வளவு ஈஸியா? கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஒரு வீட்டையும் காணும்.
1: சரி சரி, ஃபீல் பண்ணாத, நான் ஒரு வீடு பார்த்து வச்சிருக்கேன், அங்க போவோமா?
0: ஆஹா ரைட்டு, வா சுருதி போலாம்.
1: நீ குருவி, நான் பார்த்து வச்சிருக்க வீட்டை ஒருத்தன் விட்டுட்டு இருக்கான் பாருறா.
0: என்ன சொல்ற குயில்? அவன
2: மரங்களை பாதுகாக்கணும்னு பறவைகள் வந்து நம்ம கிட்ட சொல்லணுமா என்ன?
3: மரங்களை வளர்ப்போம், இயற்கையை காப்போம்.
2: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ FM 101.4.

101.4 இங்க எல்லாமே தூளு. நேரம் 8:55 ஆயிட்டு இருக்கு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4 ரஷா ரெயின்போ. ஸோ ராஷா ரெயின்போ நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். ஸோ ரொம்ப அருமையான பாடல்கள்லாம் கேட்டு ரசிச்சுட்டு இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ நம்மளுடைய நிறைவு பாடலாம் என்ன வந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆம்பளை அப்படின்ற திரைப்படத்துலேருந்து ஹிப்ஹாப் தமிழாக பாடி, ஹிப்ஹாப் தமிழாகவே இசையமைச்சு, ஹிப்ஹாப் தமிழாகவே எழுதியும் இருக்கார் இந்த பாடலை. ஸோ உங்களுக்காகவே பழகிக்கலாம் அப்படின்ற பாடல் வந்துட்டுருக்கு. ஸோ இதோட நான் கிளம்புறேன். மீண்டும் உங்களையும் கெட் செட் கோ நிகழ்ச்சியில் வந்து சந்திக்கிறேன். ஸோ உங்களுக்காகவே அடுத்த ஆர்ஜி ரெடியாக இருக்காங்க. ஸோ அவங்களோட நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். ஸோ கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4 இங்க எல்லாமே தூளு.

என்ன தெரியாது, நீ யாருன்னே தெரியாது. பரவாயில்ல, தேவையில்லவா வரலாறு, என லவ் பண்ணவே முடியாது என்றே சொன்னாலும் கூட பரவாயில்லை.

0: நேரம் 9 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பெட்ரோலுடன் எத்தனால் கலப்பு குறித்த ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை வரவேற்பதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் பழக்கம் காரணமாக நாடு முழுவதும் 7 கோடி பேர் பாதிக்கப்பட்டுள்ளது கண்டறியப்பட்டுள்ளதாக மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சர் திரு வீரேந்திரகுமார் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் அனைத்தும் மக்களை சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளது என்றும் மாநில அமைச்சர்களின் செயல்பாடுகள் வேதனையளிப்பதாக உள்ளது என்றும் பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். மேகதாது

அணை விவகாரம் தொடர்பாக விவாதிப்பதற்காக அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார். வெங்காயத்தின் கொள்முதல் விலை 13% அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னையில் உள்ள ஏரிகள், நீர்வழிகள், கால்வாய்களில் தூர்வாறுதல் மற்றும் கழிவுகளை அகற்றும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பெருநகர சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மறுகூட்டல் மறுமதிப்பீடு கோரி விண்ணப்பித்துள்ள மாணவர்களின் மதிப்பெண் பட்டியல் இணையதளத்தில் இம்மாதம் 6ஆம் தேதி வெளியிடப்படும் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் கூறியுள்ளது. தென்காசி மாவட்ட மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக குற்றாலத்தில் உள்ள அனைத்து அருவிகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதை அடுத்து சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா 1 தங்கம், 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. தாய்லாந்தில் நடைபெற்ற 20 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் 3 தங்கம், 3 வெள்ளி, 3 வெண்கலப்பதக்கம் என மொத்தம் 9 பதக்கங்களுடன் இந்தியா பதக்கப்பட்டியலில் 2வது இடத்தை பெற்றது. ஆசிய ஜூனியர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி, 1 வெண்கலப்பதக்கத்தை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெயின்போ எஃப்எம் 101.4. தொடரும் நிகழ்ச்சி

எஸ் ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில தான் இணைகிறோம். ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில நல்ல உங்களை ஆட வைக்கிற மாதிரி பாடல்களோட நான் வந்திருக்கேன். நான் உங்கள் ராஜி. எப்படிங்க, ரொம்ப சோர்வா இருக்கீங்களா, இல்ல வேலையில வந்து பிஸியா இருக்கீங்களா? இன்னைக்கு சண்டே, அதனால மேபி வீட்டு வேலையில கொஞ்சம் பிஸியா இருக்கலாம், இல்லைனா கார் ஓட்டிக்கிட்டே ரேடியோ கேட்டுட்டு இருக்கலாம், இல்லைனா என்ன வேணாலும் செஞ்சுட்டு இருக்கலாம், ஒரு வீட்டை கிளீன் பண்ணிட்டு இருக்கலாம், என்ன வேணாலும் நீங்க செஞ்சுட்டு இருக்கலாம். ஆனா அப்படியே உங்க கால்கள் அப்படியே ஒரு தாளம் போட்டுக்கிட்டே ஆடிக்கிட்டே அப்படியே ஒரு வேலை பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எனர்ஜிக்கா தான் இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப எனர்ஜிக்கான பாடல்களோட வந்திருக்கேன். அந்த வகையில முதல் பாடல் அண்ணாமலை திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடி இருக்கக்கூடிய பாடல் வைரமுத்துவின் வரிகளில் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே செமதூள.

0: இன்னா வெயிலு.
1: என்ன சார், வீடு தெரிஞ்சீங்களே, கிடைச்சிருச்சு போல.
0: அட நீ வேற, இந்த ஊர்ல வீடு கிடைக்கிறதுன்னு அவ்வளவு ஈஸியா? கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஒரு வீட்டையும் காணோம்.
1: சரி சரி, ஃபீல் பண்ணாத, நான் ஒரு வீடு பார்த்து வச்சிருக்கேன், அங்க போவோமா?
0: ஆஹா ரைட், வா சுருதி போலாம்.
1: நீ குருவி, நான் பார்த்து வச்சிருக்க வீட்டை ஒருத்தன் விட்டுட்டு இருக்கான் பாருறா.
0: என்ன சொல்ற குயில்? யோ, இதுக்கு எங்க வீட்டை வெட்டுற?
2: என்ன குருவி பேசுது?
0: இந்த லாஜிக் எல்லாம் கரெக்டா பேசு, ஆனா லாஜிக்கே இல்லாம எதுக்கு இந்த மரத்தை வெட்டுற நீ?
2: ஆமா, என் கார் போறதுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு, அதனால வெட்டுறேன்.
1: ஏயா, நாங்க இங்க வீடு இல்லாம அலைஞ்சிட்டு இருக்கோம், நீ என்னடானா, உனக்கு கார் போக இடம் இல்லன்னு நீ சுவாசிக்க காரணமா இருக்க இந்த மரத்தையே வெட்டுறியே, உனக்கு இது சுயநலமா தெரியல?
2: என் அறிவு கண்ணை திறந்து வச்சுட்டேன்.
3: உன் கண்ணை துருப்பிடிச்சு இரும்பு பெட்டியா பீரோவா நான் திறக்கிறதுக்கு?
0: கடைசியில எங்களையே அட்வைஸ் பண்ண வச்சு.

0: மரங்களை பாதுகாக்கணும்னு பறவைகள் வந்து நம்ம கிட்ட சொல்லணுமா
1: என்ன?
2: மரங்களை வளர்ப்போம், இயற்கையை காப்போம்
0: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ எஃப்எம் 101.4. ஒன்பது மணி 11:20 20 நொடிகள் ஆகிட்டு இருக்கிற இந்த வேளையில ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில தான் இணைஞ்சிருக்கோம். லாஸ்ட் பாட்டை வந்தேண்டா பால்கார, என்ன ஒரு எனர்ஜி, என்ன ஒரு பீட் இல்லைங்க. அந்த பாட்டு கண்டிப்பா உங்க எல்லாரையும் ஆட்டம் போட வச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன். அடுத்து வர பாட்டுமே நம்ம எல்லாரோட பிளேலிஸ்ட்லயும் எப்பவுமே இருக்கக்கூடிய ஒரு பாடல் தான். எஸ், காதலன் திரைப்படத்திற்காக ஏ ரஹ்மான், சுரேஷ் பீட்டர்ஸ் மற்றும் ஷாஹுல் அமீத் இணைந்து பாடி இருக்கக்கூடிய பாடல் ஏ ரஹ்மானோட இசையில வந்துட்டே இருக்கு. இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போவோட.

சூப்பர். சில பாடல்களுக்கு வந்து வயசே ஆகாது அப்படின்னு சொல்லலாம். எத்தனை முறை கேட்டாலும் அதே எனர்ஜி இருக்கும், அதே பீட்டிங் இருக்கும், அதே நம்ம எப்போ கேட்டாலுமே நம்ம எழுந்து நிற்போம் அப்படின்னு சொல்லலாம். அதே கொண்டாட்டம், அதே துள்ளல் தான். எஸ், அடுத்து அந்த வகையில் வரப்போகிற பாடல் திருடா திருடா திரைப்படத்திற்காக கே சித்ரா, மனு மற்றும் உன்னிமேனன் இணைந்து பாடியிருக்கக்கூடிய ஒரு சூப்பரான பாட்டை கேட்டு இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போவோட.

சூப்பரா ஆடிக்கிட்டே இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ சிரிச்சுக்கிட்டே இருங்க, நல்ல பாடல், ஒரு சூப்பரான எனர்ஜி ட்ரிங்க் மாதிரிங்க. ஸோ அதை கேட்ட உடனே அப்படியே புத்துணர்ச்சி கிடைக்கும். அந்த வகையில் அடுத்து வரப்போகிற பாடல் புதிய முகம் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் அனுபமா இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல், வைரமுத்துவின் வரிகளில் ஏ ஆர் ரஹ்மானின் இசையில்.

0: மா தள்ளுமா, ஃபோன்ல வேற பேட்டரி இல்ல, அந்த சார்ஜர் எடுங்க, டிவியாவது பாக்கலாம். அம்மா ரிமோட் எங்க? யாரு?
1: நான்தான் உன் கண்ணு. உன்னை நினைச்சா பாவமா இருக்குடா. உன் கண்ணெல்லாம் செவந்து பெரிய கண் கண்ணாடி போட்டு வீட்டுக்கும் கண் ஹாஸ்பிட்டலுக்கும் போயிட்டு வந்து சொல்ல முடியாது. ஏதாவது ஆபரேஷன் எல்லாம் பண்ணா ஐயோ நீ எப்படி தாங்குவேன்னு தெரியலையே.
0: என்னடா சொல்ற, என்ன சொல்ற?
1: ஆமா, காலையில எழுந்தோன போனு, பல்லு விளக்கும் போது போனு, ஏன் பாத்ரூம் போகும்போது போனு, சாப்பிடும் போது போனு, ஆபீஸ் போனா அங்கேயே லேப்டாப்ல மானிட்டர்ல ஸ்கிரீன்ல தான் வேலை பார்க்க போறேன். பிரேக் டைம், லஞ்ச் டைம்ல எப்படி போன் தான் பாப்பேன். எப்ப பாரு போன்ல வீடியோ பாக்குறது, ஒரு வண்டி மெசேஜ் பண்றது, கேம் விளையாடுறது, போனு போனு போனு. போனே டயர்டாகி லோ பேட்டரி காட்டினா ஓடி வந்து சார்ஜ் போட்டுட்டு டிவி பார்க்க வேண்டியது. நைட் ஆச்சும் சீக்கிரம் தூங்குறியா? அதுவும் கிடையாது, நல்லா 2 மணி வரைக்கும் போன் யூஸ் பண்றேன்.
0: இப்போ என்ன என்னதான் பண்ண சொல்ற?
1: கண்ணோட மைண்ட் வாய்ஸ்ல பேசி தொண்டை வலிக்குதா? நார்மல் வாய்ஸ்ல சொல்றேன்.
2: 20 நிமிஷத்துக்கு ஒரு முறை 20 அடி தூரத்துல 20 செகண்ட் எதையாச்சும் பாரு. அடிக்கடி கண் சிமிட்டு ஒவ்வொரு மணி நேரமும் 5-10 நிமிஷம் பிரேக் எடு. ஸ்கிரீன் ப்ராப்பர் லைட்டிங்ல யூஸ் பண்ணு. ஸ்கிரீனை ரீட் மோட்ல வெச்சுக்கோங்க. நீ ப்ளூ லைட் ஃபில்டர் கிளாஸ் யூஸ் பண்ணா இன்னும் சூப்பரா இருக்கும். இது இவங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் தான்.
0: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

0: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: ஒன்பது 9:31 ஆயிட்டிருக்கிற இந்த வேளையில் ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ ராப் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ இசை வந்து அந்த பாடலை கேட்கும்போது சில பல நினைவுகளையும் நமக்கு வந்து கொண்டு வரும். எஸ்பெஷலி இந்த கல்லூரி நினைவுகள், கல்லூரி விழாக்கள், ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஆடின நிமிஷங்கள், இதெல்லாம் வந்து நினைவில் திருப்பி திருப்பி கொண்டு வரா மாதிரி நிறைய பாட்டு இருக்குது. ஸோ அந்த வகையில் அடுத்து நம்ம கேட்க போகிற பாடல் மிஸ்டர் ரோமியோ திரைப்படத்திற்காக உதித் நாராயணன் மற்றும் ஹரிஹரன் பாடியிருக்கக்கூடிய பாடல் ஏ ஆர் ரஹ்மானோட இசையல்.

நல்ல நல்ல பாடல்கள் எப்பவுமே சந்தோஷத்தை ஒரே மாதிரி தான் எல்லாருக்குமே கொடுக்கும். அதனால தான் அந்த பாடல்கள்லாம் நம்ம மனசில் அப்படியே நின்றுட்டே இருக்கு. அந்த வகையில் அடுத்து வரப்போகிற பாடல் விஐபி திரைப்படத்திற்காக டாமினிக் மற்றும் சங்கர் மகாதேவன் இணைந்து பாடி இருக்கக்கூடிய பாடல். இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போவோடு.

ரொம்ப எனர்ஜெட்டிக்காக எல்லாரும் இருப்பீங்க அப்படிங்கிற நான் நம்புகிறேன். அந்த வகையில் அடுத்து ஒரு சூப்பரான எனர்ஜியான பாடல் வந்துட்டே இருக்கு. மே மாதம் திரைப்படத்திற்காக நோயல் மற்றும் ஜி வி பிரகாஷ் பாடியிருக்கக்கூடிய பாடல் வரமுத்துவன் வரிகளில் ஏ ஆர் ரஹ்மானோட இசையில். ஸோ டென்ஷன் என்றைக்குமே நோனும், என்றைக்குமே சிரிச்சுட்டே இருங்க இந்த அழகான பாடலோடு. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே செமதுளை.

மகிழ்ச்சிக்கு என்றைக்கும் அளவே இல்லைங்க. அதே மாதிரி கொண்டாட்டத்திற்கு என்றைக்குமே வயதே ஒரு காரணமாக இருக்கவே முடியாது. ஸோ எந்த வயசுலையும் நம்ம கொண்டாடிட்டே இருக்கலாம், மகிழ்ச்சியாக இருக்கலாம். அந்த வகையில் வரப்போகிற பாடல் ஜீன்ஸ் திரைப்படத்திற்காக சோனு நிகாம் மற்றும் ஹரிணி இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல் வைரமுத்துவின் வரிகளில் இளையராஜாவின் இசையில். ஏ ஆர் ரஹ்மான்.

இந்த ஒரு மணி நேரம் எப்படி போச்சுன்னு எனக்கே தெரியலங்க. ஒரே அந்த துள்ளல் இசை தான், அப்படியே கொண்டாட்டம் தான். ஸோ நிகழ்ச்சியோட நிறைவா ஒரு அழகான பாடல், காதல் தேசம் திரைப்படத்திலிருந்து. கல்லூரி சாலைக்கு போகாம எப்படி ஏ ஆர் ரஹ்மான், ஹரிஹரன் மற்றும் அஸ்லா முஸ்தபா இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல், வாலியின் வரிகளில் ஏ ஆர் ரஹ்மானோட இசையில. அடுத்த கெட் செட் கோ நிகழ்ச்சியில மீண்டும் இணைவோம்.

0: நேரம் 10 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பெட்ரோலுடன் எத்தனால் கலப்பு குறித்த ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை வரவேற்பதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் பழக்கம் காரணமாக நாடு முழுவதும் 7 கோடி பேர் பாதிக்கப்பட்டுள்ளது கண்டறியப்பட்டுள்ளதாக மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சர் திரு வீரேந்திரகுமார் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் அனைத்தும் மக்களை சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டுமென்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளது என்றும் மாநில அமைச்சர்களின் செயல்பாடுகள் வேதனையளிப்பதாக உள்ளது என்றும் பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக விவாதிப்பதற்காக அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார். வெங்காயத்தின் கொள்முதல் விலை 13% அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னையில் உள்ள ஏரிகள், நீர் வழித்தடங்கள், கால்வாய்களில் தூர்வாறுதல் மற்றும் கழிவுகளை அகற்றும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பெருநகர சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மறுகூட்டல் மறு மதிப்பீடு கோரி விண்ணப்பித்துள்ள மாணவர்களின் மதிப்பெண் பட்டியல் இணையதளத்தில் இம்மாதம் 6ஆம் தேதி வெளியிடப்படும் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் கூறியுள்ளது. தென்காசி மாவட்ட மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக குற்றாலத்தில் உள்ள அனைத்து அருவிகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதை அடுத்து

சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் மூன்று வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. ஆசிய ஜூனியர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கத்தை வென்றது. ஜெர்மனியில் நடைபெற்ற புளோரியானா ஸ்ட்ரேட் ஹார்ஸ் போட்டியில் இந்தியாவின் அனுஷ் அகர்வால்லா வெள்ளிப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: நேரம் 10:03 ஆயிட்டு இருக்கு. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4. கெட் செட் கோ. சோ இன்னைக்கு கெட் செட் கோ நிகழ்ச்சியில நாங்க ரெண்டு பேரும் உங்களை சந்திக்க வந்திருக்கோம். ஒன்னு ராஜி, இன்னொன்னு
1: டெல்ஃபன்.
0: எஸ். ஸோ இன்னைக்கு நாங்கள் ரெண்டு பேரும் உங்ககிட்ட என்ன விளையாட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெட் செட் கோ நிகழ்ச்சியில் நீங்கள் சொல்கிறீங்களா ராஜி,
1: வார்த்தை விளையாட்டு தான் விளையாட போகிறோம்.
0: எஸ். ஸோ என்ன மாதிரி வார்த்தை விளையாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வார்த்தையில் இருக்க முதல் எழுத்தையும் கடைசி எழுத்தையும் நாங்கள் சொல்லுவோம், அதுக்கு நடுவில் எத்தனை எழுத்து இருக்குது, என்ன வார்த்தை அப்படின்றது தான் நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில நீங்க பங்கு கொள்ளணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 0449-298-6-0038 மற்றும் 0444-925-5554 என்ற தொலைபேசி எண்ல தொடர்பு கொள்ளலாம். ராஜி ரெடியா இருக்கீங்களா?
1: சூப்பர் ரெடி.
0: நேயர்கள்லாம் அப்படியே ரொம்ப, நான் வந்து பாட்டு போடலாம் நினைச்சேன், ஆனா நேயர்களுடைய ஆர்வத்தை பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டேன். சோ நம்மளுடைய முதல் நேயர், வணக்கம். குட் மார்னிங், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம். சோ ரெடியா இருக்கீங்களா
2: விளையாட?
0: சரி, உங்களுக்காகவே ரொம்ப ஈஸியான ஒரு வார்த்தை, முதல் எழுத்து வா நெடில், கடைசி எழுத்து இல் குரில். எப்படிங்க, எப்படி க்ளூவே இல்லாம எப்படிங்க கண்டுபிடிச்சீங்க? கலக்கிட்டீங்க, கலக்கிட்டீங்க போங்க. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
2: தேங்க்யூ மேடம்.
0: எப்படி பயங்கரம்ல நம்ம நேயர்கள்.
1: சூப்பர். நம்ம நேயர்கள் வந்து எப்பவுமே ஆன் டேபிள் ரெடியா இருப்பாங்க, நம்ம தான் அதுக்கு ரொம்ப ப்ரிப்பேர்டா வரணும்.
0: ஆமா, நான் எதிர்பார்க்கவே இல்லை, அப்படி கண்டுபிடிச்சிட்டாங்க. சோ அடுத்து நீங்க குடுக்குறீங்களா?
1: எஸ்.
0: வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
3: வணக்கம், தீர்த்தனி தமிழேந்தி பேசுறேன்.
1: தமிழேந்தி சார் வணக்கம். உங்களுக்கான கேள்வி என்னன்னு பாத்துருவோமா? உங்களுக்கான வார்த்தை, நான்கு எழுத்த வார்த்தை, சா நெடில், இர் கடைசி எழுத்து வந்து இர். க்ளூ வந்து இந்த வார்த்தைய சொல்லி ஒரு குழந்தைய எல்லாரும் இந்த வார்த்தைய சொல்லி கூப்பிட்டாங்கன்னா அந்த அம்மாக்கு வந்து ரொம்ப பெருமை.
0: நடுவுல எழுத்துன எழுத்து,
1: நடுவுல இரண்டு எழுத்து, அதான் நான்கு எழுத்து வார்த்தை.
0: ஓகே,
1: சா இர், நடுவுல இரண்டு எழுத்து.
0: நான் கண்டுபிடிச்சிட்டு நீ
1: குழந்தைய இப்படி இந்த உலகம் கூப்பிடணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவாங்க.
3: உலகத்துல

0: இப்படியும் சொல்லலாம், நிறைஞ்ச நிறைஞ்ச சபையில வந்துட்டு தன் குழந்தைய இல்ல நம்மளுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்களை இந்த மாதிரி சொல்லி பெருமைப்படுத்தினாங்கன்னா நம்ம ரொம்ப சந்தோஷப்படுவோம்.
1: நல்ல படிச்சவங்களுக்கு கூட இந்த மாதிரி பேர் சொல்லுவாங்க.
0: ஆமா,
1: சாதனையாளர் இல்ல, இப்ப நல்ல மெத்த படிச்ச பெரிய அறிவாளிகளா இருப்பாங்க இல்லையா, அவங்களை வந்து ரொம்ப அறிவாளிகளை வந்து இந்த பேரு சொல்லி.
0: அடுத்து நான் க்ளூ இதுதான் வச்சிருந்தேன், அறிவாளிகளை இன்னொரு வார்த்தை என்ன சொல்லலாம், ஆங்கிலத்துல சொல்லணும்னா ரொம்ப நாலேஜ் பர்சன் சொல்லுவோம் இல்லையா, அவங்கள என்ன என்ன சொல்லி கூப்பிடுவாங்க?
1: சரி, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுப்போமா?
0: நன்றி
1: நன்றி
0: நன்றி நன்றி.
1: வணக்கம் எஃப்எம் ரெயின்போ. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
2: ஸ்ரீநகர்ல இருந்து ரமா ரவி பேசுறமா, எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்?
0: சூப்பரா இருக்கோம். வணக்கம்
2: வணக்கம் ரெண்டு பேருக்கும்.
1: கண்டுபிடிச்சிட்டீங்களா என்ன வார்த்தைன்னு?
2: உங்களுக்கான
1: வார்த்தை சொல்லலாமா?
2: சொல்லுங்க மேம்.
1: முதல் எழுத்து மா குரில். கடைசி எழுத்து தை.
2: மாக்குரில் கடைசி எழுத்து
1: தை. நடுவுல ரெண்டு எழுத்து இருக்கு. இல்ல இல்ல, நடுவுல ரெண்டு எழுத்து.
2: நீங்க குறிப்பு கொடுங்க.
1: மணியோசை சொல்லல, நானு தை சொல்றேன். தாத்தா தை.
2: ஓகே ஓகே, அப்ப மரியா தை.
1: என்னங்க, யாருமே கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க, டக்கு டக்குன்னு சொல்றீங்க. சிறப்பு சிறப்பு.
2: சொல்லு சான்றோர் அப்படின்னு சொன்ன வந்தீங்கல்ல, பொத்த சொல்லு இப்ப டக்குன்னு யோசிக்கும் போது மரியாதை.
1: மரியாதையில்
0: வந்து நாங்க நிக்கிறோம் இப்போ.
1: நன்றி நன்றி
2: நன்றி
0: நன்றி நன்றி.
1: வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: நான் முகப்பேர்ல இருந்து பிரமிளா பேசுறேன்.
1: பிரமிளா, நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேன்
1: மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா
0: இருக்கும். உங்களுக்கான வார்த்தையை சொல்றதுக்காக ராஜி ரெடியா இருக்காங்க. வார்த்தை வந்து நான்கு எழுத்து. குரல் இ, கடைசியில முடியற எழுத்து இல். ஆமா, இந்த மாதிரி பேசினா எல்லாருக்குமே பிடிக்கும். அதுதான் அந்த அர்த்தம் வந்து, அதுதான் இனிமையா பேசுறது. அதுக்கு என்ன சொல்லலாம்?
1: இல்ல வந்து குரில் இல்ல, நெடில் இல்ல,
0: குரில்
1: குரில் இல். ஓகே, கண்டுபிடிச்சிட்டீங்களா?
0: இன்னும் நெருக்கமா இப்ப நீங்க, நாங்க ரெண்டு பேருமே இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறதுனால தான் நீங்க கண்டினியூ பண்ணிட்டு இருக்கீங்க. அதாவது கோபம் இல்லாம பேசுறது, கோபத்துக்கு ஆப்போசிட் கூட சொல்லலாம்.
4: என்னன்னு
0: இல், அதாவது ஆரம்பிக்கிற எழுத்து ஈல ஆரம்பிச்சு இல்ல முடியும். நான்கு எழுத்து வார்த்தை. க்ளூ வந்து நான் என்ன சொன்னேன்னா, இப்படி பேசினாதான் எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்னு
4: சொன்னேன்.
0: குரல் இ, சரிங்களா? இல், பள்ளி இல், பள்ளி இல்ல, பள்ளிக்கூடம் இல்ல, பள்ளி. ஆமா.

0: அந்த
1: நடுவுல இரண்டு எழுத்துக்களை நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. இன்னொன்னு சொன்ன, இனிமையா பேசுறதையும் இப்படி சொல்லலாம் அப்படின்னு
0: சொன்ன.
2: சரி, நன்றி நன்றி. அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுப்போம் இல்லையா. ஸோ நேர்களுக்கு ரொம்ப டஃப் கொடுத்துருக்கீங்க ஒரு வார்த்தை, என்னாலையும் இன்னும் கண்டுபிடிக்கவே முடியல. ஸோ அவங்க யோசிக்கிட்டோம், அதுக்கு நடுவில் நம்ம ஒரு பாடல்
1: போயிடுவோம். கண்டிப்பாக கண்டிப்பாக டெலிஃபன்.
2: ஸோ ஒரு ரொம்ப ஒரு அருமையான பாடல் தான். சத்யா திரைப்படத்துலேருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் லதா மங்கேஷ்கர் குரலில், வாலி வரிகளில் இளையராஜா இசையமைப்பில். இதோ உங்களுக்காக கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.
1: இங்கே எல்லாமே சமதுளை.

0: சின்ன பெண் பெண்கள் வண்ண பூந்தோட்டம்
1: கொட்டட்டும்
0: கல கல கல தன கவிதைகள் படிக்குது குடு குடு தென்றல் காற்றும் வீசுது.

0: சுனலயத்தில் நேரம் 10:17 30 நொடிகள் ஆகிட்டு இருக்கு. இந்த வேளையில கெட் செட் கோ நிகழ்ச்சியில தான் நினைஞ்சிருக்கோம்.
1: எஸ், நீங்க கெட் செட் கோ நிகழ்ச்சியில விளையாடணும் நினைச்சீங்கன்னா 0444-298-6-0038 மற்றும் 0044-298-5252-554 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். ஸோ நம்மளுடைய அடுத்த நேர் லைன்ல இருக்காங்க, நம்ம போயிடலாம்.
0: வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து?
2: சத்யநாராயணன், கோயம்புத்தூர்ல இருந்து.
0: சரி, நீங்க இதுக்கு முன்னாடி கேள்வி கேட்டீங்களா போன செக்மெண்ட்ல?
2: இன்சோல்.
0: அவ்வளவுதாங்க, காசு செலவு இல்லாம மனங்களை வெல்லக்கூடிய ஒரு பொக்கிஷம் அப்படின்னா இன்சோல் இல்லையா?
1: கண்டுபிடிச்சீங்க.
2: நன்றி மேடம்.
1: எப்படி கண்டுபிடிச்சீங்க இந்த வார்த்தையை?
2: முதல்ல அந்த மேடத்திட்ட கேட்கும்போதே தெரிஞ்சு லைன் தான் போயிட்டு நீங்க எடுக்கல.
1: ஓ சூப்பர், சரி சிறப்பு சிறப்பு, நன்றி நன்றி. நம்ம நேயர்கள் வந்து எவ்வளவு டக்குன்னு சொல்லிடுறாங்க இல்ல. அடுத்த நேயருக்கு நாம போவோம். வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
3: வணக்கம்.
1: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: அண்ணாநகர்ல இருந்து வாணிதேவி பேசுறேன்.
1: நல்லா இருக்கீங்களா?
3: ஆ, நல்லா இருக்கேன். ரெண்டு பேருக்கும் வணக்கம்.
0: வணக்கம். வணக்கம்மா.
3: தெரிஞ்சதே லைன் கிடைக்கலப்பா.
1: சரி சரி, உங்களுக்கு ஒரு ஈஸியான ஒரு வார்த்தை கொடுக்கறேன்.
3: சொல்லுங்க, தெரிஞ்சா சொல்லுவோம்.
1: ஆ, முதல் எழுத்து கோ, குறில் கோ.
3: கோ குறி. ஆ
1: ஆ, கடைசி எழுத்து இம்.
3: எத்தனை எழுத்து நடுவுல?
1: நடுவுல வந்து 4 எழுத்து இருக்கு.
3: கொண்டாட்டம்.
1: இதா பாருங்க, நான் ஒத்துக்க மாட்டேன். நான் வந்து க்ளூ கொடுக்காமே எல்லாரும் கண்டுபிடிச்சிடுறீங்க. சிறப்பு சிறப்பு, வாழ்த்துக்கள் மா, வாழ்த்துக்கள். நன்றி
3: நன்றி நன்றி
0: நன்றிமா.
1: வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
4: வணக்கம் மேம்.
1: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
4: லைன் பிடிச்சிட்டேன். ஹேமலதா, கள்ளக்குறிச்சியில இருந்து. எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
4: காலையில பக்தி சூப்பருங்க மேம். ரெயின்போ எஃப்எம் மாதிரி சூப்பரா இருக்க. பக்தி நேரம் அருமை. போஸ்ட் முகநூல் பக்கம் சூப்பர்.
1: நன்றி நன்றி நன்றி.
4: அத சொல்லிட்டாங்களா?
0: இதுவுமே 4 எழுத்து வார்த்தை தான், சரியா? மால ஆரம்பிக்குது, இருன்னு முடியும். இல்ல இல்ல, குரில் மா.
4: குரில் மா. இருள முடியுது,
0: இருள முடியும். நடுவுல 2 எழுத்துக்களை கண்டுபிடிக்க போறீங்க. க்ளூ வேணும் அப்படின்னா, வானம் நமக்கு தரக்கூடிய ஒரு கொடைன்னு சொல்லலாம். இது இல்லாம உலகத்துல யாருமே இருக்க முடியாது, வாழவே முடியாது.
4: மழை நீர்.
0: அவ்வளவுதாமா,
4: யோசிக்க வச்சிருக்கீங்க. நான் எழுத்துக்கும் போது இது மட்டும் தானே வருது.
0: நன்றிமா நன்றிமா, தொடர்பு கொண்டு
4: வாய்ப்பு கொடுத்ததுக்கு
0: நன்றி நன்றி
4: நன்றி. சூப்பர்,
1: நன்றி. வணக்கம். வணக்கம் எஃப்எம் ரெயின்போ. வணக்கம்.
5: அன்பான அன்பு துறைக்கு இனி காலை வணக்கம். மதுரையிலிருந்து ஆண்டனி, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும், நீங்க நல்லா இருக்கீங்களா?
5: ஆர்டர் பண்றோமா பண்ணலையா? உங்களை என்கரேஜ்மெண்ட், நிகழ்ச்சி நல்லா சுறுசுறுப்பா ஒரு என்கரேஜ்மெண்டா இருக்கு, அதற்காக இந்த தருணங்களை நன்றி கண்டிப்பா.
1: சரி, உங்களுக்கான வார்த்தை சொல்லலாமா?
5: கொஞ்சம் எளிமையா கொடுங்களேன் ஆன்சர் பண்ற மாதிரி.
1: எளிமையதான். ஓகேவா, உங்களுக்காக இன்னும் எளிமையா கொடுக்குறேன்.
5: சின்ன வேடா கொடுங்க.
1: முதல் எழுத்து ஊ, குரில் ஊ.
5: குரில் ஊ.
1: கடைசி எழுத்து இம்.
5: இம்மா.
1: ஆமா, நடுவுல 3 எழுத்து இருக்கு. இடத்துக்கு வந்து சில பேர் டெய்லி போவாங்க, சில பேர் என்னைக்காவது போவாங்க. உரிமம் வந்து இடம் இல்லையே. நன்றி நன்றி. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ. வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? நல்லா இருக்கீங்களா ஜெயசீலன் சார்?
6: நல்லா இருக்கா, நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கும் சார். உங்களுக்கு கண்டுபிடிச்சிட்டீங்களா என்ன வார்த்தைன்னு? முதல் எழுத்து குறில் ஊ.
6: குறில் ஊ.
1: ஆமா, கடைசி எழுத்து இம்.
6: இம்.
1: நடுவுல 3 எழுத்து இருக்கு.

0: இது வந்து ஒரு இடம்.
1: இடம்?
0: ஆமாம். இந்த இடத்துக்கு வந்து எல்லா எல்லா டைமும் எல்லாரும் போக மாட்டாங்க. சில பேர் டெய்லி போகக்கூடிய வாய்ப்பு நிலைமை இருக்கும். சில பேருக்கு என்னைக்காவது ஒரு நாள் போவாங்க. சில பேருக்கு போக முடியாத நிலைமை கூட இருக்கலாம்.
2: டெலிஃபோனும் டஃப்பான ஒரு கேள்வி கேட்டாங்க போல இருக்கேன். எனக்கும் தெரியல, தேடிட்டு இருக்கேன்.
0: ஆமாம். எல்லாம் சில பேர் வந்து ரொம்ப டைரக்ட் க்ளூலாம் கொடுக்க வேணாம். சரி, ஆனால் நீங்கள் சொல்லிடுங்க. சரி, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுப்போமா?
1: நன்றிமா.
0: ஆ, நன்றி. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
3: வணக்கம்.
0: யார் இங்க இருந்து பேசுறீங்க?
3: ரெண்டு பேருக்கும் வணக்கம்மா.
2: வணக்கம்மா. வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க?
0: நடுப்புல மூணு எழுத்துக்கள் இருக்கு. இது வந்து ஒரு இடம். இந்த இடத்துல சும்மாலாம் யாரும் போக மாட்டாங்க. சில நமக்கு வந்து ரொம்ப பசிக்குதுன்னா போவோம். இதுக்கு மேல க்ளூ கொடுக்க முடியாது.
3: கண்டுபிடிச்சிட்டேன்.
0: இதுக்கு மேல கண்டுபிடிக்கலன்னா எப்படி? சரி, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுப்போமா? நன்றி, நன்றி. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
2: வணக்கம் சார். வணக்கம். யார் இங்கிருந்து?
4: ராயப்பேட்டை வெங்கட்.
0: நல்லா இருக்கீங்களா வெங்கட் சார்?
4: நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கோம். கண்டுபிடிச்சிட்டீங்களா என்ன வார்த்தை?
4: கண்டுபிடிச்சது. நீங்க அந்த பசின்றதுக்கு முன்னாடியே நாங்க ஃபர்ஸ்டே கண்டுபிடிச்சிட்டோம். உணவகம்
0: பாருங்க, நான் பசின்னு எக்ஸ்ட்ரா ஒரு க்ளூ கொடுத்துருக்கேன். இப்போ சிறப்பு சிறப்பு, ரொம்ப அழகா கண்டுபிடிச்சிட்டீங்க சார். வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி, நன்றி. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ. வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
5: காஞ்சிபுரம் செல்வம்.
0: கொஞ்சம் அந்த ரேடியோ வால்யூம் குறைச்சிட்டு பேசலாமா?
5: ஆ, சொல்லுங்க, சொல்லுங்க.
0: ஆ, ஓகே.
2: உங்களுக்கான க்ளூ நான் கொடுக்கறேன்.
5: ஆ, சொல்லுங்க.
2: ஐ மீன் வார்த்தையும் நானே சொல்றேன். இந்த வார்த்தை ஐந்து எழுத்து வார்த்தை, சரிங்களா? சா ஆரம்பிக்கும், குரல் சா. இம்மில் முடியக்கூடிய வார்த்தை. நடுவில் மூன்று எழுத்து இருக்கு. அந்த மூன்று எழுத்தை தான் நீங்கள் கண்டுபிடிக்க போறீங்க. இதுக்கு க்ளூ என்ன சொல்லலாம்னா, சண்டையை ஒரு முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயம். அவ்வளோதாங்க. உடனே பட்டுன்னு சொல்லிட்டீங்க, அந்த மாதிரி நான் க்ளூ
5: கொடுத்துட்டேனோ?
2: நன்றி, நன்றி. அதாவது அன்பாலும் புரிதலாலும் மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா? சமாதானம்.
0: நன்றி,
2: நன்றி, நன்றி தொடர்பு கொண்டதுக்கு.
0: ஸோ நம்ம நேயர்கள்லாம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்காங்க. ஸோ நாம் ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். ரெட்டை வால் குருவி திரைப்படத்திலேருந்து கேஜே யேசுதாஸ் குரலில், மூ மேத்தா வரிகளில் இளையராஜா இசையமைப்பில். இதோ உங்களுக்காக கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.
2: இங்கே எல்லாமே செம்மதூளை.

0: உங்களுக்கான வார்த்தை நான்கு எழுத்து வார்த்தை, சரியா? சே, குரல் சே, செல்லும் இடம் சே இருக்கு இல்லையா, அந்த சே தான் வந்து முதல் வார்த்தை. கடைசி வார்த்தை இம், நடுவுல இரண்டு எழுத்துக்கள் இருக்கு. உங்களுக்கான க்ளூ, எல்லாரும் வந்து சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன? அவ்வளவுதான், அவ்வளவுதான். அது பணமா இருக்கலாம், அறிவா இருக்கலாம், என்னவா வேணாலும் இருக்கலாம். ஒருத்தங்க சேர்க்கணும் நினைக்கக்கூடிய விஷயம் செல்வம். நன்றி, நன்றிமா தொடர்பு கொண்டதுக்கு.
1: நன்றி, நன்றி, வணக்கம்.

0: எஃப்எம் ரெயின்போ.
1: வணக்கங்க.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: திருநந்தை ஊர் கணபதிங்க. இதுவரைக்கும் வணக்கங்க.
0: வணக்கம். வணக்கம் சார். சரி, உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா? முதல் எழுத்து நா, குறில். கடைசி எழுத்து கை.
1: நாகை.
0: இல்ல, நடுவுல நடுவுல சில எழுத்துக்கள் இருக்கு. நடுவுல வந்து நாலு எழுத்துக்கள் இருக்கு.
1: நகை கூட வராது. நாளை.
0: இல்ல, நடுவுல நாலு எழுத்துக்கள் இருக்கு. சரிங்களா? க்ளூ கொடுப்பாங்க, க்ளூ கொடுப்பாங்க சார். கொடுங்க, அவங்க கேட்கட்டும். கொடுக்காமே கண்டுபிடிச்சிடுவாங்க நம்ம மக்கள்லாம். இது வந்து யாரா தவறு செஞ்சா இந்த விஷயத்த வந்து செய்வாங்க. இல்ல. சரி, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுப்போமா? நன்றி, நன்றி. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
2: வணக்கம். வணக்கம்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து?
2: காஞ்சிபுரம் கோவிந்தராஜன்.
0: கோவிந்தராஜன் சார், விடை கண்டுபிடிச்சிங்களா?
2: இல்லையா, சொல்லுங்க.
0: முதல் எழுத்து நா, சரிங்களா? கடைசி எழுத்து கை. நடுவுல நாலு எழுத்துக்கள் இருக்கு.
2: என்ன குழு கொடுத்தீங்க?
0: தவறு செஞ்சா இந்த விஷயத்த வந்து பண்ணுவாங்க.
2: நம்பிக்கையா?
0: இல்ல, தவறு செஞ்சா நம்பிக்கை வைப்பாங்களா? இல்ல, அப்படின்னா கூட அது வந்து நடுவுல ரெண்டு எழுத்து தானே வருது. இங்க வந்து நடுவுல நாலு எழுத்துக்கள் இருக்கு.
2: சரி
0: சரி, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுப்போமா?
2: சரி மேம்,
0: நன்றி, நன்றி. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
3: ஹலோ.
0: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
3: கார்த்திக் பேசுறேன்.
0: கார்த்திக், நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேன்.
0: கண்டுபிடிச்சிட்டீங்களா என்ன வார்த்தைன்னு?
3: நான் கேக்கல, லைன் ட்ரை பண்ணிக்கலாம்.
0: சரி, உங்களுக்கான வார்த்தை என்னன்னா, முதல் எழுத்து நா, கடைசி எழுத்து கை, நடுவுல நான்கு எழுத்துக்கள் இருக்கு. சொல்லுங்க என்ன வார்த்தைன்னு.
3: நம்பிக்கை. நம்பிக்கை
0: இல்ல, நடுவுல நான்கு எழுத்து சொல்லிருக்கேன் நானு.
3: க்ளூ தான் கொடுங்க. க்ளூ.
0: இது வந்து தவறு செஞ்சா இந்த விஷயத்த வந்து பண்ணுவாங்க.
3: நடவடிக்கை.
0: அவ்வளவுதாங்க, ரொம்ப சிறப்பா கண்டுபிடிச்சிட்டீங்க. நன்றி, நன்றி. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
4: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். வணக்கம். யார் இங்க இருந்து?
4: இருவருக்கும் காலை வணக்கம். பெரும்பாக்கம் வனஜா.
0: வனஜா, உங்களுக்கான கேள்வி. சாரிமா, என்ன சொன்னீங்க?
4: பாட்டு சூப்பரா இருக்கு மேடம்.
0: நன்றிமா, நன்றிமா. சரி, உங்களுக்கான வார்த்தை என்னன்னு பாத்துருவோமா?
4: சொல்லுங்க மேடம்.
0: பூ, முதல் எழுத்து பூ, நெடில் எழுத்து. சரியா? மொத்தம் நான்கு எழுத்து வார்த்தை. சாரி, ஐந்து எழுத்து வார்த்தை. சரிங்களா? பூ முதல் எழுத்து, கடைசியில ட்ரு. நெரி, ரா இருக்கு இல்லையா, அது ரூ. ஆமா. ஸோ முதல் எழுத்து பூ, கடைசி எழுத்து ரூ. உங்களுக்கான க்ளூ சொல்லணும் அப்படின்னா, ரொம்ப அழகான ஒரு இது நான் படித்தேன். இப்போ இன்னைக்கு காலையில் தான் படித்தேன்.
5: நான் சொல்ல மாட்டேன்.
0: ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு க்ளூவாக சொல்கிறேன். மலர்களின் மனத்தை தன் தோளில் சுமந்து வந்து முகத்தை மென்மையாக வருடி செல்லும் இயற்கையின் இனிய விருந்தினர். அவ்வளவுதாமா. நன்றி, நன்றிமா.
5: வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
6: வணக்கம் மேடம். கேக்குதா மேடம்? ராஜசேகர் மேடம்.
5: நல்லா இருக்கீங்களா ராஜசேகர்?
6: நல்லா இருக்கேன் மேடம்.
5: சரி, உங்களுக்கான வார்த்தை சொல்லட்டுமா?
6: சொல்லுங்க மேடம், ட்ரை பண்றேன்.
5: ஃபர்ஸ்ட் எழுத்து வந்து பா, குறில்.
6: பா.
5: பா பா. பாப்பா இருக்கு இல்லையா, அந்த பா இல்ல, அது குறில். கடைசி எழுத்து இம்.
6: ஓகே.
5: நடுவுல வந்து ஐந்து எழுத்து இருக்கு.
6: ஓகே.
5: ஓகேவா? இது வந்து ஒரு இடம்.
6: இடமா?
5: இது ஒரு இடம்.
6: எம்.
5: ஆமா.
6: இது என்ன, இதுல இயற்கை தாவரங்கள் ஏதாவது இருக்குமா?
5: சில இடத்துல இயற்கை தாவரங்கள்லாம் இருக்கலாம், ஆனா இந்த இடத்துக்கு வந்து எல்லாருமே, பெரும்பாலும் எல்லாரும் கண்டிப்பா போயிருப்போம்.
6: எல்லாரும்
5: கண்டிப்பா போயிருப்போம் இந்த இடத்துக்கு. அந்த காலத்துல ஒரு சில பேர் போகாம இருக்கலாம், பட் இந்த காலத்துல எல்லாருமே வந்து நம்ம போகக்கூடிய ஒரு இடம் இது.
6: அப்படியா? பாபநாசம்?
5: இல்ல, ஊர் கிடையாது, இது ஒரு இடம் தான், ஆனா அது ஒரு பொதுவான சொல்லும் கூட. சரிங்களா? அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுப்போமா?
6: அடுத்த நேரம் சொல்லட்டும் மேடம்.
5: நன்றி, நன்றி. நம்ம நேரம்

0: பிள்ளைங்கள் எவ்வளோ பெருந்த நம்ம பாருங்க. அடுத்த நேரம் கொடுங்க அப்படின்ட்டாங்க. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
1: வணக்கம், மாதவத்திலிருந்து நித்யா பேசுறேன்.
0: நித்யாமா கண்டுபிடிச்சிட்டீங்களா என்ன வார்த்தனு?
1: என்னன்னு சொல்லுங்க.
0: முதல் எழுத்து பா, கடைசி எழுத்து எம், நடுவுல அஞ்சு எழுத்துக்கள். இது வந்து ஒரு இடம்.
1: இடம்மா? இது
0: நீங்க விருப்பப்படுறீங்களோ இல்லையோ இந்த இடத்துக்கு நீங்க போய் ஆகணும்.
1: பள்ளிக்கூடம்
0: நமக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ நம்ம கண்டிப்பா விட்டுருவாங்க இல்லையா, நம்மள நீங்க படிச்சே ஆகணும் அப்படின்னு கொண்டு போய் ஒரு இடம். சிறப்புமா, சிறப்பு அழக கண்டுபிடிச்சிட்டீங்க, நன்றி. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ. வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் விஜி பேசுறேன்.
0: விஜி எங்க இருந்து பேசுறீங்க? விஜி
2: நான் பல்லாவரத்துல இருந்து பேசுறேன்.
0: ஓகே, என்ன பண்றீங்க நீங்க?
2: நான் ஈஸியா குடிங்க கொஞ்சம்.
0: ஓகே, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, படிக்கிறீங்களா?
2: இல்ல, நான் சும்மா தான் இருக்கேன் வீட்ல.
0: உங்க வாய்ஸ் அப்படியே ஒரு குழந்தை வாய்ஸ் மாதிரி இருக்கு.
2: சும்மா தான் இருக்கு.
3: பள்ளி கூடம்னு சொன்ன உடனே வந்து பள்ளி கூடம் போற ஒரு குழந்தை வந்துட்டாப்ல இருந்து
0: நாங்க நினைச்சிட்டோம்.
2: சொல்லுங்க.
0: சரி, உங்களுக்கான க்ளூ கொடுக்கிறதுக்காக ராஜி ரெடியா இருக்காங்க.
3: சரிமா, உங்களுக்கான வார்த்தை ஐந்து எழுத்து வார்த்தை, சரியா? முதல் எழுத்து நீ, குரல் நீ. கடைசி எழுத்து இல், பள்ளிக்கூடம் இல். ஓகே, க்ளூ அப்படின்னு சொன்னா, காலம் கடந்து போனாலும் நம்ம மனசுல என்னைக்குமே இருக்கக்கூடிய ஒரு மனசை விட்டு அகலாத ஒரு பயணம் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளவுதாங்க, நான் ரொம்ப ஈஸி ஈஸியா க்ளூ கொடுக்கறேனோ. நன்றி, நன்றிமா தொடர்பு கொண்டதுக்கு.
0: நன்றி. ஸோ நம்ம நேயர்கள்லாம் ரொம்ப சிறப்பா பதில் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன பிரேக் மட்டும் போயிட்டு வந்துடலாம்.
3: கண்டிப்பா டெலிஃபன்.
4: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in.
0: ஸோ கெட்ஸ் இட் கோ நிகழ்ச்சியில் நம்ம நேயர்களும் ரொம்ப அழகாக பதில் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ தொடர்ந்து ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடனா, என்ன திரைப்படத்துலேருந்துன்னா, தர்மத்தின் தலைவன் திரைப்படத்திலேருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் பி சுசிலா குரலில் வாலி வரிகளில் இளையராஜா இசையமைப்பில் இதோ உங்களுக்காக கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.
3: இங்கே எல்லாமே சமதூள.

0: 40 நிமிடம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் கெட் செட் கோ நிகழ்ச்சியில் இன்னைக்கு நாம விளையாண்டுட்டு இருக்கிறது வார்த்தை விளையாட்டு அப்படின்றது தான். ஸோ இன்னைக்கு வார்த்தை விளையாட்டுல நீங்க பங்கு கொள்ளலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா
1: 40 நிமிடம் நீங்க காலை வணக்கம் வணக்கம் எஃப்எம் ரெயின்போ நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் ஷோ சண்முக சுந்தரம் சண்முக சுந்தரம் சார் அந்த நினைவுகள் கண்டுபிடிச்சாங்களா நினைவுகள் கண்டுபிடிச்சிட்டாங்க சரி உங்களுக்கான க்ளூ கொடுக்கட்டுமா ஆ கொடுங்க உங்களுடைய வார்த்தை வந்து முதல் எழுத்து குரில் ஆ அம்மாக்கு வரக்கூடிய ஆ ஓகே கடைசி எழுத்து பூ குரில் பூ பூ
2: முக்கியமான
0: விஷயம் சொல்லணும்னா இந்த பேரு சொல்லுவாங்க
2: முக்கியமான விஷயம்
0: ஆமா இந்த முக்கியமான விஷயம்

0: வந்து சொல்றதுக்கு வந்து இந்த பேரை சொல்லி தான் குறிப்பாங்க.
1: இன்றியமையாதான்னு சொல்லுவாங்க முக்கியமானதுக்கு.
0: ஆனா அதுல ஆ வரலையே, ஆவும் பூவும் வரலையே. அது முக்கியமான விஷயம் சொல்லும் போது அதுக்கு வந்து இந்த பேரு,
1: வேறதா க்ளூ இருக்கு மேடம்?
0: இதுதான் க்ளூவே. சரி, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுப்போமா?
1: ஆ சரிங்க.
0: நன்றி நன்றி. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
1: வணக்கம்மா.
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: நாகக்கோணம் பக்கத்துல மேல் பக்கத்துல இருந்து பாண்டாங்க பேசுறமா.
0: கண்டுபிடிச்சிட்டீங்களா என்ன வார்த்தைன்னு?
1: முதல் எழுத்து என்ன சொன்னீங்கம்மா?
0: குறில் ஆ. கடைசி எழுத்து பூ. கொஞ்சம் ரேடியோ வால்யூம் குறைச்சிருங்க.
1: சரிம்மா சரிம்மா. அன்பளிப்பு
0: இல்ல. இது வந்து ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லும் போது சொல்றதோ, இல்ல வந்து எல்லா இடத்துலயும், இப்ப வந்து அது ஸ்கூலா இருக்கலாம், இல்ல காலேஜா இருக்கலாம், இல்ல வந்து செய்திகளா இருக்கலாம், எந்த இடத்துல வந்து ஒரு முக்கியமான விஷயத்த சொன்னாலும் இந்த பேரை சொல்லி தான் குறிப்பாங்க.
1: அடுத்த நேரிட்ட போயிடலாமா?
0: சரி சரி, நன்றி நன்றி. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
1: Both of you, good morning madam. டீனகர் ரங்கராஜன்.
0: Good morning sir.
2: வணக்கம் வணக்கம் சார்.
0: நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் மேடம். நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கீங்க. என்ன வார்த்தை கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: அறிவிப்பு.
0: அவ்வளவுதான், ரொம்ப அழகா கண்டுபிடிச்சிட்டீங்க. நன்றி
2: நன்றி நன்றி சார்.
0: வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
3: ஹலோ.
2: வணக்கம், யார் இங்கிருந்து?
3: மோகன், சென்னை 84 இருந்து பேசுறேன் மேடம்.
2: மோகன் சார், உங்களுக்கான கேள்வி சொல்லிடலாமா?
3: எனக்கு முன்னாடி மேடம் இந்த இப்ப 280வது வாட்டி டயல் பண்ணி இந்த லைன் கிடைச்சிருக்கு மேடம்.
0: அத்தனை தடவை நீங்க கவுண்ட் பண்ணிருக்கீங்க பாருங்க, 180 தடவை நான் டயல் பண்ணிருக்கேன்.
3: ஆண்ட்ராய்டு செல்போன்ல பிராக்கெட்ல ஒரு எத்தனை டயல் பண்ணிருக்கேன் அதை பார்த்து சொல்றேன். அதனால சின்ன ரிக்வெஸ்ட் மேடம், நீங்க பேசினதுக்கு ரொம்ப சந்தோஷம். அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுங்க மேடம்.
2: நன்றி நன்றி நன்றி சார்.
0: எவ்வளவு ஜெனியூனா நீங்க அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுங்கன்றாரு. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
4: தயாரங்கள் புறப்படுங்கள் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் இரு சகோதரிகளுக்கும் பணிவான காலை வணக்கம்.
2: காலை வணக்கங்கள். யார் எங்கிருந்து?
4: திருப்பூர் மாநகர் மன்னரை பாறப்பாளையத்திலிருந்து ஸ்ரீரங்கம் பேசுகிறேன்.
2: சரி, உங்களுக்கான வார்த்தைக்குள்ள போயிடலாமா?
4: ஓகே,
2: உங்களுக்கான வார்த்தை நான்கு எழுத்து வார்த்தை. சரியா? முதல் எழுத்து தா, தாய் சொல்றோம் இல்லையா, அதுல வர அந்த தாங்கிறது முதல் எழுத்து. சாரி, ஆமா, நெடில் தா, கரெக்ட். அதுக்கப்புறம் கடைசி எழுத்து டூ, பட்டு இருக்கும் இல்லையா, அதுல வரக்கூட டூ. குரல் நடுவுல இரண்டு எழுத்துக்கள், அதுதான் நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. க்ளூ அவ்வளவுதாங்க.
0: நானே கண்டுபிடிச்சேன் அப்படின்ட்டு.
2: ஆமா,
0: நன்றி நன்றி. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
5: ஹலோ
2: ஹலோ, வணக்கம்.
0: ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசுங்களே. கேக்குதா? வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
5: திருவள்ளூர்ல இருந்து நான் டெல்லி பேசுறேன்மா. நல்லா ப்ரோகிராம் நல்லா இருக்குமா? சொல்லுங்கம்மா.
2: சரி, உங்களோட ரேடியோ வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணிடுங்களே.
5: சரி சரிங்கம்மா. சொல்லுங்கம்மா.
0: சரி, உங்களுக்கான வார்த்தை சொல்லட்டுமா?
5: சொல்லுங்கம்மா.
0: முதல் எழுத்து வி.
5: வி.
0: கடைசி எழுத்து ரை. இந்த வார்த்தை, இந்த விஷயம் வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம். நடுவுல ரெண்டு எழுத்து இருக்கு. ஆமா, இப்படி ஒரு விஷயம் சொல்லிட்டாலே எல்லாரும் அப்படி குதூகலமா மாறிடுவோம். சரி, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுப்போமா?
5: நன்றி நன்றி
0: நன்றி. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ. வணக்கம் வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
6: வணக்கம், வாழ்க கோபாலன்.
0: நல்லா இருக்கும். உங்களுக்கான வார்த்தை கண்டுபிடிச்சிட்டீங்களா?
6: வார்த்தை புரியவே இல்லை, தெரியா சொல்லுங்க. சவுண்ட் டரு டருன்னு.
0: சரி, முதல் எழுத்து வி.
6: வி.
0: கடைசி எழுத்து ரை.
6: ரை.
0: நடுவுல இரண்டு எழுத்துக்கள் இருக்கு. இந்த சொல் வந்து, இந்த சொல், இந்த விஷயத்தை சொல்லிட்டா எல்லாரும் சந்தோஷமா ஆயிடுவோம் நாம.
6: அப்படியா?
0: ஆமா.
6: வேற
0: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
6: தெரியலையே.

0: சரி, நம்ம அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுப்போமா? நன்றி நன்றி நன்றி. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
1: வணக்கம் மேடம், எலினா இருந்து சண்முகதரை பேசுறேன் மேடம்.
0: நல்லா இருக்கீங்களா சண்முகதரை?
1: ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கும், நல்லா இருக்கும் சார்.
1: ஏகப்பட்ட தெரிஞ்சது தொடர்பு கொள்ள முடியல.
0: சரி, இப்ப இந்த வார்த்தை கண்டுபிடிச்சிட்டீங்களா? என்ன
1: வார்த்தைன்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வார்த்தை சொல்லுங்க.
0: ஃபர்ஸ்ட் எழுத்து வி.
1: வியா?
0: வி வி.
1: வியா?
0: ஆ
1: வி
0: வி வினா வா வால வரக்கூடிய வி.
1: ஆ ரைட்.
0: ஆ கடைசி எழுத்து ரை.
1: ரையா?
0: ஆமா. நடுவுல ரெண்டு எழுத்துக்கள் இருக்கு. இல்ல இல்ல இல்ல, இந்த சொல் வந்து எல்லாருக்கும் மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு சொல். குழந்தைங்க எல்லாம் ரொம்ப ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. பெரியவங்களுக்கு இது கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான், ஆனா சில பேருக்கு கிடைக்கும். வாரத்துல ஒரு நாளாவது நமக்கு கண்டிப்பா இது கிடைச்சிடும். சரி, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுப்போமா?
1: நன்றி மேடம்,
0: நன்றி நன்றி. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
3: ஹலோ, வணக்கமா.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: என்ன இழுக்கினர் தேவா?
0: தேவா சார், கண்டுபிடிச்சிட்டீங்களா என்ன வார்த்தைன்னு?
3: ஆ, இன்னைக்கு இன்னைக்கு என்ன கிழமை?
0: என்ன கிழமை சொல்லுங்க.
2: அப்படிங்கறதே தெரியல. நிறைய வார்த்தைகள், அதோட அர்த்தங்கள், நிறைய விஷயங்கள் நாமளும் தெரிஞ்சுக்கிட்டோம்னு நம்புறேன்.
0: கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ இந்த கெட் செட் கோ நிகழ்ச்சியோடய நான் கிளம்புறேன். ஸோ ராஜீவ் உங்களோட கண்டிப்பா தொடர்ந்து பயணிப்பாங்க இன்னைக்கு. ஸோ நம்மளுடைய நிறைவு பாடலாக ஒழிக்க இருக்கும் பாடல் மறுபடியும் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில், இளையராஜா வரிகளில், இளையராஜா இசையமைப்பில். இதோ உங்களுக்காக கேட்ட இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.
2: இங்க எல்லாமே எப்பவுமே சமதூள.

0: ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4. நேரம் 12 மணி. தொடர்வது பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள்.
1: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று லட்சாதிபதி சகோதரி திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம். இந்திய அரசின் தேசிய ஊரக வாழ்வாதார இயக்கம் மூலம் செயல்படுத்தப்படும் முக்கிய முயற்சிகளில் ஒன்றாக லட்சாதிபதி சகோதரி திட்டம் உள்ளது. கிராமப்புறங்களில் உள்ள பெண்களை பொருளாதார ரீதியாக வலுப்படுத்தி அவர்கள் தன்னிறைவை பெற்ற தொழில் முனைவோராக உருவாக்க வேண்டும் என்பதே இதன் முக்கிய நோக்கமாகும். இந்த திட்டத்தின் கீழ் சுய உதவி குழுக்களில் உள்ள பெண்கள் ஆண்டுக்கு குறைந்தபட்சம் 100,000 ரூபாய் அல்லது அதற்கு மேற்பட்ட நிலையான குடும்ப வருமானத்தை பெறுவதற்கு தேவையான பயிற்சிகள், நிதி உதவி, தொழில்நுட்பம் மற்றும் சந்தை வசதிகள் வழங்கப்படுகின்றன. லட்சாதிபதி சகோதரி திட்டத்தில் ஆண்டுக்கு 100,000 ரூபாய் அல்லது அதற்கு மேற்பட்ட குடும்ப வருமானம் பெறவும், குறைந்தது 4 விவசாய பருவங்கள் அல்லது தொழில் சுழற்சிகளில் அந்த வருமானம் தொடர்ந்து கிடைத்திருக்கவும், சராசரி மாத வருமானம் 10,000 ரூபாயை விட அதிகமாக இருத்தல் என்பதையும், அந்த வருமானம் நிலையான முறையில் கிடைக்க வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டு இந்த லட்சாதிபதி சகோதரி திட்டம் செயல்படுகிறது. லட்சாதிபதி சகோதரி திட்டமானது ஊரக வளர்ச்சித்துறை, வேளாண்மைத்துறை, கால்நடை பராமரிப்புத்துறை, தோட்டக்கலைத்துறை, மீன்வளத்துறை, உணவு பதப்படுத்துதல் துறை, வங்கிகள், நபார்ட், மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம், தனியார் நிறுவனங்கள், அரசு சாரா அமைப்புகளுடன் இணைந்து இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. லட்சாதிபதி சகோதரி திட்டமானது கிராமப்புற பெண்களுக்கு தன்னம்பிக்கை, பொருளாதார சுதந்திரம், தலைமைத்துவ திறன், சமூக அக்கறை, வளங்களை திறம்பட பயன்படுத்துதல், தொழில் முனைவு மனப்பான்மை, சேமிப்பு பழக்கம் ஆகியவற்றை மேம்படுத்துகிறது. இதன் மூலம் கிராமப்புற பெண்களின் வருமானத்தை உயர்த்தி அவர்கள் தன்னிறைவு பெற்ற தொழில் முனைவோராக வளர்ந்து நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிப்பதே இதன் நோக்கமாகும். கிராமப்புறங்களில் உள்ள சுய உதவி குழுக்களை சேர்ந்த பெண்களுக்கு டிஜிட்டல் முறையில் அதிகாரம் அளிக்கும் நோக்கில் ஷீ லீப்ஸ் என்ற புதிய செயலி தொடங்கப்பட்டுள்ளது. இந்த செயலியானது சுய உதவி குழுக்கள், கிராம அமைப்புகள், கூட்டமைப்புகளின் பல்வேறு செயல்பாடுகளை டிஜிட்டல் மயமாக்க உதவுகிறது. இந்த டிஜிட்டல் தளம் நாடு முழுவதும் உள்ள கிராமப்புற பெண் தொழில் முனைவோருக்கு முழுமையான அதிகாரம் அளித்தல், பெண்களால் நடத்தப்படும் புத்தொழில் நிறுவனங்களை வலுப்படுத்துதல் ஆகியவற்றை முக்கிய நோக்கங்களாக கொண்டுள்ளது. கிராமப்புற உற்பத்தியாளர்களை முறையான மதிப்பு கட்டமைப்புகளுடன் இணைத்தல், சுய உதவி குழு உறுப்பினர்களின் குடும்பங்களின் நிதிநிலையை மேம்படுத்துதல், கிராமப்புற தொழில் முனைவோர் குறித்து தரவுகளை ஒருங்கிணைத்தல் ஆகிய நடவடிக்கைகளும் இந்த செயலியின் வாயிலாக மேற்கொள்ளப்படுகின்றன. இந்த செயலி 34 மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களில் சேவைகளை வழங்க உள்ளது. இது பொருளாதார நடவடிக்கைகளை நிகழ்நேரத்தில் கண்காணித்து உள்ளூர் மற்றும் தேசிய அளவிலான கொள்கை முடிவுகளை எடுக்க

பேருதவியாக இருக்கும். பெண்களின் வருமான வளர்ச்சி, தொழில் திறனை கண்காணிப்பதன் மூலம் லட்சாதிபதி சகோதரி திட்டத்தை இச்செயலி வலுப்படுத்தும். மத்திய அரசு லட்சாதிபதி சகோதரி திட்டத்தின் இலக்கினை 3 கோடியிலிருந்து 6 கோடி பெண்களாக அண்மையில் உயர்த்தியுள்ளது. அடுத்த 5 ஆண்டுகளில் லட்சாதிபதி பெண்களின் நல்வாழ்விற்காக 10 லட்சம் கோடி ரூபாய் நிதி வழங்க அரசு திட்டமிட்டுள்ளது. இது பெண்களின் மேம்பாட்டிற்கான மத்திய அரசின் முயற்சியாகும். டிஜிட்டல் உள்கட்டமைப்பு, பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் ஆகியவற்றை ஒருங்கிணைத்து உள்ளடக்கிய நிலையான கிராமப்புற மேம்பாட்டிற்கான முக்கிய உந்து சக்தியாக ஷீ லீப்ஸ் திகழும். லட்சாதிபதி சகோதரி திட்டம் என்பது ஒரு வருமான உயர்வு திட்டம் மட்டுமல்ல, இது கிராமப்புற பெண்களின் சமூக, பொருளாதார மற்றும் தொழில் முனைவு முன்னேற்றத்தை உறுதி செய்யும் ஒரு முழுமையான பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பு முயற்சியாகும். சுய உதவி குழுக்கள், திறன் மேம்பாடு, நிதி ஆதரவு, சந்தை இணைப்பு மற்றும் அரசு தனியார் ஒருங்கிணைப்பு ஆகியவற்றின் மூலம் பெண்கள் நிலையான வருமானத்தை ஈட்டி தன்னம்பிக்கை மிக்க தலைவர்களாகவும் தங்கள் சமூகத்திற்கு முன் உதாரணமாகவும் உருவாக லட்சாதிபதி சகோதரி திட்டம் வழிவகுக்கிறது. பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று லட்சாதிபதி சகோதரி திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.

92.4 இங்க எல்லாமே தோணி. ஹாய் ஸ்நேகிதியே, வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும். ஒரு பெரிய மதிய வணக்கம் சொல்றது நான் உங்கள் அஜய் விநாஸ். 12:05 ஆயாச்சு, எல்லாருக்குமே குட் ஆஃப்டர்நூன். அடடா, சண்டே அதுவுமா, ஆஃப்டர்நூன் வந்தாச்சா? சரி, ஓகே. நல்ல சாப்பாடு, உட்காந்து அப்படியே வந்து சமையா ஜம்முன்னு அப்படியே வீட்டில் உட்காந்து சாப்பிட்டு அப்படியே வந்து எஃப்எம் கேட்டு இருக்கும்போது அது வேற மாதிரியான ஒரு சுகம் இல்லையா? சரி, ஓகே. இன்னைக்கு ஹை ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் எதை பற்றி பேசலாம் அப்படின்னு பார்த்தாக்கா, ஓகே, பெண்கள் நம் நாட்டின் கண்கள் அப்படின்ற மாதிரி பெண்களிடம் இருக்கக்கூடிய நட்பு, அதே மாதிரி சகோதரத்துவம். ஸோ இதை பற்றி தான் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகே, எங்களுக்கு தான் தெரியுமே, நீ எதுக்கு சொல்லணும்? நான் தெரியாதவங்களுக்காக தாங்க. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம இந்த விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். நான் அதே மாதிரி சூப்பரான சாங்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்காக காத்துட்ருக்கு. நம்ம நிகழ்ச்சியினுடைய முதல் பாடலாக சத்தியம் திரைப்படத்துக்காக பாடலாம் தீவே கேட்டு ஸ்டேட் எழுதுறேன். எஃப்எம் 101.4 எல்லாமே சமது உள்ளு.

0: Dude, எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும். அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம், 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
2: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
3: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகத்தண்ட ரூபி ரோஸ் மில்க்.
4: சாதனா சர்க்கம், யுகபாரதி அண்ட் ஹாரிஸ் ஜெயராஜ் இவர்களுடைய சூப்பரான காம்போல சாங் கேட்டு முடிச்சாச்சே. சத்யம் திரைப்படத்துக்காக நேரம் சரியா 12:11 ஆயாச்சே. பெண்கள் வந்து அவர்களுடைய நட்பும் சகோதரத்துவமும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா. ஸோ ஒரு பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா நேரத்திலயும் வந்து ரத்த சொந்தமான சகோதரிகள் வந்து கிடைக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. எத்தனையோ பேருக்கு வந்து கூட அக்கா தங்கச்சி எல்லாம் இல்லைங்க, சிங்கிள் கேர்ள் அப்படின்ற மாதிரிலாம் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு அப்படி வந்து கிடைச்சிருப்பாங்க, ஒரு தோழி கிடைச்சிருப்பாங்க. ஸோ அந்த தோழி தான் வந்து பல நேரங்களில் பல விஷயங்களில் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல சகோதரியா வந்து மாறிடுவாங்க. ஸோ இது வந்து எல்லாரோட லைஃப்லயும், எல்லாருடைய பெண்கள், உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையும் நீங்க கேட்டு பாருங்களேன், அவங்களுக்கு ஏதோ ஒரு பெண் தோழி ரொம்ப ஒரு திக் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்ற அளவுக்கு, பா என் கூட தாமா பிறக்கல, நானும் அவ்வளோ வந்து அக்கா தங்கச்சி மாதிரி தான், அது வந்து தோழிக்கும் மேலே அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து கண்டிப்பாக எல்லா பெண்களுக்குமே இருக்கும். ஸோ அவங்க வந்து நம்ம லைஃபுக்கு எவ்வளோ ஒரு பொக்கிஷமான ஒரு விஷயம் இல்லையா. ஸோ அதனால தான் வந்து சொல்கிறேன், ஐஸ் எல்லாம் சாப்பிட்டு ஷோ பண்ணக்கூடாது. சரி, ஓகே. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தோழி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பெண்ணுக்கு எப்படிப்பட்ட ஒரு நட்பை வந்து பில்டப் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லைஃப்பில் வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் ஆரம்பித்து அவங்க லைஃபுடைய மொத்த டோட்டலாக அவங்க லைஃபையே சேஞ்ச் பண்ணுற மாதிரியான விஷயங்களுக்கும் கூட

இந்த பெண்கள் வந்து அந்த பெண் தோழிகிட்ட வந்து நிறைய விஷயத்த வந்து கேட்பாங்க, சஜஷன்ஸ் கேட்பாங்க, ஏன் ரிசல்யூஷனே அவங்க கிட்டேருந்து கூட எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு திக் ஃப்ரெண்டு எல்லா பெண்களுக்கும் உண்டு. பின்ன பக்கத்தில் அப்படியே கேட்டு பாருங்களேன். சரி ஓகே, பானா காத்தாடி தெரியப்படுறதுக்கு ஒரு பாடல் வந்துட்டே இருக்கேன். இந்த பாடலை தொடர்ந்து பேசலாம். கேட்டு ஸ்டேட்யூன் ரெயின்போ எஃப்எம் 101.1 புரியினாலும் இல்லாமல் இசமதுவில்லை.

0: நீ கவலைப்படாத, நான் இருக்கேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பாருங்களேன். அந்த வார்த்தை வந்து 1000 ஆறுதலுக்கு வந்து சமமாக இருக்கும் அந்த நேரத்தில் அந்த பெண்ணுக்கு. ஸோ அந்த பெண்ணுக்கு என்றைக்குமே வந்து உறுதுணையாக இருக்குது, தாயும் ஆகவும் அதுக்கப்புறம் அவங்களுடைய கூட பிறக்காத அக்கா தங்கச்சியாகவும் இருக்கிறது யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா பெண் தோழி அப்படின்றது தான் வந்து உண்மையான ஒரு விஷயம். ஸோ நம்ம எல்லாருக்காகவும் வந்து அடுத்ததாக சூப்பரான ஒரு சாங் வந்துட்டே இருக்குது, ஒரு அழகான ஒரு பாட்டுன்னு சொல்லாங்க நினைத்தேன் வந்தாய் திரைப்படத்துக்காக. எஸ் இந்த பாட்டை கேட்டு ஸ்டேஜில் நான் அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி பிரேக்.
1: ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்கே எல்லாமே தோணும்.
2: மேலும்
3: தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in.
4: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் மல்லிகை.

101.4 இங்க எல்லாமே தூள்ளு. பெண்களுடைய நட்புத்துவம் பத்தி பேசிட்டு இருக்கும் போது பெண்களுக்கு வந்து ஒரு க்ளோஸ் ஃபீமேல் ஃப்ரெண்ட் வந்திருப்பாங்க. ஸோ அவங்க தான் வந்து எல்லா விஷயத்தையும் வந்து ஷேர் பண்ணிப்பாங்க, நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தோம். ஸோ இந்த நட்புக்குள்ளே வந்து என்ன மாதிரியான விஷயம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நான் பார்த்த விஷயம் அப்படின்னு வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணியே ஆகணும். ஸோ இந்த பெண்களினுடைய நட்பு அப்படின்ற விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த போட்டி வந்து இருக்கவே இருக்காதுங்க. இதே வந்து நீங்கள் ஒரு ஆஃபீஸில் வரக்கூடிய ஒரு நட்புலையோ இல்லைனா வந்து ஜென்ட்ரிக்காக இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த போட்டித்துவம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க கண்டிப்பாக வந்து நல்ல ரிலேஷன்ஷிப்புக்கு நல்ல ஒரு போட்டி வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இந்த நான் சொல்லக்கூடிய இந்த பெண்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய இந்த ஒரு நட்பர்க்கு இல்லையா, ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த போட்டி வந்து இருக்கவே இருக்காதுங்க. ஒருத்தரை ஒருத்தர் வந்து உயர்த்தி நிறுத்தணும் அப்படின்னு மட்டும்தான் மனசுக்குள்ளே என்ன இருக்கும், நான் உயரலைனா கூட பரவாயில்ல இவ உயர்ந்துட்டாலா சந்தோஷம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து கண்டிப்பாக இருக்கும். இன்கேஸ் நமக்கு நம்மளுடைய ஃப்ரெண்டு வந்து கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னா, ஐயையோ கீழே விழுந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுக்கு கை கொடுத்து வந்து எழுப்பணும் அப்படின்றது கண்டிப்பாக அவங்க மனசில் இருக்கும். அதுக்கப்புறம் வெற்றி பெற்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கூட்டத்தில் ஒருத்தராக நின்று கை தட்டதாங்க தோணும், அதுவும் மனசார கை தட்ட தோணும். அந்த ஒரு சந்தோஷம் வந்து தானே வந்து பெருசாக ஏதோ சாதிச்சிட்ட மாதிரியான ஒரு சந்தோஷம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி கஷ்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரையும் மாதிரி சரி விடு சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு போகாமல் கூடவே இருந்து அந்த கஷ்டத்தை எப்படி மீண்டு அப்படியே வந்து மாற்றி வர முடியுமோ அந்த அளவுக்கு கூட இருப்பாங்க. கூட இருப்பாங்க அப்படின்னா வந்து ஃபிசிக்கலாக அவங்க அவைலபிளாக இருப்பாங்க அப்படின்னு கிடையாது, ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம கூடவே இருப்பாங்க. அதுதாங்க அந்த நட்பு, அந்த நட்பினுடைய பியூட்டியே அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே இன்னும் இந்த விஷயத்தை பற்றி தொடர்ந்து பேசலாம். ஸ்நேகிதியை திரைப்படத்துக்காக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்காகவும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்காகவும் நான் இந்த பாடலை வந்து டெடிகேட் பண்ணேன். ஸோ இந்த பாட்டை கேட்டு ஸ்டேட்டியூனாக இருங்க மக்களே. இது ரெயின்போ எஃப்எம் 101.4 இல்லாமல் இசை மக்கள்.

சுஜாதா என் சித்ரா அவர்களுடைய பியூட்டி பியூட்டிஃபுல்லான வாய்ஸ்ல, பாவிஜய் அவர்களுடைய வரிகள்ல, வித்யாசாகர் அவர்களுடைய இசையில ஸ்நேகிதி திரைப்படத்துக்கு ஒரு சூப்பரான சாங் கேட்டு முடிச்சோம். நேரம் சரியா 12:33 ஆயாச்சு. ரெயின்போ எஃப்எம் 101.4 கேட்டுட்டு இருக்கீங்க. ஹாய் ஸ்நேகிதி, நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கிறது நான் உங்கள் அஜய் பெனாஸ். ஸோ பெண்களுடைய நட்பு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது, இதில் வந்து போட்டி இருக்காது, பொறாமல் இருக்காது, அதெல்லாம் வந்து பேசி முடிக்கும் போது, இப்போ வந்து பெண்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் வச்சுக்கோங்களேன், காலம் மாறுங்க, வேலை மாறும், ஏன் திருமணம், குடும்பம், பொறுப்புகள், இந்த மாதிரி எல்லா விஷயம் வந்தாலுமே இந்த உண்மையான தோழிகள் அவங்க வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னமோ நேற்று தான் பேசின மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் வந்து அவர்களுடைய நட்பு அப்படியே வந்து பியூட்டிஃபுல்லாக அப்படியே வந்து மலர ஆரம்பிச்சிடும். ஸோ ஒவ்வொரு பெண்ணுக்குமே வந்து வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு தோழி வந்து இருப்பாங்க, கண்டிப்பாக இருப்பாங்க. இன்னருக்கும் நீங்கள் வந்து அவங்களுக்கு ஃபோனோ இல்லை மெசேஜோ பண்ண ஆரம்பிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ இந்த ரத்த உறவை விட, ரத்த உறவு இல்லாமல் இருந்தாலும் சரி, மனசால் வந்து இணைஞ்ச இந்த உறவு வந்து எல்லா நேரங்கள்லையும் ரத்த உறவு மாதிரியே இருக்கும்னு இல்லாமல் அதை விட வலிமையாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்சிடெண்ட்டில் வந்து நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஃபீலிங்கை வந்து அப்படியே உயர்த்தி பிடிக்கிற நேரம் இது அப்படின்ற மாதிரி. சரி, ஓகே, பெண்களை பற்றி பேசணும் அப்படின்னா நம்ம பேசிக்கிட்டே போவோம். ஸோ பெண்கள் வந்து எவ்வளோ வலிமையானவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற மாதிரியான ஒரு பாட்டு.

0: தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். சமூக பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மக்களின் மேம்பாட்டிற்காக உழைத்தவர் ராம்விலாஸ் பாஸ்வான் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். மகளிருக்கான அதிகாரம் குறித்து கருத்தொற்றுமையை ஏற்படுத்தும் முயற்சியை பிரிக்ஸ் நாடுகள் கூட்டமைப்பு மேற்கொண்டுள்ளது. நவீன பன்முக வேளாண் சாகுபடி முறைகளுக்கான 7 நாள் பயிற்சி இன்று ஹிமாச்சல பிரதேசத்தில் தொடங்கியது. ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரான்ஸ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். மறைந்த முன்னாள் மத்திய அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வான் பிறந்த நாளையொட்டி தலைவர்கள் அன்னாருக்கு புகழாரம் சூட்டியுள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள செய்தியில் சமூக பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மக்களை உயர்த்துவதற்கான அரும்பணியை ராம்விலாஸ் பாஸ்வான் மேற்கொண்டார் என்று குறிப்பிட்டுள்ளார். மக்களுக்காகவும் நாட்டுக்காகவும் அர்ப்பணிப்போடு கடமையாற்றியவர் ராம்விலாஸ் பாஸ்வான் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா விடுத்துள்ள செய்தியில் தமது வாழ்க்கையை ஏழை எளிய மக்களின் நலனுக்காக அர்ப்பணித்துக் கொண்டவர் ராம்விலாஸ் பாஸ்வான் என்று குறிப்பிட்டுள்ளார். ஜனநாயக மாண்புகளையும் மக்களின் உரிமைகளையும் பாதுகாப்பதற்கான போராட்டத்தில் அவர் ஈடுபட்டார் என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஜனநாயகத்திற்கு அவர் ஆற்றியுள்ள பங்கு எதிர்கால சந்ததியினருக்கு ஊக்கமளிக்கும் வகையில் இருப்பதாகவும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ராம்விலாஸ் பாஸ்வான் தனது வாழ்க்கையை சமூக நீதி மற்றும் ஜனநாயக மாண்புகளை பாதுகாக்கவும் ஷெட்யூல்டு வகுப்பினர் பிற்படுத்தப்பட்டோர் உள்ளிட்ட பின்தங்கிய வகுப்பினரின் நலனுக்காகவும் அவர் அரும்பாடுபட்டவர் என்று கூறியுள்ளார். மனித உணர்வுகளுக்கு மிகுந்த மதிப்பளித்து வந்த அவர் அரசு நிர்வாகத்தில் சிறந்த கொள்கைகளை வடிவமைத்துக் கொடுத்தவர் என்றும் புகழாரம் சூட்டியுள்ளார். இந்தியா தலைமையேற்று நடத்தும் 2 நாள் பிரிக்ஸ் மகளிர் செயற்குழு கூட்டம் நாளை கேரள மாநிலம் கொச்சியில் தொடங்குகிறது. இது தொடர்பாக மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் முக்கிய அதிகாரிகள் இதில் பங்கேற்று மகளிருக்கான அதிகாரங்கள் குறித்தும் மகளிர் தலைமையிலான வளர்ச்சி குறித்தும் எடுத்துரைக்க உள்ளனர். மகளிர் தலைமையிலான மேம்பாட்டிற்கு ஒத்துழைப்பை ஏற்படுத்தும் ஒரு வாய்ப்பாகவும் பிரிக்ஸ் மகளிர் செயற்குழு கூட்டம் அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மின்னணு மற்றும் நிதி கட்டமைப்பில் பெண்களின் ஆக்கப்பூர்வமான பங்கு குறித்தும் அவர்களின் செயல்திறனை மேம்படுத்தி தொழில் முனைவோராக ஊக்குவிப்பது குறித்தும் விவாதிக்கப்படுகிறது. உணவு பாதுகாப்பு, ஊட்டச்சத்து மற்றும் பருவநிலை செயல்பாடுகளில் மகளிரை கொண்டுவருவது குறித்தும் இதில் விவாதிக்கப்படுகிறது. இம்மாதம் 8-9 தேதிகளில் நடைபெறவுள்ள பிரிக்ஸ் நாடுகளின் பெண் அமைச்சர்கள் கூட்டத்திற்கு முன்னோடியாக இந்த செயற்குழு கூட்டம் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஜம்மு காஷ்மீரில் உள்ள அமர்நாத் கோவில் புனித யாத்திரை தொடங்கி கடந்த 2 நாட்களில் 32,000 மேற்பட்ட பக்தர்கள் பனிலிங்கத்தை தரிசித்துள்ளனர். நேற்று மட்டும் 20,000 மேற்பட்டோர் லிங்கத்தை வழிபட்டனர். இது கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு கூடுதலாக யாத்திரிகர்கள் வர தொடங்கியுள்ளனர். அமர்நாத் யாத்திரைக்கான பதிவுகளும் அதிகரித்துள்ளன. நேற்று 2ஆம் நாள் யாத்திரையில் 14,000 ஆண்கள், 4,000 பெண்கள், 380 குழந்தைகள், 142 சாதுக்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். 480 மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இதனிடையே 4வது கட்ட யாத்ரீகர்கள் குழு பகவதி நகர் முகாமில் இருந்து இன்று அதிகாலை புறப்பட்டனர். இதில் 6,700 மேற்பட்ட யாத்ரீகர்கள் 291 வாகனங்களில் பயணித்து வருகின்றனர். 4,131 யாத்ரீகர்கள் பெஹல்காம் வரியாக புனித யாத்திரை மேற்கொண்டுள்ளனர். அமர்நாத் யாத்திரையை ஒட்டி பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. யாத்ரீகர்களுக்கு தேவையான வசதிகளை ஜம்மு காஷ்மீர் அரசு ஏற்பாடு செய்துள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.

0: வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: நவீன பன்முக வேளாண் சாகுபடி முறைகளை ஊக்குவிக்கும் நோக்கில் இமாச்சல பிரதேச மாநிலம் பாலம்பூரில் 7 நாள் பயிற்சி இன்று தொடங்கியது. 40க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொள்ளும் இந்த பயிற்சி திட்டத்தில் நவீன வேளாண் உத்திகளை பயன்படுத்தி விளைச்சலை பெருக்குவது, இயற்கை வேளாண் சாகுபடி முறைகள் உள்ளிட்டவற்றில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. காளான் சாகுபடி, தேனீ வளர்ப்பு, பாதுகாக்கப்பட்ட கட்டமைப்பில் பயிர் சாகுபடி, தோட்டக்கலை பயிர் அபிவிருத்தி, ஒருங்கிணைந்த சாகுபடி முறைகள், வேளாண் பொருட்களில் மதிப்பு கூட்டுவதற்கான தொழில்நுட்பம் உள்ளிட்டவையும் இந்த பயிற்சி திட்டத்தில் இடம்பெற்றுள்ளன. இந்த பயிற்சி முகாமில் பங்கேற்று பேசிய ஜம்மு காஷ்மீர் தலைமை வேளாண் அதிகாரி திரு ரஜோரி ராஜேஷ் வர்மா, விவசாயிகளுக்கு கற்றுத்தரப்படும் தொழில்நுட்ப உத்திகள் அனைத்தும் முறையாக ஆய்வு செய்யப்பட்ட பின்னரே நடைமுறைக்கு கொண்டுவரப்படுவதாக தெரிவித்தார். இந்த பயிற்சி திட்டத்தை விவசாயிகள் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்திக் கொண்டு தரமான வேளாண் உற்பத்தியை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். அமெரிக்காவின் வளர்ச்சி மற்றும் விண்வெளி திட்டங்களுக்கு உத்வேகம் அளிக்கப்படும் என்று அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் 250வது ஆண்டு சுதந்திர தின கொண்டாட்டத்தையொட்டி அந்நாட்டு ராணுவ வீரர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தி பேசிய அவர், ராணுவம் பொருளாதாரம் மற்றும் தொழில்நுட்ப திறனை மேம்படுத்தவும், சந்திரன் மற்றும் செவ்வாய்க்கு விண்வெளி பயண திட்டம் உள்ளிட்ட அனைத்து திட்டங்களும் வலுப்படுத்தப்படும் என்றும் திரு டிரம்ப் கூறியுள்ளார். ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். அமெரிக்காவின் 250வது சுதந்திர தினத்தையொட்டி ரஷ்ய அதிபர் திரு டொனால்டு டிரம்பிற்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இந்த பேச்சுவார்த்தைகள் யுக்ரைன் சூழல் குறித்தும் இரு தலைவர்களும் பேசியதாக ரஷ்ய அதிபர் அலுவலகம் கூறியுள்ளது. யுக்ரைனில் ரஷ்ய படையினர் தொடர்ந்து முன்னேறி வருவதாகவும், சில ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யாவின் நிலைப்பாட்டை சரியாக புரிந்து கொள்ளாமல் செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். ராணுவ அரசியல் மற்றும் பொருளாதார உறவுகளை வலுப்படுத்துவது குறித்தும் இரு தலைவர்களும் விவாதித்தனர். இது தொடர்பான தகவல்களை தொடர்ந்து பரிமாறிக்கொள்ளவும் இரு தலைவர்களும் ஒப்புக்கொண்டுள்ளதாக ரஷ்ய அதிபர் மாளிகை தெரிவித்துள்ளது. யுக்ரைன் பிரச்சினைக்கு பேச்சுவார்த்தை மூலம் விரைந்து தீர்வு காண முயற்சிக்க வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் வலியுறுத்தியதாகவும் ரஷ்ய அதிபர் மாளிகை கூறியுள்ளது. வெனிசுவேலாவில் ஏற்பட்ட கடுமையான நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 2954 உயர்ந்துள்ளது. 16,000 மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். இந்த தகவலை தெரிவித்த வெனிசுவேலா தேசிய சபைத் தலைவர் ஜார்ஜ் ரொட்ரிக்ஸ், 16,000 மேற்பட்ட மக்கள் வீடுகளை இழந்துள்ளதாக கூறியுள்ளார். மீட்புப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறினார். வெனிசுவேலாவின் இடைக்கால அதிபர் பெல்சி ரோட்ரிக்ஸ் இந்த துயர சம்பவத்தில் உயிரிழந்த மக்களுக்கு இரங்கல் தெரிவிக்கும் வகையில் 7 நாள் துக்கம் அனுசரிக்கப்படுவதாக அறிவித்துள்ளார். நாட்டின் பல பகுதிகளில் அடுத்த சில நாட்களில் பருவமழை தீவிரமடையும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடகிழக்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி காரணமாக நாட்டின் மத்திய பகுதி மாநிலங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை ஹரியானா, பஞ்சாப், ராஜஸ்தான், குஜராத் ஆகிய பகுதிகளில் வலுப்பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குஜராத், கொன்கன், கோவா, மத்திய பிரதேசம், ஒடிஷா ஆகிய பகுதிகளில் ஆங்காங்கே கன மற்றும் மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சத்தீஸ்கட், கிழக்கு மத்திய பிரதேசம், கிழக்கு ராஜஸ்தான், கர்நாடகா, தெலங்கானா, விதர்பா ஆகிய இடங்களில் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளம், மாஹே, கடலோர ஆந்திரா ஆகிய இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், மணிப்பூர், மிசோரம், ராஜஸ்தான் ஆகிய இடங்களிலும் ஆங்காங்கே கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிர மாநிலத்தின் கடலோர மாவட்டங்கள் மற்றும் மும்பையில் கடந்த 4 நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இதுவரை 59 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மும்பை புறநகர் பகுதிகளில் கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக 31 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மும்பை கடலோர பகுதிகள், தானே ஆகிய இடங்களில் கடுமையான சூறைக்காற்று வீசுவதால் அப்பகுதிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. 10,000 மேற்பட்டோர் தேங்கிய நீரை அப்புறப்படுத்துதல், போக்குவரத்திற்கு ஏதுவாக சாலைகள் சீரமைத்தல் உள்ளிட்ட பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மும்பை, தானே, பால்கர் மாவட்டங்கள் மற்றும் வனப்பகுதிகளில் அடுத்த 2

மக்களுக்கு மிக கனமழைக்கான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ராய்கடில் உள்ள சாவித்ரி, குண்டலிகா, அல்ஹாஸ் ஆகிய முக்கிய ஆறுகளில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. மகாத் பகுதியில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. கொன்கன் பகுதியில் பெய்து வரும் கனமழையால் அங்குள்ள அணைகள் நிரம்பியுள்ளன. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரான்ஸ் பராகுவேவை வென்று காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. பிலடெல்பியாவில் நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்றுப் போட்டியில் 1-0 என்ற கோல் கணக்கில் பிரான்ஸ் வெற்றி பெற்றது. காலிறுதியில் பிரான்ஸ் மொரோக்கோவை சந்திக்க உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சமூக பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மக்களின் மேம்பாட்டிற்காக உழைத்தவர் ராம்விலாஸ் பாஸ்வான் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். மகளிருக்கான அதிகாரம் குறித்து கருத்தொற்றுமையை ஏற்படுத்தும் முயற்சியை பிரிக்ஸ் நாடுகள் கூட்டமைப்பு மேற்கொண்டுள்ளது. நவீன பன்முக வேளாண் சாகுபடி முறைகளுக்கான 7 நாள் பயிற்சி இன்று ஹிமாச்சல பிரதேசத்தில் தொடங்கியது. ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரான்ஸ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

7:57 நிமிடம் ஆயாச்சு. ஹாய் ஸ்நேகிதே, நியூஸினுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. ஸோ நம்ம பெண்கள் அவர்களுடைய அந்த நட்பு, அதை பற்றி தான் வந்து பேசிகிட்டு இருந்தோம். ஒவ்வொரு பெண்ணுக்குமே வந்து வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு தோழி கண்டிப்பாக இருப்பாங்கல்ல. ஸோ அவங்களுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, அப்படியே உங்கள் ஃபோன் எடுங்க. ஃபோன் எடுத்து சின்னதாக ஒரு மெசேஜ், நீ என் கூட இத்தனை வருஷம் இப்படி நின்னதுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. கண்டிப்பாக சில உறவுகள் வந்து கொண்டாடப்பட வேண்டும் அப்படின்ற மாதிரி. ஸோ அவங்களுடைய உறவு கண்டிப்பாக நம்ம கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நட்பை வந்து மேலும் மேலும் வந்து நீங்கள் அப்படியே அழகாக கொண்டு போகணும். உங்களுடைய லாஸ்ட் பிரெத் வரைக்கும் நீங்கள் வந்து இந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து இறைவனை வேண்டிக்கிறேன். ஸோ எல்லாருமே வந்து ஹாப்பியாக இருப்போம் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்கு. நான் அவங்க எப்படி நமக்கு ஒரு மரியாதை கொடுக்குறாங்களோ அதே மரியாதையை நாமளும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரோட பெயினையும் நம்ம புரிஞ்சிக்கணும். அதே மாதிரி நம்ம ஃப்ரெண்டோட பெயினை கட்டாயமாக புரிஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்வான்ட் கோவங்கள் இதெல்லாம் வந்து தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு நான் ஷோ வைண்ட் பண்ணிட்டு கிளம்புறேன். திரும்பவும் எல்லாருக்கூட பேசுறதுக்காக ஓடோடி வந்துடுவேன் 2:15 ஆனதுக்கு அப்புறமா. அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணோம், ஸ்டேட்யூனாக இருக்கணும் ரெயின்போ எஃப்எம் 101.4 நம்ம நிகழ்ச்சியினுடைய கடைசி பாடலாக காதல் கொண்டு பாடலாந்தி கேட்டு ஸ்டே டியூன்.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெயின்போ எஃப்எம் 101.4. ரெயின்போ எஃப்எம் 101.4 தொடர்வது திரைகானம். திரைகானம் நிகழ்ச்சியில் காலம் மாறினாலும் தலைமுறைகள் மாறினாலும் சில பாடல்கள் என்றைக்குமே இளமையாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதாவது அந்த கால இனிய பொற்கால தமிழ் திரைப்பட பாடல்களோடு உங்களோடு நான் ஆர்ஜே ராஜி. இது வெறும் திரைப்பட பாடல்களை ஒலிக்கக்கூடிய திரைக்காணும் நிகழ்ச்சி அல்ல, நினைவுகள் பேசக்கூடிய ஒரு நிகழ்ச்சி, நெஞ்சம் நினைக்கக்கூடிய நிகழ்ச்சி. நம் வாழ்வின் அழகான தருணங்களை எல்லாம் மீண்டும் சந்திக்க போகிற ஒரு அழகான பாடல்கள் தொகுப்போடு வந்திருக்கேன். முதலில் பாவ மன்னிப்பு திரைப்படத்திற்காக பி வி ஸ்ரீனிவாஸ் பாடியிருக்கக்கூடிய பாடல், கண்ணதாசனின் வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையில்.

நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு அழகான பாடல், எல்லோரும் இந்நாட்டு மன்னர் திரைப்படத்திற்காக பி. சுஷீலா மற்றும் ஜமுனா ராணி இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல்.

0: Dude, எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும். அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
2: ஒரு மணி 10:40 ஆகிக்கிட்டு இருக்கிற இந்த வேளையில ரெயின்போ எஃப்எம் 101.4 நேர்கள் இணைந்திருப்பது திரைகானம் நிகழ்ச்சி. திரைகானம் நிகழ்ச்சியில ரொம்ப அழகழகான பொற்கால பாடல்களை தான் கேட்டுட்டு இருக்கும். ஒரு ஒரு பாடலுக்கும் ஒரு கதை இருக்கும், ஒரு ஒரு வரிக்கும் ஒரு நினைவு இருக்கும், ஒரு ஒரு அந்த இசைக்குமே நமக்கு ஏதோ ஒரு நினைவு அப்படியே போய் அதை தொட்டுட்டு வரும். ஸோ அந்த வகையில அடுத்து வரப்போற பாடல் எங்க வீட்டு பிள்ளை திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷீலா இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல், வாலியின் வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தியின் இசையில்.

0: Good night.
1: Good night.
2: ஐயோ ஏண்டா இப்படி கத்துற, என்னடா என்னதான் வேணும் உனக்கு?
3: என்ன பெத்து தாளாட்டி பாலூட்டி சீராட்டி வளர்த்த உங்களுக்கு நான் ஏதாச்சும் பண்ணணும்.
2: போன பிறந்த நாளுக்கு இதே மாதிரி லென்த்தியா ஒரு டைலாக் பேசிட்டு ஒரு செடி நட்டியே, அது மரமாயிருச்சா? சும்மா பேருக்கு மரத்தை நட்டுட்டா மட்டும் போதாது, அதை வளர்க்கணும். போய் அதை செய் முதல்ல.
3: ஓகேம்மா, இந்த பர்த்டேக்கும் ஒரு செடி நட்டு, ரெண்டு செடியும் பராமரிச்சு மரமா வளர்க்கறது என் கடமை.
2: மரம் நடுறது எவ்வளவு முக்கியமோ அது வளர்க்கிறதும் அவ்வளவு முக்கியம்.
4: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ எஃப்எம் 101.4.
5: சில பாடல்கள் எல்லாம் எத்தனை முறை கேட்டாலும் சலிக்கவே சலிக்காது அப்படின்னு தான் சொல்லணும். அதுவும் இந்த பொற்கால பாடல்கள், பொக்கிஷமான பாடல்களை தான் நான் தொடர்ந்து அப்படியே இப்போ கேட்டுகிட்டே இருக்கும். ஸோ அந்த வகையில் களத்தூர் கண்ணம்மா திரைப்படத்திற்காக MS ராஜேஸ்வரி பாடியிருக்கக்கூடிய ஒரு அழகான பாடல். இணைந்திருங்கள், நீங்கள் இணைந்திருப்பது FM Rainbow 101.4.

0: எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ நிச்சயமா இருக்கு, இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம், 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கு, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
2: உங்கள் FM ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
3: வாழ்க்கையில் நமக்கு எத்தனையோ ஒரு கனவுகள் இருக்கும்னு சொல்லலாம், இப்படி வாழணும் அப்படி வாழணும்னு நினைப்போம். ஸோ அந்த மாதிரி காலத்தை தாண்டி தலைமுறைகளை இணைக்கக்கூடிய பாலமாக ஒரு சில பாடல்கள் இருக்கும். அந்த பாடல்களில் நான் இப்படி வாழ்ந்திருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு ஒரு பாடல் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு பாடல் தான் இப்போ நாம் கேட்க போகிறோம். எஸ், 1001 திரைப்படத்திற்காக TM சவுந்தரராஜன் மற்றும் குழுவினர் இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல், கண்ணதாசனின் வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையில். நீங்கள் இணைந்திருப்பது ரெயின்போ FM 101.4.

0: பாத்து பாத்து பாத்து பத்திரமா கூட்டிட்டு போங்க.
1: அம்மா, அந்த பாப்பாக்கு என்ன ஆச்சு? ஏன் தடுமாறிட்டே போறா?
0: அவளுக்கு கண்ணுல பார்வை குறைபாடு இருக்குடா, அதான் தடுமாற்றமா போறா.
1: அம்மா, அவ கண்களை சரி செய்ய வாய்ப்பே இல்லையா?
0: ஏன் இல்ல, நாம இறந்த பிறகு நம்ம கண்களை தானம் பண்ணா அவங்களுக்கும் கண் பார்வை கிடைக்கும்.
1: அப்போ நாமளும் கண் தானம் பண்ணலாமா? அப்பதான் நம்மள மாதிரி அவளுக்கும் கண் பார்வை கிடைக்கும்.
0: கண்டிப்பா பண்ணலாம்டா கண்ணு. நாம இறந்த பிறகு கண்தானம் பண்ணணும் அப்படின்னா இப்பவே அதுக்கு நாம பதிவு செய்யணும்.
1: மண்ணில் புதைப்பதை அடுத்தவர் கண்ணில் விதைப்போம். கண்தானம் செய்வீர், மனிதம் காப்பீர். அக்கறையுடன் ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: நிலைத்தல் நேரம் 1:28:30 ஆகிக்கிட்டு. இந்த வேளையில திரைக்காணம் நிகழ்ச்சியில் 1960களிலையும் 70களிலையும் வந்த திரைப்படங்கள்ல இருந்து தான் தமிழ் திரைப்பட பாடல்களை நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ அந்த வகையில சில பாடல்கள் ரொம்ப உணர்ச்சி பூர்வமா இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான ஒரு பாடல் தான் அடுத்து வரப்போற பாடல். மன்னாதி மன்னன் திரைப்படத்திற்காக TM சவுந்தரராஜன் பாடியிருக்கக்கூடிய பாடல், கண்ணதாசனின் வரிகளில், விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையில்.

நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு உணர்ச்சி பூர்வமான பாடல் என் அண்ணன் திரைப்படத்திற்காக டிஎம்எஸ் பாடியிருக்கக்கூடிய பாடல் கண்ணதாசனின் வரிகளில் கே வி மகாலிங்கத்தின் இசையில்

நிகழ்ச்சியில் ரொம்ப அழகழகான பாடல்கள் கேட்டுட்ருக்கோம். இந்த வரிசையில் எங்கள் தங்கம் திரைப்படத்திற்காக டிஎம் சவுந்தரராஜன் பாடியிருக்கக்கூடிய பாடல் வாலியின் வரிகளில் எம்எஸ் விஸ்வநாதனின் இசையில் வந்துட்டே இருக்கு. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது திரைகாணம் நிகழ்ச்சி ரெயின்போ எஃப்எம் 101.4.

நடக்கையிலே ஏக்கம் பிறந்ததம்மா இன்று நீ சிரிக்கையிலே இன்பம் பிறக்கும் அம்மா நாளை இந்த வேளையிலே ஒரு நாள் கூத்துக்கு நீ

0: dude, எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும். அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம், 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட் விசிட் பண்ணுங்க.
2: ஒரு மணி 41 நிமிடங்களுக்கு திரைக்கானம் நிகழ்ச்சியில் தான் நினைஞ்சிருக்கும். ஸோ அடுத்து வரப்போகிற ஒரு பாடல் கிராமப்புற வாழ்க்கையோட ஒரு எளிமையும் நகர்ப்புற வாழ்க்கையோட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நவீனத்தையும் ஒப்பிட்டு அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு பாடல் தான் இஸ் பட்டிக்காடா பட்டணமா அப்படிங்கிற ஒரு பாடல். மாட்டுக்கார வேலன் திரைப்படத்திற்காக TM சவுந்தரராஜன் மற்றும் LR ஈஸ்வரி இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல். வாலியன் வரிகளில் KV மகாதேவனின் இசையில்

நிகழ்ச்சியில் இப்போ ஒலிக்க போகிற பாடல் காதலின் மென்மையையும் நாணத்தின் அழகையும் ரொம்ப எளிமையாக சொல்லக்கூடிய ஒரு காலத்தால் அழியாத ரொம்ப அழகான ஒரு மெலடி தான். எஸ் வாலியின் வரிகளில் வி குமாரின் இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் பி சுஷீலா இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல் நவகிரகம் திரைப்படத்திற்காக.

0: இன்னா வெயில்.
1: என்ன சார், வீடு தெரிஞ்சீங்களே, கிடைச்சிருச்சு போல.
0: அட நீ வேற, இந்த ஊர்ல வீடு கிடைக்கிறதுன்னு அவ்வளவு ஈஸியா? கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஒரு வீட்டையும் காணும்.
1: சரி சரி, ஃபீல் பண்ணாத, நான் ஒரு வீடு பார்த்து வச்சிருக்கேன், அங்க போவோமா?
0: ஆஹா ரைட்டு, வா சுருதி, போலாம்.
2: என்ன குருவி பேசுது?
0: இந்த லாஜிக் எல்லாம் கரெக்டா பேசு, ஆனா லாஜிக்கே எல்லாம் எதுக்கு இந்த மரத்தை வெட்டுற நீ?
2: ஆமா, என் கார் போறதுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு, அதனால வெட்டுறேன்.
1: ஏயா, நாங்க இங்க வீடு இல்லாம அலைஞ்சிட்டு இருக்கோம், நீ என்னடானா, உனக்கு கார் போக இடம் இல்லன்னு நீ சுவாசிக்க காரணமா இருக்க இந்த மரத்தையே வெட்டியே, உனக்கு இது சுயநலமா தெரியல?
0: தெரியல.
2: என் அறிவு கண்ணை திறந்து வச்சுட்டேன்.
3: உன் கண்ணனை துருப்பிடிச்ச இரும்பு பெட்டியா பீரோவா நான் திறக்கிறதுக்கு?
0: கடைசியில எங்களையே அட்வைஸ் பண்ண வச்சிருக்கீங்களே.
4: மரங்களை பாதுகாக்கணும்னு பறவைகள் வந்து நம்ம கிட்ட சொல்லணுமா என்ன?
5: மரங்களை வளர்ப்போம், இயற்கையை காப்போம்
4: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ FM 101.4.

ரெயின்போ எஃப்எம் 101.4 1:52 திரைகாணம் நிகழ்ச்சியில் தான் நேர்கள் இணைஞ்சிருக்கீங்க. ஸோ நம்ம நிகழ்ச்சியில் அடுத்து வரப்போகிற பாடல் அன்பு பாசம் பெண்மையின் அழகு இது எல்லாத்தையுமே வந்துட்டு ரொம்ப அழகாக ரொம்ப எளிமையாக சொல்லியிருக்கக்கூடிய ஒரு பாடல். ராமன் எத்தனை ராமன் அடி திரைப்படத்திற்காக TM சௌந்தரராஜன் பாடியிருக்கக்கூடிய பாடல், கண்ணதாசனின் வரிகளில் MSV-இன் இசையில்.

நம்ம நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இந்த பொற்கால பாடல்கள் ரொம்ப அழகழகான பாடல்கள் கேட்டுட்ருந்தீங்க. ஸோ அந்த வகையில் நிறைவு பாடலாக ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக நகைச்சுவையும் கலகலப்பும் அப்படியே இணைந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீல் கொடுக்கக்கூடிய ஒரு உற்சாகமான பாடல் வியட்நாம் வீடு திரைப்படத்திற்காக ஏ.எல். ராகவன் மற்றும் எல்.ஆர். ஈஸ்வரி இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல், கண்ணதாசனின் வரிகளில் கே.வி. மகாதேவனின் இசையில். இந்த பாடலோட நான் கிளம்புற நேரம் வந்தாச்சு. மற்றும் ஒரு நாள் வேறொரு நல்ல நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் கிட்டேந்து விடைபெறுவது நான் உங்கள் ராஜி.

0: பதினெட்டாம் கிளாஸ் படிக்கும் போது பருவம் வந்தது. நீங்க பத்தாம் கிளாஸ் பிடிக்கும் போது நரை விழுந்தது.
1: அங்க போடு
0: குமரி வயசும் கிழவி உடம்பும் கூட வந்தது எப்படியோ, அதில் துணல் வந்தது எப்படியோ.
1: குமரி வயசும்

Rainbow Melodies. இதமாய் இசையாய்

0: dude, எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும். அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
2: சூஸ் பண்ணனும் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன், இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க.

101.4 இனி எல்லாமே தூள. சுதாசன் எஸ் ஜானகி அவர்களுடைய பியூட்டிஃபுல்லான குரல்ல, வாலி அவர்களுடைய வரிகளில், இளையராஜா அவர்களுடைய இசையில, கலைநேந்திர வளத்துக்கா ஒரு சூப்பரான பாடல் கேட்டு முடிச்சாச்சு. நேரம் சார் 2:21 ஆயாச்சு. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க ஆல் இண்டியா ரேடியோ எஃப்எம் 101.4. எஸ், அடுத்ததாக நம்ம எல்லாருக்காவும் அடுத்த ஒரு இனிமையான ஒரு பாடல் வர இருக்கு. இந்த பாடல்களை கேட்டு ஸ்டே டியூனா இருங்க. இது ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே சமதூள.

Rainbow Melodies. இதமாய் இசையாய்

0: நேரம் 3 மணி. இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். நுகர்வோர் நலனுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் 5 செமி கண்டக்டர் பிரிவுகள் நடப்பாண்டு இறுதிக்குள் உற்பத்தியை தொடங்கும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். உடல் ஆரோக்கியத்தை சீராக பராமரிக்க சைக்கிள் பயிற்சி உதவிடும் என்று மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். மழைநீரை சேமிப்போம் இயக்கத்தில்

பொதுமக்கள் அனைவரும் முழுமையாக பங்கேற்க வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. மின் நிர்வாகத்திற்கான தேசிய விருது இந்திய மருத்துவ ஆராய்ச்சி குழுமத்தின் தேசிய சுகாதார ஆராய்ச்சி திட்டத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. மத்திய அரசோடு இணக்கமாக செயல்பட்டு திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் தமிழக அரசு செயல்பட்டு வருவதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். அரசு வழக்கறிஞர் நியமனத்தில் நடைபெற்றதாக கூறப்படும் ஊழல் குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று திமுக கோரியுள்ளது. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை சம்பவங்களை தடுக்க தவிக அரசு தவறிவிட்டதாக அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. எல்னினோ தாக்கத்தை எதிர்கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தவிக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. கோவை நீலகிரி மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு வெள்ளி 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. காலையில் நடைபெற்று வரும் இலங்கை ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி வெற்றி பெற 33 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள். மதுவுல

0: பிரசன்னா அண்ட் ஜானகி ஐயர் அவர்களுடைய பியூட்டிஃபுல்லான வாய்ஸ்ல, கலைக்குமார் அவர்களுடைய வரிகள, விஜய் ஆண்டனி அவர்களுடைய மியூசிக்ல சூப்பரான ஒரு சாங் கேட்டு முடிச்சாச்சு. நினைத்தாலே இனிக்கும் திரைப்படத்துக்காக. 3:08 ஆயிடாச்சு. ரெயின்போ எஃப்எம் 101.4 கேட்டுட்டு இருக்கீங்க. அண்ட் சூப்பரா பியூட்டிஃபுல்லான சாங்ஸ் எல்லாம் வந்து கேட்டுட்டு இருக்கும் போது இந்த ஈவினிங் டைம்ல அப்படியே சமயம் அப்படியே ஒரு மாதிரி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நம்ம வந்து இன்னும் சூப்பரான சாங்ஸ் எல்லாம் வந்து கேட்க போறோம். ஸோ நம்மளுடைய ட்ராக் இந்த ஒரு மணி நேரம் பயங்கரமான ஒரு மெலடி ட்ராக் அப்படின்றத வந்து அப்படியே பியூட்டிஃபுல்லா என்ஜாய் பண்ண போறோம்.
1: வணக்கம், நான் நடிகர் ரியோ பேசுறேன். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே செம தூளு.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே சமதுளு.
1: Dude, எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும். அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
2: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம், 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
1: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
2: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
1: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.

உறவா இருந்தாலுமே சரிங்க, அதை வந்து நீண்ட நாள் அழகா வச்சுக்கணும் அப்படின்னா அன்பு இருக்கிறது மட்டும் கிடையாதுங்க, விசுவாசமும் நம்பிக்கையும் வந்து கண்டிப்பா இருக்கணும். ஸோ எந்த உறவுகளுக்கும் இடையே வந்து நிறைய சண்டைகள் வரலாம், நிறைய பிரச்சனைகள் வரலாம், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம். ஸோ இது எல்லாமே வந்து வரலாம், அது வந்து ஒரு விஷயம் தான், அது கண்டிப்பா எல்லாருக்கிட்டையும் இருக்கும், ஹியூமன் நேச்சருங்க, அதை வந்து யாருமே எதுவுமே பண்ண முடியாது. ஸோ நிறைய சண்டைகள் வரும், ஆனால் எல்லா நேரத்திலையும் என்னதான் சண்டை வந்தாலும் அந்த நேர்மையை வந்து அந்த விசுவாசத்தை வந்து விட்டு கொடுக்கவே கூடாதுங்க, அதுதான் வந்து உண்மையான அன்பு அப்படின்னு சொல்றது. உறவுகள் எதையுமே வந்து வார்த்தையால் அப்படியே வந்து வர்ணிச்சிடவோ சொல்லவோ முடியாதுங்க, ஆனால் வந்து நம்ம எதில் வந்து நம்ம உறவுகளில் வந்து நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு காட்டலாம், அதாவது நம்ம நேர்மையாக இருக்கும், நம்ம விசுவாசமாக இருக்கும், ஒரு ரிலேஷன்ஷிப்க்கு நம்ம வந்து லாயலாக இருக்கும் அப்படின்றத எப்படி காட்டலான்னா, அவங்க இருக்காங்களோ இல்லையோ அவங்களுக்கு கெட்டது நடக்காமல் நம்ம வந்து நம்மளால் நடக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம எந்த அளவுக்கு வந்து விஷயங்களெல்லாம் வந்து பார்த்து பார்த்து செய்யணுமோ அதெல்லாம் வந்து செய்யணும், அதுதான் வந்து முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நம்பிக்கையை எந்த இடத்துலையும் விட்டு விடாதீர்கள், விட்டு கொடுத்து விடாதீர்கள் அப்படின்றதான் முக்கியமான ஒரு பாயிண்ட்டே. ஓகே, நம்ம எல்லாருக்காகவும் அடுத்ததாக அயன் திரைப்படத்துக்காக போடலாம் தி வே, அண்ட் இந்த பாட்டை கேட்டு அப்படியே ஸ்டேட்யூன் மக்களை இது ரெயின்போ எஃப்எம் 101.4 இல்லாமல் இசமது உள்ளது.

ரஞ்சித் விவேகா தமன் இவர்களோட பியூட்டிஃபுல்லான காம்போல சாங் கேட்டு முடிக்கும் போது நேரம் சரியா 3:21 ஆயாச்சு. அப்படியே அது சூப்பரான சாங்ஸ்லாம் வந்து கேட்டுட்டு இருக்கோம். அண்ட் அதே மாதிரி நடுவில் வந்து லாயல்ட்டி, ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய லாயல்ட்டி பற்றி அப்படியே வந்து பேசிகிட்டு இருக்கிறோம். ஸோ உறவுகள் வந்து நீடிக்க காரணமே வந்து எப்போவுமே வந்து பேசிக்கிட்டே இருக்கணும் அப்படிலாம் கிடையாதுங்க. பேசிக்கிட்டே இருக்கிற உறவு தான் நினைக்கும் அப்படின்னு பார்த்தாக்கா ஊருக்குள்ளே எத்தனையோ பேர் பேசாமலே இருக்கிறாங்க. சரி ஓகே, பேசிக்கிட்டே இருந்தால் தான் வந்து அந்த உறவு நீடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஒரு மித்துங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. ரொம்ப வருஷம் கழித்து ஒரு ஸ்கூலில் படித்த ஃப்ரெண்டுக்கிட்ட பேசினா கூட இப்போவே வந்து என்னமோ பல காலமாக பழகிட்டு இருக்கிற மாதிரியே தான் வந்து பேசுவாங்க. ஸோ அது வந்து ஹியூமன் நேச்சர். ஸோ மனம் மாறாமல் இருப்பது தாங்க ஒரு உண்மையான அன்பு. ஸோ ஒரு பியூரான ஒரு அன்பு வந்து எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளையும் ஒரு நட்பாக வந்து யார் யோசிக்கிறாங்களோ, நம்மளையும் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு உறவு அப்படின்னு யோசிக்கிறவங்க கிட்ட தான் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ நம்பிக்கை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பல இடங்களில் யார் நம்மளுடைய நம்பிக்கையை வந்து பாதுகாக்கிறாங்களோ அவங்க தான் வந்து உண்மையான லாயலான ஒரு ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரியான உறவு உங்கள் கையில் இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு அதை விட்டுறாதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ நம்ம எல்லாருக்காக அடுத்ததாக வந்து ஒரு இனிமையான பாடல் வந்துட்டே இருக்கு. ஸோ எந்த படத்துக்காக ரொம்ப நேரமா தேடிட்டே இருந்தாங்க, அங்காடி தெரு திரைப்படத்துக்காக ஒரு சூப்பரான சாங் வந்துட்டே இருக்கேன். இந்த பாட்டை கேட்டு ஸ்டேட்யூன் மக்களை இது ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்கிலாம இசை மது உள்ளது.

ரஞ்சித் வினித் ஸ்ரீனிவாஸ் அண்ட் ஜானகி ஐயர் இவர்களுடைய பியூட்டிஃபுல்லான வாய்ஸ்ல, நா முத்துக்குமார் அவர்களுடைய வரிகள்ல, கீன் விஜய் ஆண்டனி அவர்களுடைய மியூசிக்ல சாங் கேட்டு முடிச்சோம். எஸ் அவருடைய அந்த அங்காடி தெரு உதிரை படத்துக்காக நேரம் சரியா 3:27 ஆயாச்சு. ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய லாயல்ட்டி பத்தி நிறைய விஷயங்கள்லாம் வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இன்னும் நிறைய பேசலாம், அதுக்கு முன்னாடி நிறைய பாட்டு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்ததாக நம்ம எல்லாருக்காகவும் ஆதவன் திரைப்படத்துக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. இந்த பாட்டை கேட்டு ஸ்டேட்யூனா இருங்க. இது ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே செமதூளு.

உன்னிகிருஷ்ணன் அண்ட் சின்மை அவர்களுடைய பியூட்டிஃபுல்லான ஒரு வாய்ஸ்ல, ஹாரி ஜெயராஜ் அவர்களுடைய மியூசிக்ல, ஒரு மேஜிக்ல ஆதவன் திரைப்படத்துக்காக சாங் கேட்டு முடிச்சாச்சு. நேரம் சரியா 3:33 ஆயாச்சு. நம்ம வந்து உறவுகளுக்கு இடையில இருக்கக்கூடிய லாயல்ட்டி பத்தி நிறைய விஷயங்கள் பேசும்போது, ஒரு உண்மையான சம்பவத்தை ஒரு குட்டி ஸ்டோரியா வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியே ஆகணுங்க. ஒரு என்ன சொல்றது, ஒரு 27 வயசு பையன். ஸோ அவர் வந்து ஒரு ஐடி கம்பெனியில வேலை பார்க்குறாரு. ஸோ இப்போ வந்து அவருக்கு வந்து மார்னிங் அவங்க அம்மா வந்து ஒரு கால் பண்றாங்க, இவரால எடுத்து பேச முடியல. திரும்பவும் ஒரு கால் பண்றாங்க, இவரால எடுத்து பேச முடியல. என்னன்னா, அவர் வந்து வேற ஒரு ஊர்ல இருந்து வந்து தங்கி வேலை பார்க்குறாரு. ஸோ அவங்க அம்மா வந்து சொந்த ஊர்ல இருக்காங்க. இப்படி இருக்கும் பட்சத்தில் போனை வந்து பண்ணி பேச முடியாத சூழல்ல இருந்துட்டாரு. ஏற்கனவே வந்து ஒரு லாங் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து அம்மா கிட்ட நிறைய விஷயங்கள் பேசுறதுக்கு அந்த மாதிரியான நேரமும் வந்து இவருக்கு கிடைக்கல. ஸோ மேக்சிமம் டைம் வந்து இவர் வந்து ஆஃபீஸ்லேயே தான் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவார். ஸோ இப்படியே தான் வந்து அவரோட ரொட்டீனே வந்து போயிட்டு இருக்கு. ஒரு ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி போய் வீட்டுக்கு விசிட் பண்ணுறாங்க. ஒரு 2 டேஸ் தான் வந்து போயிட்டு வர மாதிரி டைம் கிடைக்குது. ஸோ ஃபுல்லாக வந்து ஆஃபீஸ்லேயே தான் ஆக்குப்பைடாக இருக்காரு. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் அவங்க அம்மா கிட்ட வந்து நிறைய பேச முடியல. ஒரு நாள் ஒரு 2 கால் வருது, அவரால் அட்டன் பண்ண முடியல. திரும்பவும் வந்து மத்தியானம் இன்னும் ஒரு 2 கால் வந்திருக்கு, அவரால் பேச முடியல. எடுக்கிறாரு மத்தியானம் ஃபோனில் வந்து ஒரு அரைகுறையாக 2 வார்த்தை, ஆ ஓகேம்மா சாப்பிட்டேன், ஆ ஓகே சரி வேலை இருக்க வச்சிடுறேன், அவ்வளோதான். இந்த மாதிரியான ஒரு குட்டி கான்வர்சேஷனில் காலை கட் பண்ணிடுறாங்க. ஸோ ஈவினிங் ஒரு 4 கால் வந்திருக்கு. ஐயோ என்னடா 4 கால் வந்துச்சேன்னு பதட்டமாக எடுக்கிறாரு. அவங்க அம்மா இல்லை ஒன்றும் இல்லைப்பா சும்மா தான் பண்ணேன். என்னம்மா நீ வேற சும்மா, சரிம்மா நான் அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு கட் பண்ணிடுறாரு. என்னமோ ஏதோ தெரியல, அவங்க அம்மா வந்து இவர்கிட்ட பேசுறதுக்காக நிறைய விஷயம் பேசணும் அப்படின்றதுக்காக காத்துட்டு இருந்தாங்க போல இருக்கு. திடீர்னு மார்னிங் வந்து அவங்க அப்பா நம்பர்லேருந்து கால் வருது. என்னடா இதை அப்பா திடீர்னு கால் பண்ணாரு, இவர் நம்ம காலே பண்ண மாட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்தில் ஃபோன் எடுக்கிறாரு. எடுத்த உடனே வந்து அவங்க அப்பா வந்து ஒரே ஒரு மாதிரி ரொம்ப சோகமாக பயங்கரமாக ஒரு மாதிரி அழுகிற மாதிரியே பேசுகிறாங்க. இவருக்கு ஒன்றுமே புரியல, என்ன என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைப்பா அம்மா தவறிட்டாங்க, ஓ உடனடியாக கிளம்பி வந்துரு அப்படின்னு உடனே இவருக்கு என்ன பேசுறதுனே புரியல. ஸோ இப்போ ஏதோ ஒரு உறவில், அது தாயாக இருக்கட்டும், மனைவி இல்லைனா ஃப்ரெண்டு, என்னவா வேணா இருந்துட்டு போட்டோமே. ஸோ நமக்காக நம்மளை நம்பி நமக்காக ஒரு நேரம் கால் பண்ணுறாங்க, நமக்காக நேரம் ஒதுக்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் நம்மளை அவங்களுக்காக ஒரு 5 நிமிஷம் ஒதுக்குறதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது. கடைசியில் பாருங்களேன், இது உண்மையாக நடந்த ஒரு விஷயம். ஆனால் இவங்க என்ன பேச வராங்க அப்படின்றதே வந்து கடைசியில் தெரியவே இல்லை. ஸோ அதனால் நேரத்தை ஒதுக்குங்க. உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற எல்லாத்துக்குமே சரி, அம்மாவுக்கு, அப்பாவுக்கு, அக்கா தங்கச்சி, அண்ணன் தம்பி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து உங்களால் முடிஞ்ச நேரத்தை ஒதுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்ததான் நம்ம எல்லாருக்கும் குட்டி திரைப்படத்துக்காக பாடல் வந்துட்டே இருக்கேன். இந்த பாட்டை கேட்டு ஸ்டேஜ் ரெயின்போ FM 101.4 இங்கே எல்லாமே செமதுள்ளு.

ஹரிஷ் ராகவேந்திரா அவர்களுடைய பியூட்டிஃபுல்லான வாய்ஸ்ல எஸ் எஸ் குமரன் அவர்களுடைய கம்போசிங்ல சாங் கேட்டு முடிச்சாச்சு. 3:45 ஆயாச்சு. ஸோ சமயம் சூப்பராக ரெயின்போ எஃப்எம் 101.4 கேட்டுட்ருக்கீங்க. சூப்பரான சாங்ஸ் எல்லாம் வந்துட்டுருக்கு. அண்ட் அந்த வரிசையில் அடுத்ததாக இன்று நேற்று நாளை திரைப்படத்துக்காக சாங் அந்தவே கேட்டு ஸ்டேட் யூனிட் ரெயின்போ எஃப்எம் 101.4 இல்லாமல் செமதூல்.

சங்கர் மகாதேவன் என்பத் மல்லதா அவர்களுடைய பியூட்டிஃபுல்லான வாய்ஸ்ல, விவேக் வேல்முருகன் அவர்களுடைய வரிகள்ல, ஹிப்ஹாப் தமிழா ஆதி அவர்களுடைய இசையில சூப்பரான சாங் கேட்டு முடிச்சாச்சு. இன்று நேற்று நாளை திரைப்படத்துக்காக நேரம் சரியா 3:49 ஆயாச்சு. இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு லாயல்ட்டி பத்தி வந்து பேசிட்டு இருந்தோம். சோ அப்படி இருக்கும்போது நம்ம நிகழ்ச்சியினுடைய எண்டுக்கு வந்துட்டோம் அப்படின்றதுனால ஒரே ஒரு விஷயம் தாங்க ஷேர் பண்ணணும். சோ எந்த ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் சரி, அதை வந்து கண்ணாடி மாதிரி பொக்கிஷமா பாதுகாக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. அதை கீழே போட்டு உடைச்சி திரும்ப ஒட்டினதுக்கு அப்புறம் திரும்பவும் உடைக்க வைக்கிறது தாங்க அதுல இருக்கிற ஒரு பெரிய கஷ்டமே. சோ ஏற்கனவே உடைச்சிட்டீங்க, ஒட்ட வச்சிட்டீங்க அப்படின்னா பரவாயில்ல, அட்லீஸ்ட் அப்படியே வச்சு பாதுகாக்க பாருங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச, உங்களுக்கு யாராவது மரியாதை கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தயவு செஞ்சு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஏன்னா எல்லாருக்கும் நேரம் வந்து ஒரே நேரம் தான், அவங்களுக்கு தனியாக நமக்கு தனியாக கிடையாது, எல்லாருக்குமே ஒரே நேரம் தான். ஒரே விஷயத்தை நோக்கி தான் நம்ம எல்லாரும் ஓடிட்டு இருக்கோம். ஆனால் ஓடும்போது கொஞ்சம் அக்கம் பக்கத்தில் பார்த்து எல்லாருக்கூடையும் பழகிட்டே ஓடுறதாங்க நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு நான் ஷோ வைண்ட் அப் பண்ணிட்டு கிளம்புறேன். திரும்பவும் 4:00 உங்கள் எல்லாருக்கூடையும் ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான டாப்பிக்கோட, ஃபன்னான டாப்பிக்கோட வந்திருக்கேன். ஸோ மறக்காமல் நம்ம ஷோவில் வந்து நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடலாக நீர்பறவை திரைப்படத்துக்காக பாடல் ஆந்திவி அண்ட் ஜீவா படத்துக்காகவும் பாடல் வந்துட்டு இருக்கு. இந்த ரெண்டு பாட்டையும் கேட்டு ஸ்டேட்டியும் ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே செமது உள்ள

0: நேரம் 4 மணி. இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். நுகர்வோர் நலனுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் 5 செமி கண்டக்டர் பிரிவுகள் நடப்பாண்டு இறுதிக்குள் உற்பத்தியை தொடங்கும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். உடல் ஆரோக்கியத்தை சீராக பராமரிக்க சைக்கிள் பயிற்சி உதவிடும் என்று மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். மழைநீரை சேமிப்போம் இயக்கத்தில் பொதுமக்கள் அனைவரும் முழுமையாக பங்கேற்க வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. மின் நிர்வாகத்திற்கான தேசிய விருது இந்திய மருத்துவ ஆராய்ச்சி குழுமத்தின் தேசிய சுகாதார ஆராய்ச்சி திட்டத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் வளர்ச்சிக்காக மத்திய அரசுடன் தமிழக அரசு இணக்கமாக பணியாற்றும் என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். அரசு வழக்கறிஞர் நியமனத்தில் நடைபெற்றதாக கூறப்படும் ஊழல் குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று திமுக கூறியுள்ளது. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை சம்பவங்களை தடுக்க தமிழக அரசு தவறிவிட்டதாக அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. எல்நினோ தாக்கத்தை எதிர்கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. கோவை, நீலகிரி மாவட்டங்களுக்குட்பட்ட ஒருசில பகுதிகளில்

இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. காலையில் நடைபெற்ற இலங்கை ஏ அணிக்கு எதிரான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 10 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம், 1 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இஸ்தான்புல்லில் நடைபெற்ற சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்வஸ்திகா கோஷ் தனிஷா கொட்டேச்சா இணை பட்டம் வென்றது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா ஜப்பானின் ஹிரோகோ குவாட்டா இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை கூடைப்பந்து தகுதிச்சுற்று போட்டியில் இந்தியா இன்று லெபனானை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஃபன் பண்ணலாமா?
2: ஃபன் பண்ணலாமா?
1: ஃபன் பண்ணலாமா?
3: வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் மக்களே. கீனா உங்க ஆஜ் அபினாஸ் வந்தாச்சு. 4:03 ஆயாச்சு. ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சிக்குள்ள சண்டே அதுவுமா ஈவினிங்ல சூப்பரே. சரி ஓகே, இது வந்து நம்மளோட ஷோங்க. இந்த ஒரு மணி நேரம் வந்து ஜாலியா என்ஜாய் பண்றோம், அப்படியே வந்து ஃபன் பண்றோம். ஸோ ஓகே, ஃபன் பண்ணலாமாலாம் சொல்லிட்டீங்க, இன்னைக்கு அப்படி என்னதான் நம்ம பேச போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறீங்களா? சரி ஓகே, சொல்ல வேண்டிய நேரம் வந்தாச்சு. இன்னைக்கு ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சி இல்லை, அதாவது இன்னைக்கு நான் வந்து வெக்கமானம் அவமானம் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு விஷயத்த வந்து நான் ஃபீல் பண்ணேன். அதனால வந்து உங்க எல்லாருக்கிட்டே இதை கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அலாரம் அடிக்கலை. ஆனால் இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. முதல்ல உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தோணும் அதை நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் இன்றைக்கி மாட்டி சிக்கி சின்ன பின்னம் ஆகிட்டேன். ஸோ அதனால் வந்து நான் நீங்கள் அப்படி என்னெல்லாம் பண்ணுவீங்க, ஸோ எனக்கு சில பல ஐடியாஸ் எல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்து கால் பண்ணலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 2986003 இந்த நம்பர் கால் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி 2952 இந்த நம்பருக்கு கால் பண்ணி ஏன்னா சலாரம் அடிக்காமல் நானும் இப்படிதாம்மா அவஸ்தப்பட்டேன். ஆனால் வந்து இந்த மாதிரி விஷயம் பண்ணோன்னு வச்சுக்கோயேன், ஈஸியாக இதுலேருந்து அப்படியே வந்து எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஐடியா இருந்தாலும் சொல்லுங்கள் பாக்கியா. இப்போ சரி ஓகே, நம்ம நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல் உனக்கும் எனக்கும் திரைப்படத்துக்காக வந்துட்டே இருக்கு. அண்ட் இந்த பாட்டை தொடர்ந்து நான் உங்கள் கூட பேச போகிறேன். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள். ஸோ இந்த பாட்டை கேட்டு இப்போதைக்கு என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்டேடியன் மக்களை இது ரெயின்போ எஃப்எம் 101.4 அவன் இசமது உள்ள

0: 9 நிமிஷம் ஆயாச்சு உனக்கும் எனக்கும் திரைப்படத்துக்காக சம்திங் சம்திங் பாட்டு கேட்டு முடிச்சாச்சு. சோ நம்ம கூட பேசுறதுக்காக வணக்கம். யார் இங்க? வணக்கம் வணக்கம் சார், யார் இங்க பேசுறீங்க? அலாரம் அடிக்காம எந்திரிச்சு வாங்க வாங்க சொல்லுங்க.
1: ரெண்டு வருஷம் முன்னாடி பனி காலம் அலாரம் மாத்திட்டா வைப்பேன், டெய்லி வைப்பான். நீ மாத்திட்டேன் நானும் தூங்கிட்டா எங்க வீட்டுல இருந்து தூங்கினாங்க. நான் 8 மணிக்கெல்லாம் வேலைக்கு போய் ஆகணும். மணி 7 மணி ஆயிருந்தேன்.
0: சரி
1: சூப்பர்
0: போங்க. ஒரு அலாரத்தினால வந்தது பாருங்க.
1: ரோட்ல போனாலும் என்ன பாக்குறேன், ஏன் நம்மளுக்கு பாக்குறா வித்தியாசமா இது
0: போயிட்டு
1: கம்பெனி போயிட்டு பேரு
0: நன்றி சார். முதல் காலரே வந்து அல்லோலங்கடியாக கத்திக்கிட்டு ஐயோ முடியலையே, ஒரே சாக்ஸ் மட்டும் போட்டு ரோட்ல நடந்து போயிட்டு இருந்தேன்னு வேறுப்பா சொல்லிட்டு இருந்தாரு. வணக்கம், யாருங்க? இந்த
2: வணக்கம் கலா மேடம், நீங்க சொல்லுங்க.

அலாரம் அடிக்கவே இல்ல. ஆனா வந்து கண்ணை திறந்து பாக்குறீங்க, நேரம் வந்து பட்டுன்னு ஓடிடுச்சு. இன்னைக்கு ஆனா ரொம்ப முக்கியமான நாள், அப்ப நீங்க என்னெல்லாம் பண்ணுவீங்க, என்னெல்லாம் சொல்லி சமாளிப்பீங்க அப்படின்னு சொல்லிதான் வந்து கேட்டுட்டு இருக்கேன். சோ நீங்க கால் பண்ணலாம், நான் சொல்றேன் நம்பருக்கு 2986003 8 இந்த நம்பர் கால் பண்ணுங்க. அப்படி இல்லாட்டி 2952 0554 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணலாம். நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடலாக சுக்கரன் திரைப்படத்துக்காக பாடல் வந்துட்டு இருக்கு. இந்த பாட்டை கேட்டு ஸ்டேடியம் மக்கள் இது ரெயின்போ FM 101.4 எல்லாமே செமது உள்ள

0: டேய் அத சொல்லிட்டேன்ல,
1: எவ்வளவு சொன்னாலும் புரியாதுங்க. அதுதான் மனுஷங்களோட மூளை போல இருக்கு. 4:17 ஆயிட்டு இருக்கு. சுக்கிரந்திரைக்காக சாங் கேட்டு முடிக்கும் போது நேரத்தை சொல்லியாச்சு. ஸோ அடுத்ததான் நம்ம கூட பேசுறதுக்காக நிறைய நேர்கள் கால் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அலாரம் விஷயம் இருக்கு இல்லையா, அது வந்து மூளை அப்படியே போட்டு முடியும் குத்திட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அலாரம் அடிக்காம போச்சு. நம்ம முக்கியமான வேலைக்கு போனோம், ஆனால் வந்து அங்கே ஒரு சொதப்பல் ஆகி போச்சு. அதுக்கு காரணமே இந்த அலாரம் தான். ஏன் நம்ம அவ்வளோ லேசியாக தூங்கிட்டு இருக்கோம்னு நமக்கே தெரியல. ச்சா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே, நம்ம கூட
2: நடந்திருக்காங்க
1: சொல்லுங்க.
3: ஒரு 5 நிமிஷம் முன்னாடியே எந்திரிக்க மாதிரிதான் எந்திரிப்பேன். அலாரம்
1: அடிக்கும்னே
3: அலாரம் வச்சிருந்தேன், எப்படி ஆஃப் எப்படி கை தேவை ஆஃப் ஆச்சா தெரியல. நான் வந்து
1: அதுதாங்க எனக்கும் புரியல, எப்படி அது ஆஃப் ஆச்சுன்னா எனக்கும் புரியல.
3: இல்ல சிம் போடாம வச்சிருப்பாரு, அலாரத்துக்காக தனியா வச்சிருக்கேன் சின்ன பட்டன் போனு. அது அந்த இது பண்ணும்போது ஆன் ஆஃப் பண்ணும்போது அந்த இதுல ஆன் ஆஃப் ஆயிட்டா
1: என்னன்னு
3: தெரியல. அது வெளியில ஒரு டேபிள் அப்படியே வச்சுட்டு பார்த்தாச்சு. காலையில எந்திரிச்சு முடிப்பு தட்டல, 6:30 காலையில
1: பையனுக்கு
3: சாப்பாடு செய்யணும், அவனு சாப்பாடு செய்யணும், எல்லாம் செய்யணும், எல்லா வேலையும் பாக்கணும்.
1: எந்திரிக்கல,
3: ஏன்னா அரிசி கொஞ்ச நேரம் ஊற வைப்பதான் ஈஸியா இருக்கும். என்ன செய்ய அப்புறம் எந்திரிச்சு ஐயோ ஐயோ எப்படி ஐயோ ஐயோ எந்திரிக்க முடியும்.
1: தண்ணியில அரிசிய ஊற வைக்கிறதா இல்ல நம்மளே போய் தண்ணியில ஊறி இல்லாம என்னென்னமோ மூளை யோசிக்குமே.
3: காலத்துல ஊற வைக்கல, ஊற வைக்காமே
1: மனுஷனுக்கு என்னென்ன கவலை, இவங்களுக்கு அரிசி ஊற வைக்கலன்னு கவலை. சரிதான் இருக்கட்டும்.
3: ஒரு மணி நேரத்துல ஊற வச்சிருவோம்ல, 5 மணிக்கு எழுந்திருவேன், 7 மணி ஆன 10 நிமிஷம் இருந்தது.
1: ஓகே சரி, அப்ப உங்களுக்கும் இப்படி நடந்திருக்கு. எனக்கு இப்பதான் எனக்கு மனசு திருப்தியா இருக்கு. சரி விடுங்க, நன்றி மேடம், நன்றி, தேங்க்யூ. வணக்கம், யாருங்க இந்த? வணக்கம், வணக்கம், யாருங்க இந்த?
4: வணக்கம் மேடம், நான் திருச்சூர்ல இருந்து வள்ளி பேசுறேன்.
1: வள்ளி மேடம் சொல்லுங்க.
4: அதேதான் மேடம், அந்த அலாரம் தான் மேடம்.
1: அந்த அலாரம் தான், அவனை தான் மேடம் நானும் தேடிட்டு இருக்கிறேன். கிடைச்சானா கொஞ்சம் சொல்லுங்க.
4: அலாரம் வச்சு விட்டு மேடம், எனக்கு அர்ஜென்டா ஆபீஸ்க்கு போறேன்.
1: ஏதோ பண்றீங்க, ஆனா நீங்க தான் தப்பு பண்ணிருக்கீங்க. அலாரத்தை திட்டுறீங்க, அவன் ஒரு நல்ல பையங்க. ஆனா என்ன ஒன்னு, நம்ம விஷயத்துலதான் வந்து கொஞ்சம் விளையாடுட்டு அப்படி. சரி ஓகே, இந்த அலாரம் அடிக்கல, ஆனா ரொம்ப முக்கியமான விஷயங்க. முதல்ல உங்களுக்கு என்ன தோணும், என்னதான் பண்ணீங்க, இல்லைன்னா வந்து ஆபீஸ்க்கு போயிட்டு அப்படி என்ன சாக்கு போக்குதான் சொன்னீங்க. எனக்கும் அப்படியே வந்து லைட்டா அப்படியே ஒரு ஹிண்டா கொடுத்தீங்கன்னா இதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல இந்த மாதிரிலாம் நடந்தா நானும் யூஸ் பண்ணிப்பேன். சரி ஓகே, நம்ம எல்லாருக்காகவும் வந்து அடுத்ததாக ஒரு சூப்பரான ஒரு சாங் வந்துட்டே இருக்கு, வசூல் ராஜா MBBS திரைப்படத்துக்காக. இந்த பாட்டை கேட்டு ஸ்டே டியூன் மக்களே. அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி பிரேக் வந்துட்டு இருக்கு, கேட்டு ஸ்டே டியூன்.
0: பண்ணலாமா?
5: ஃபன் பண்ணலாமா?
0: ஃபன் பண்ண

0: டூட், எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான

0: 4:27 நிமிடம் ஆயாச்சே. ஸோ சூப்பராக சமயம் வந்து ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நான் உங்க அஜிவினாஸ் பேசிட்டு இருக்கேன். நம்ம கூட பேசுறதுக்காக வணக்கம். யாருங்க இது?
1: வேலூர் மாவட்டம் கட்பாடியிலிருந்து சந்திரசேகர் பேசுறீங்க.
0: சூப்பரா இருக்கீங்க சார். நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: கடைசி ஒரு பாயிண்ட்ல நானே அலாரம் வச்சேன். சரி இதுதானே அலாரம் அடிச்சுக்கோ காலையில அப்படின்ட்டு. கடைசியில பார்த்தா அது அடிக்கவே இல்ல, ஆஃப் ஆயிடுச்சு. நான் என்ன பண்ணேன், ட்ரெயின் கண் முன்னாடி அப்படியே மிஸ் ஆனதை பார்த்தேன். என்னுடைய ஃப்ரெண்டோட ஃபங்க்ஷனுக்கு போகவே இல்ல. போன் பண்ணா சந்திரசேகரன் ஃப்ரெண்ட், என்னோட ஃபங்க்ஷனுக்கு வரேன்னு சொல்லி சந்திரசேகர் எங்கடா காணும் ஆளு அப்படின்ட்டு. அப்ப ஒரு பொய் சொன்னேன் பாருங்க. இல்லடா வீட்டுல இருக்கிறவங்களுக்கு உடம்பு சரியில்லை. உண்மையான நம்பிட்டான், கவலைப்படாத அவங்கள நல்லா ஃபர்ஸ்ட் பாத்துக்கோ, இருக்கவே இருக்கு அப்புறம் பாத்துக்கலாம்
0: அப்படின்னா
1: அப்படி சொல்லி சமாளிக்க வேண்டியதா இருந்தது.
0: என்னுடைய
1: லைஃப்ல நான் இனிமே ஒன்னே ஒன்னு வச்சுக்கிட்டேன், செல்போன்ல அலாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வச்சுன்னா புல் சார்ஜ் இல்லனால ஒரு 50% சார்ஜ்ல போட்டா கரெக்டா அலாரம் மேல தப்பு சொல்ல முடியாது. மேம் நம்ம மேலதான் சொல்லணும் இல்லையா?
0: கரெக்ட் தான், கரெக்ட் தான். நீ சொல்றது என்னமோ கரெக்ட் தான், ஆனா என் விஷயத்துல என்னமோ விளையாட்டாங்க அந்த அலாரம். என்ன கதனே எனக்கு புரிய மாட்டேங்குதுங்க. சரி விடுங்க, என்னென்ன சர்ச் பண்ணுங்க. நம்ம கதையில என்னத்த பண்ணி தொலைச்சான்னு தெரியல. இந்த அலாரம் பயம்ல அடிக்கவே இல்லை சார், கடைசியில புல் சார்ஜ்ல தான் சார் இருந்தது. சா
1: ஆமா மேம், எனக்குதான் கொஞ்சம் கஷ்டமா போயிடுச்சு. இது மாதிரி பண்ணலையேன்னு நான் என்ன செய்ய அப்படின்ட்டு குழம்பிட்டு தான் இருந்தேன். வேற என்ன பண்ண முடியும்?
0: கண்டிப்பா வேற ஒண்ணுமே பண்ண முடியாது. ரொம்ப நன்றி சார். நன்றி.
1: தேங்க்யூ மேம்.
0: தேங்க்யூ. வணக்கம். யாருங்க இந்த? வணக்கம்.
2: அன்பு அறிவாளருக்கு மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம். யாருங்க இந்த பேசுறீங்க சார்?
2: அடையாளம் பட்டுல இருந்து ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி பேசுறேன் மேடம். மேடம் சூப்பரான பாட்டு வச்சீங்க, சரியான டான்ஸ் ஆடணும் மேடம்.
0: அந்த மூச்சு, அந்த மூச்சு வாங்குறது இங்க வரைக்கும் கேக்குது பாருங்க. சூப்பர் மேடம், சம ஜாலி. சரி சொல்லுங்க.
2: குளிக்க முடியுமா, சாப்பிட முடியுமா, சாப்பாடு கடிமை முடியுமா, எதுவுமே பண்ண
0: முடியாது.
2: குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கணும். கழிமி முக்காவாசி தள்ளி போயிட்ட, கம்பெனி கிட்ட போயிட்டேன். கொத்தூர்ல இருந்து மேடம் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல, அங்க போயிட்டு பார்த்தாக்கா சாப்பாட்டு பைய விட்டு போட்டான், லஞ்ச் பைய.
0: அதுதானுங்க நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். அதையும் விட்டு
2: போயிட்டீங்களா?
0: ஒரு நாளே போச்சு பாருங்க.
2: கரெக்டா இருக்கும் போறதுக்கு.
0: எனக்கு
2: எல்லாத்தையும் போட்டு விளையாடி கால் பண்ணிட்டு.
0: ஓகே மேடம், நன்றி நன்றி. சூப்பரா வந்து இந்த ஒரே ஒரு டச்னால எப்படி அந்த ஒரு நாள் ஃபுல்லா அவங்க அவஸ்தப்பட்டாங்க அப்படின்றத சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த அலாரம் அடிக்காததுனால அச்சா ஒரே ஒரு டென்ஷனா போச்சுமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் லைஃப்ல நடந்திருக்கு போல. எனக்கு இல்ல நாலு பேருக்கு நடந்திருக்கும் அப்படின்னு நினைச்சா எத்தனை பேருக்கு வச்சு விளையாடி இருக்கு போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, அடுத்ததான் நம்ம நிகழ்ச்சியில வந்து தம் திரைப்படத்துக்காக ஒரு பாடல் வந்து, அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி பிரேக் கேட்டு ஸ்டேஜ் நாலு
3: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்

வணக்கம், நான் நடிகர் ரியோ பேசுறேன். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே செம தூளு.

தம் திரைப்படத்துக்காக சாங் கேட்டு முடிக்கும் போது நேரம் சரியா 4:36 ஆயாச்சு. ஃபன் பண்ணலாமா கேட்டுட்டு இருக்கீங்க. நான் உங்க ஆஜிபினாஸ் பேசிட்டு இருக்கிறேன். சூப்பரான சமையான இந்த ஈவினிங் டைம்ல.

0: அந்த ஒரு நாள் பயங்கரமா வந்து டென்ஷன் ஆயிருப்போம். ஸோ அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கும் நடந்திருக்கு அப்படின்னா என்கிட்ட அப்படியே ஷேர் பண்ணலாம். அண்ட் ஷேர் பண்ணும்போது லைட்டா அப்படியே எனக்கு வந்து ஒரு டிப்ஸ் மாதிரி இதை தான் நான் சொல்லி வந்து சமாளிச்சேன் அப்படின்றதையும் சொன்னீங்கன்னா நான் ஃபியூச்சருக்கு யூஸ் பண்ணிப்பேன். என் கூட பேசுறதுக்காக வணக்கம். யாருங்க இது? வணக்கம். யாருங்க இருந்து பேசுவீங்க? நான் சாப்பிட்டேன் சார். உங்க பேரை சொன்னீங்கன்னா சந்தோஷப்படுவேன். தேநீர் நமக்கு ஆகுறது இல்லீங்க, நீங்க சொல்லுங்க.
1: ஆர்கே நகர் ஷேக் மேடம்.
0: ஷேக் சார், ரொம்ப ஷேக் பண்ணிட்டாங்க போல இருக்கலாம் உங்களுக்கு. சரி ஓகே, சரி சொல்லுங்க.
1: உங்களுடைய ஆசீர்வாதமும் நல்லபடியாக இருக்கட்டும் மேடம்.
0: ஓகே சார், நன்றி சார். நீங்க வந்து தேநீர் அறந்திருக்கீங்க, ஒரு மில்க் ஷேக் குடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. சரி ஓகே, நீங்க சொல்லுங்க சார், உங்களுக்கு அலாரம் அடிக்காம இந்த ஒரு பிரச்சனை நடந்திருக்கா?
1: அதாவது மேடம், என்கிட்ட வந்து இறைவன் குறித்தது ஒன்னே ஒன்று சொல்றேன், ஞாபக சக்தி அதிகம். இப்போ நீங்க நாளை காலையில 8 மணிக்கு ஒரு 3 மணிக்கு விடிய காலம் 3 மணிக்கு
0: சரி
1: நீங்க போன் நம்பர் கொடுத்து எனக்கு போன் பண்ணுங்க, ஒரு வேலை இருக்கு எனக்கு போன் பண்ணுங்க நீங்க சொல்லிருக்கீங்களா?
0: சரி,
1: கண்டிப்பா உங்களுக்கு 2:55 கால் பண்ணிடுவேன் மேடம்.
0: அப்படியா?
1: என்னுடைய தூக்கத்தை வெறுத்துட்டு உங்களுக்கு கண்டிப்பா அந்த உதவி நான் கண்டிப்பா செய்வேன்.
0: ஓஹோ ஹோ ஹோ ஹோ, அப்படியா சார்?
1: ஆமா மேடம்,
0: ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சார்.
1: உங்களுடைய சேவைகள் தொடர்பு என்னுடைய வாழ்த்துக்கள்.
0: நன்றி சார், நன்றி சார். என்னங்கப்பா இது, ஆச்சரியமா இருக்கு. தெரியுது, இதை நம்ம செக் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரோ. சரி ஓகே, பாப்போம். வணக்கம். வணக்கம், யாருங்க இந்த?
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யாருங்க இந்த பேசுறீங்க?
2: சத்யநாராயணன், கோயம்புத்தூர்ல பேசுறேன் மேடம்.
0: ஓகே சத்யநாராயணன் சார், மீண்டும் கோயம்புத்தூர் சொல்லுங்க.
2: அலாரம்ஸ் ஒண்ணும் பிரச்சனை இல்ல, உங்க வீட்டு வீட்டுல எப்படி ஒரு 2-3 மொபைல் இருக்கும் இல்ல? ஒவ்வொரு மொபைல்லயும் அலாரம் வச்சிடணும். ஒரு 5 மணிக்கு வைக்கணும், 5:00 வைக்கணும், 5:10 வச்சிடணும். வீட்டுல இருக்கிற மொபைல்
0: வீட்டுல இருக்கிற 4 மூலையிலயும் 4 பேர் கத்துற மாதிரி இருக்கும் காலங்காத்தாலி இல்ல. சூப்பர் சார், இது நல்ல ஐடியாவா இருக்கே. இதெல்லாம் நான் எதிர்பார்த்தது.
2: அந்த மாதிரி பண்ணுங்க, கண்டிப்பா இருந்துச்சுக்கலாம்.
0: சூப்பர் சார், சூப்பர் சார், சூப்பரா உண்மையா நல்ல ஒரு ஐடியா கொடுத்துருக்கீங்க சார். உங்களுக்கு கையை கூட என்னால தட்டி உங்களுக்கு நன்றி சொல்ல முடியல சார. தட்டிட்டேன் சார். நன்றி சார், நன்றி சார், சூப்பர் சார். என்ன மாதிரி ஒரு ஐடியா பட்டுன்னு குடுத்துட்டு போயிட்டாருங்க, இது யாருமே சொல்லவே இல்லையே. வணக்கம், யாருங்க இந்த?
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யார இது தூங்கிட்டே பேசுறீங்க ஈவினிங் டைம்ல?
3: தூங்க மேடம், முழிச்சிட்டுதான்.
0: முழிச்சிருந்தா இருக்கீங்களா? சரி, யாருங்க இந்த பேசுறீங்க சொல்லுங்க.
3: மயிலாடுதுறை மாவட்டம் குற்றாலம் தோப்பு திருக்கே சுப்பிரமணியன். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன் சார். உங்க வீட்டு அட்ரஸ் மட்டும் தான் அப்படியே சொல்லிட்டீங்க, நம்பர் மட்டும் இல்லாம சொல்லிடாதீங்க, யாராவது வந்துட போறாங்க. சரி சொல்லுங்க.
3: நான் வந்து வெளியூர் போறதுக்காக, ஹாஸ்பிட்டல் போறதுக்காக நான் வந்து ஒரு 3:30 அலாரம் வச்சேன்.
0: சரி,
3: அலாரம் வச்சுட்டு கரெக்டா தான் படுத்தேன். அத பாத்தீங்கன்னா சார்ஜர் டவுன் ஆயிட்டு இருக்கு.
0: ஐயோ, அதேதான்.
3: அது அலாரமே அடிக்கல. என்னடான்னு பார்த்தா வெளியில இந்த கோழி கூவுற சத்தம் கேட்டுது. டப்புன்னு எழுந்துச்சு பாக்குறேன், மணி 5:30 ஆயிட்டுது. நாங்க 8 மணிக்கு இருக்கணும் ஹாஸ்பிட்டல்ல, ஓபிசிட்டு அங்க போறதுக்கு அங்க இருக்கணும். அது தவிர விட்டுட்டு புக்கிங் எடுக்காம போயிட்டான் அலமலப்புல. அதுக்கு மர மறுபடி புது நீயும் புதுசா ஒரு ஓபிசிட்டு போட்டு அதுக்கு மர அங்க உடம்ப காமிக்கிறப்பல ஆயிட்டுது மேடம்.
0: அச்சோ, சரி. இதுக்கப்புறம் ப்ராப்பரா இவர் சொன்ன மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் அப்படியே ஃபாலோ பண்ணி அலாரத்தை கரெக்டா வைக்கிறேன். ஓகே சூப்பர். சமயம் வந்து எல்லாரும் வந்து அலாரம் வைக்காத அந்த விஷயங்கள் சே என்னெல்லாம் வந்து வெறுப்பா போச்சு அப்படின்றதெல்லாம் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, சாக்லேட் திரைப்படத்துக்காக அடுத்த பாடல் வருது. அப்படியே வந்து ஆடிட்டு அப்படியே வந்து அப்படியே டயர்ட் ஆகி உட்காந்து எனக்கு கால் பண்ணுங்க. ஸோ நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 2986003 இந்த நம்பர் கால் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி 2952505 இந்த நம்பர் கால் பண்ணலாம்.

0: குழினால இனி எல்லாமே தூளு.
1: இந்த அலாரம் அடிக்கல, அலாரம் அடிக்காம வந்து நம்ம காலங்காத்தால எந்திரிச்சு நம்மளுடைய ஒரு முக்கியமான விஷயம், ஆனா அதுக்கு போக முடியாம இந்த அலாரம் அடிக்காம ஒரு மாதிரி வெறுப்பாயி அந்த நாளே வந்து கடுப்பாயி ஏன்டா கேக்குற அப்படின்ற மாதிரி நம்ம லைஃபே நம்ம லூப்ல மாட்டிக்கிட்ட மாதிரி அந்த ஒரு

0: ஃபன் பண்ணலாமா?
1: ஃபன் பண்ணலாமா?
0: ஃபன் பண்ணலாமா?
2: வணக்கம் மேடம். மணலி மாறன் கணேஷ் அவர்களுக்கு இனிய மாலை வணக்கம்.
3: மாலை வணக்கம் சார். நீங்க சொல்லுங்க, அலாரம் அடிக்காம இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு நடந்திருக்கா?
2: நிறைய நடந்திருக்கு. ஆனா ஒண்ணு நானே சொல்லிட்டு இருந்தா செட் ஆகாது.
3: ஏதாவது ஒன்னாவது சொல்லுங்க, எனக்கு தெரியாது, நீங்க சொல்லணும்.
2: சமீபத்துல வந்து

0: ஏய், காலையில 5 மணிக்கே கோயிலுக்கு போலான்னு சொல்லிட்டு நண்பர்களோட எல்லாம் சேர்ந்து பிளான் பண்ணிட்டு பேசிட்டு காலையில ரெடியா இருங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணாங்க. அலாரம் வந்து பாத்தீங்கன்னா 5 மணிக்கு வந்து காலையில வைக்கிறதுக்கு பதிலா சாயங்காலம்
1: வச்சுக்கிறேன்.
0: இது எனக்கு தெரியல, ஆனா போனு வந்து பாத்தீங்கன்னாக்கா தூக்கத்துல தெரியல, போனு அடிச்சு அடிச்சு பாத்துருக்காங்க, ஒரு 1.5 மணி நேரம் அடிச்சிருக்காங்க, நானும் வரல எந்திருக்கல. உடனே என்ன பண்ணிட்டாங்க, வண்டி வச்சுட்டு வீட்டாண்டே வந்துட்டாங்க.
1: வீட்டாண்ட
0: வந்து சும்மாவே விடல, அது காலிங் பெல்ல அடிச்சு அதுக்கப்புறமா வந்து எழுப்பி ரெடி ஆயிட்டு என்னால வந்து 1 மணி நேரம் லேட்டா
1: போயிட்டோம்.
0: அந்த 1 மணி நேரம் நாங்க அங்க போயிட்டு பாத்தீங்கன்னா கியூல வந்து 2 மணி நேரத்துக்கு மேல நிக்க வேண்டியதா போச்சு. அதுக்கு அன்னைக்கு ஃபுல்லாவே என்ன எங்க நண்பர்கள் என்னையே திட்டி தீத்துட்டாங்க. ஏன்னா எல்லா காரணம்
1: உன்னாலதான்,
0: நீ கரெக்ட் டைமுக்கு வந்திருந்தாக்கா நம்ம கரெக்ட் டைம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கலாம்.
1: ஓகே,
0: அப்படின்னு அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாவே என்ன பண்ணா வச்சு பண்ணிட்டாங்க.
1: சூப்பர், உங்களை வச்சு ஃபன் பண்ணிட்டாங்க. சூப்பர் சார், நன்றி சார். என்னென்னலாம் பண்றாங்க, நம்ம மட்டுமா ஃபன் பண்றோம், நம்மள வச்சோ ஃபன் பண்றாங்க. வணக்கம், யாருங்க இது? வணக்கம்,
2: நான் கார்த்திக் பேசுறேன்.
1: ஓகே கார்த்திக் சார், நீங்க சொல்லுங்க.
2: நான் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெயினே மிஸ் பண்ணிட்டேன். அலாரம் அடிச்சு ஆஃப்ல இல்ல, ட்ரெயினே மிஸ் பண்ணிட்டேன் நான் ஊருக்கு போகும்போது.
1: அல்டிமேட் தம்பி, நீங்க எங்கயோ போயிட்டீங்க.
2: ஊருக்கு ட்ரெயினே மிஸ் பண்ணிட்டோம்.
1: சூப்பர், குடும்பமா மிஸ் பண்ணீங்களா இல்ல ஒருத்தர் மட்டுமா?
2: நான் மட்டும் தான் மேடம். நான் ஊருக்கு போன பண்ண மிஸ் பண்ணிட்டேன், தூங்கிட்டேன்.
1: வெரி குட், தூங்க தூங்கி அப்படி ரெஸ்ட் எடுங்க பாப்போம். குட் பாய், வெரி குட். ஸோ இப்படிதான் இருக்கணும். ஸோ 4:49 ஆயிட்டு இருக்குது. ஸோ ஃபன் பண்ணலாம்னு நினைச்சதுல அலாரம் அடிக்காமல் போயிடுச்சு. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இன்னைக்கு வந்து செய்யணும். ஆனால் வந்து உங்களால் ஆன் டைம் போக முடியல, என்னெல்லாம் சொல்லி சமாளிச்சிங்க இல்லை எப்படிலாம் வந்து அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஸோ நிறைய பேர் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. நமக்காக அடுத்ததாங்க ஆனந்த பூங்காட்சியை திரைப்படத்துக்காக போடலாம் திவை கேட்டு ஸ்டேட் ரெயின் எஃப்எம் 101.4
3: சாமியை கூப்பிடுறேன்டா.
4: கூப்பிடு கூப்பிடு.

0: 54 நிமிடம் ஆயாச்சு. நாங்கள் நீங்கள் வேற இந்த மாதிரி பாட்டெல்லாம் கேட்டு ரொம்ப நாள் ஆச்சுல அப்படின்ற மாதிரி. சரி ஓகே, நம்ம நிகழ்ச்சியினுடைய எண்டுக்கு வந்தாச்சு அப்படின்றதுனால நிறைவாக ஒரே ஒரு காலர் நம்ம கூட பேச போறாங்க. யார் அந்த லக்கி காலர் அப்படின்னு கேட்டுலாம், வணக்கம், யாருங்க இந்த?
1: என்னங்க
0: இது பட்டாபி சாருக்கு வந்த ஒரு இதோ போச்சு.
1: சரி
0: சரி சார், சார் சார், சூப்பர் சார், சூப்பர் சார், நன்றி நன்றி. ஸோ இந்த அலாரம் அடிக்காம எல்லாருக்குமே வந்து சில பல நேரங்களில் வந்து ப்ரெஷர் கொடுத்துருக்கு. ஸோ இதனால வந்து நம்ம சொல்லிக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலாரம் வைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா ஏஎம்மா பிஎம்மா அப்படின்றத பாருங்க, அண்ட் அதுக்கு முன்னாடி ஃபோனில் சார்ஜ் இருக்கா அப்படின்றத பாருங்க. அப்படியே உங்களுக்கு சந்தேகமாக இருக்கு, ரொம்ப இம்பார்ட்டண்டான நாள் அப்படின்னா வீட்டில் இருக்கிற யார்கிட்டையாவது சொல்லுங்க. அப்படி இல்லையா இன்னொரு ஃபோன் எடுத்து பட்டு இன்னொரு அலாரத்தை போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு நான் ஷோ வைண்ட் பண்ணிட்டு கிளம்புறேன். திரும்பவும் இன்னொரு நாள் இன்னொரு சூப்பரான நிகழ்ச்சியில் சமையான பேசியோட சூப்பரான பாடல்களோட உங்க எல்லாருக்கூடிய பேசுறதுக்காக நான் உங்கள் ஆஜீவினா சோடி வந்து விடையின். அது வரைக்கும் நீங்க என்ன பண்ணும், ஸ்டேட்டினா இருக்கணும். நம்ம எஃப்எம் ரெயின்போ 101.4 டாடா பாய் பாய். நம்ம நிகழ்ச்சியினுடைய எண்டாக எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி பாட்டு
2: வைட்டில் கோழி ஒண்ணு கூவுது அது பாஸ்ட் ஃபுட்டு.

0: நேரம் 5 மணி. இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். நுகர்வோர் நலனுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் 5 செமிகண்டக்டர் பிரிவுகள் நடப்பாண்டு இறுதிக்குள் உற்பத்தியை தொடங்கும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். உடல் ஆரோக்கியத்தை சீராக பராமரிக்க சைக்கிள் பயிற்சி உதவிடும் என்று மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். மழைநீரை சேமிப்போம் இயக்கத்தில் பொதுமக்கள் அனைவரும் முழுமையாக பங்கேற்க வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. சிறந்த மின் நிர்வாகத்திற்கான தேசிய விருது இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் குழுமத்தின் தேசிய சுகாதார ஆராய்ச்சி திட்டத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் வளர்ச்சிக்காக மத்திய அரசுடன் தாவேக அரசு இணக்கமாக பணியாற்றும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். அரசு வழக்கறிஞர் நியமனத்தில் நடைபெற்றதாக கூறப்படும் ஊழல் குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று திமுக கோரியுள்ளது. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை சம்பவங்களை தடுக்க தாவேக அரசு தவறிவிட்டதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. எல்நினோ தாக்கத்தை எதிர்கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. கோவை நீலகிரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கல்லையில் நடைபெற்ற இலங்கை ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 10 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இஸ்தான்புல்லில் நடைபெற்ற சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்வஸ்திகா கோஷ் தனிஷா கொட்டேச்சா இணை பட்டம் வென்றது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 1 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா ஜப்பானின் ஹிரோகோ குவாட்டா இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை கூடைப்பந்து தகுதிச் சுற்று போட்டியில் இந்தியா இன்று

வணக்கம் வணக்கம் வணக்கம் நேயர்களே, எஃப்எம் 101.4 நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது உங்கள் அன்பு தோழி பவானி. ஞாயிறு அதுவுமா, ரொம்பவே அழகா இந்த நாட்கள்லாம் வந்து அப்படியே செலவிட்டு போயிட்டே இருக்கு. ஐயோ, இன்னும் கொஞ்ச நேரம் தான், அதுக்கப்புறம் மாத்திரமும் வேலைகள் அந்த இதுவிலேயே போய் நம்ம வந்து அடங்க போறோமே சொல்லி சின்ன வருத்தம் இருந்தாலும், இந்த நேரத்துல நம்ம குடும்பங்களோட செலவிட்டு வர இந்த நேரங்கள் இன்னுமே ரொம்ப ஸ்பெஷலா ஒவ்வொரு மனதிலையுமே தங்கிட்டே தான் இருக்கும். ஸோ எஸ், இந்த நிகழ்ச்சி நம்ம ரெயின்போ மேடை. இந்த நிகழ்ச்சியில் நான் இன்னைக்கு உங்களுக்காக கொண்டு வந்திருக்க கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, நமக்கு இது வந்து ஜூலை மாதம் இல்லையா. ஸோ ஜூலை மாதம் அப்படின்னாலே நம்மளுடைய நினைவுக்கு வந்து பல நினைவுகள் வந்து சேரும். அதில் குறிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப பழைய ஒரு மகிழ்ச்சிகரமான நினைவு என்ன ஜூலை மாதம் என்று சொன்னாலே உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் வந்து ஏன் கூட பேச போகிறீங்க. ஸோ எஸ், நீங்கள் அதற்கு பண்ண வேண்டிய எல்லாமே அடைக்க வேண்டிய எண் 298-6-0-0-3-8 அல்லது 295-2-0-5-5-4 இணைப்பு என்றாங்க 044 என்ற என்னுடன் பேசலாம். ஸோ எஸ், நம்ம முதலாவது எப்போவுமே நிகழ்ச்சியில் ஒரு நல்ல பாடலை கேட்டு தான் நம்ம வந்து ஆரம்பிப்போம் இல்லையா. ஸோ முதலாவதாக நம்ம கேட்கவிருக்கும் பாடல் திருமணம் எனும் நிக்கா என்ற திரைப்படத்தில் இருந்து என் தாரா பாடல் தான். சஹா ஃபரித் மற்றும் சின்மை குரலில் கார்த்திக் நேதா வரிகளில் கிப்ரான் இசைப்பில் வந்துட்டு இருக்கு. கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நம்ம எஃப்எம் 101.4 எல்லாமே சமதுல.

0: ரெயின்போ எஃப் 101.4 இங்கு எல்லாமே சமதூளு.
1: Dude, எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும். அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
2: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கு. அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
1: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
2: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
1: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
3: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
4: நேரம் 5:11 ஆயிற்றுக்கு. எஸ், இந்த நிகழ்ச்சி ரெயின்போ மேடை. இந்த நிகழ்ச்சியை வழங்கி வந்துட்டு இருக்கு உங்க அன்பு தோழி பவானி. எஸ், நான் கேட்ட கேள்வி இதுதாங்க. ஜூலை மாதம் என்றாலே உங்க நினைவிற்கு வரும் ரொம்ப பெரிய ஒரு மகிழ்ச்சியான சம்பவங்கள், நினைவுகள்னா என்ன அப்படின்னு சொல்லி தான் ஷேர் பண்ண போறீங்க. நம்ம காலேஜ் நமக்காக நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே காத்துட்டு இருக்காங்க. யார் எங்க இருந்து பேசுறாங்கன்னு சொல்லி நம்ம கேட்டுடுவோம். ஹலோ, வணக்கம். யார் இங்க இருந்து?
5: வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியிலிருந்து சந்திரசேகர். எப்படி இருக்கீங்க பவானி மேம்?
4: நலமா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
5: வெயில்ல இருந்து கொஞ்சம் எஸ்கேப் ஆயிட்டோம்ப்பா. பரவாயில்ல, ஜூலை மாசம்னா வெயில்ல இருந்து தாக்கத்துல இருந்து கொஞ்சம் பண்ணிக்கலாம்.

0: சந்தோஷமான விஷயங்கள் பழைய நினைவுகள் உங்களுக்கு வருது இந்த மாசம் நினைச்சு?
1: எனக்கு ஒரு 10 இயர்ஸ் பேக் ஜூலைல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு உடம்பு சரியில்லை.
0: ஓகே.
1: சோ டிவி வந்துச்சு. சோ 1 இயர் மெடிக்கல் மெடிசன் எடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டேன்.
0: ஓகே.
1: நன்றி,
0: வாழ்த்துக்கள். ஓகே, சோ யஸ், நம்ம அடுத்த காலர் எங்க இருந்து பேசுறாங்கன்னு சொல்லி பாத்துருவோம். ஹலோ, வணக்கம், யார் எங்க இருந்து?
2: ஹலோ, வணக்கங்கம்மா.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: திருவள்ளூர்ல இருந்து நான் டெல்லி பேசுறேங்கம்மா.
0: நலமா இருக்கீங்களா சார்?
2: ஈரம்
0: போயிடும்.
2: ரெண்டு மணிக்கு, மூணு மணி, 12 மணிக்கு, 1 மணிக்கு படுத்தோம்னா திருப்பி 3 மணிக்கு கூட அப்படியே கூட வந்து ஏறு கட்டி ஓட்டுவோம்மா. நல்லா பசுமையான நினைவுமா.
0: ஓகே ஓகே, சூப்பர் சார். உங்களுடைய அந்த உழைத்த தருணங்கள் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும்
2: நினைவுபடுத்தீங்க நீங்க.
0: ரொம்பவே அருமையான ஒரு பதிவு.
2: அந்த அந்த சூழ்நிலை இப்ப இல்ல.
0: ஓகே ஓகே,
2: ஆமா.
0: ஆனா மலரும் நினைவுகள மனசுல இருக்குல்ல?
2: நன்றி.
0: வா, சூப்பராவே அவர் வந்து சொன்ன விஷயம். எவ்வளவு நேரம் படம் ஆச்சுனாலுமே நைட்டு எங்களுக்கு அடுத்து அதுக்கு முந்தின நாள், ஆனா நாங்க அடுத்த நாள் காலையில எழுந்து அது நேரப்பட நாங்க செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த விவசாயனுடைய மனது இருக்கு பத்தி, அது ரொம்பவே சூப்பரா இருக்கு. ஸோ எஸ், இது போல உங்களுடைய நினைவுகளுமே நீங்க கூட வந்து ஷேர் பண்ணலாம். இப்ப நிகழ்ச்சியில அடுத்ததா நம்ம ஒரு நல்ல சாங் கேட்டு வந்துருவோம். ஆதவன் திரைப்படத்துல இருந்து வாரையோ வாரையோ என்ற பாடல் தான். உன்னிகிருஷ்ணன் மற்றும் சின்மாய் குரல்ல ஹரிஜெயராஜ் சிம்பிள் வந்துட்டே இருக்கு. கேட்டு மணிந்திருங்க. எல்லாமே செம்மதுள்ள

0: டூட், எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ நிச்சயமா இருக்கு, இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
2: உங்கள் FM ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

0: 5:21 ஆயிடுச்சுக்கு. ரெயின்போ மேடையில பவானி கிட்ட தான் பேசிட்டு இருக்கீங்க. ஸோ எஸ், நம்ம காலேஜ்மே நமக்காக ஜூலை மாதத்துல எனக்கு தோன்ற நினைவுகள், பசுமையான நினைவுகள், சந்தோஷமான நினைவுகள் சொல்லி ஷேர் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ எஸ், நம்ம காலேஜ் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யார் இங்கிருந்து பேசுறாங்க பத்திரம்? ஹலோ, வணக்கம். யார் இங்கிருந்து? வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்கிருந்து? என்னாச்சுமா, ரொம்ப சோகமா இருக்கீங்களா? ஓகே, சொல்லுங்கம்மா, உங்களுக்கு ஜூலை மாசம் அப்படின்னாக்க என்ன ஒரு பசுமையான நினைவு, சந்தோஷமான நினைவு வருது?
1: போன

0: 好像有别的几个人来行吗？
1: 嗯。
0: நன்றி.
1: நீங்களுமே கூட உங்களுடைய நினைவுகள் எல்லாமே பசுமையா இருக்கும். நிறைய பேருக்கு மிட்ல வந்திருக்கிறதுனால ஜூலை மாசத்துல என்னென்ன நினைவுகள் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பீங்க. சோ எஸ், நம்ம காலர் வேற என்னென்னலாம் சொல்றாங்கன்னு சொல்லி பாப்போம். ஹலோ, வணக்கம். யாரு, எங்கிருந்து?
2: ஹலோ
1: ஹலோ, வணக்கம்.
2: ஜூலை மாதம் கோயில் திருநா வரும் ஆடி மாசம் பிறந்தாலே ஊர்ல
1: தங்களுடைய பேர் சொன்னா நல்லா இருக்கும். எங்கிருந்து பேசுறீங்கன்னு

0: ஐயா தங்களுடைய பேர் சொன்னா நல்லா இருக்கும். எங்க இருந்து பேசுறீங்கன்னு
1: சொன்னா
0: நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேடம். அதான் மேடம் ஞாபகம் வருது, ஊர் போயிட்டு தான் வரும். ஜூலை மாதம்னால ஞாபகம் வந்துடும் மேடம்.
0: ஓகே, அங்க அப்படியே கோலாகலமா ஒன்று கூட நீங்க வந்து செலிப்ரேட் பண்ணுவீங்க.
1: ஆமா மேடம்.
0: சூப்பர் சூப்பர் சார், நன்றி சார், வாழ்த்துக்கள்.
1: நன்றி மேடம்,
0: நன்றி. சோ எஸ், நம்ம அடுத்த காலர் எங்க இருந்து பேசுறாங்கன்னு சொல்லி பாத்துருவோம். ஹலோ, வணக்கம், யார் எங்க இருந்து?
2: கலா பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்க மேடம்?
0: நல்லா இருக்கேன் கலாமா, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கீங்க மேடம்.
0: சூப்பர்மா. என்னங்கம்மா?
2: தலைப்பு
0: நல்லா இருக்கா? ஓகேமா, சூப்பர். நீங்க சொல்லுங்க, ஜூலை மாசத்துல என்ன ஒரு சந்தோஷமான நிகழ்வுகள் எல்லாம் உங்களுக்கு தோணுது?
2: எங்க அக்காவுக்கு இப்போ கல்யாண நாள் மேடம். அதுக்கு அக்கு கல்யாண நாள் இப்போ அது கல்யாணம், பெரிய அக்கா சின்ன அக்காக்கு.
0: ஓகே,
2: இப்ப வந்து கல்யாணம் கொண்டாடிட்டாங்க. எனக்கு வந்து பிறந்த நாள் இப்போ ஒரு மேடம், லாஸ்ட் வீக் வரும், 24
0: ஓகே. ஜூலை மாசத்துல நீங்க பிறந்திருக்கீங்களா? அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே உங்களுக்குமே. நன்றி. ஓகே, சோ இந்த பல நினைவுகளுமே உங்களுடைய வாழ்க்கையில இருக்கலையா?
2: நன்றி,
0: வாழ்த்துக்கள். எங்க இருந்து பேசுறாங்க? ஹலோ, வணக்கம், யார் எங்க இருந்து?
3: நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் அன்பு சகோதரிக்கு பணிவான மாலை வணக்கம்.
0: வணக்கம்.
3: திருப்பூர் மாநகர் மன்னரை பாறப்பாளையத்திலிருந்து சேரங்கசாமி பேசுகிறேன் சௌரிங்க.
0: நலமா இருக்கீங்களா ஐயா?
3: நலமே மலர வாழ்த்துக்கீங்க. நலமா இருக்கிறீங்க சௌரிங்க.
0: சூப்பர்,
3: நலமே மலர வாழ்த்துக்கள்.
0: நன்றி ஐயா. ஓகே, நீங்க சொல்லுங்க.
3: ஜூலை மாசம் ஜூலை திங்கள் வந்தாலுங்க, ஆடி மாசம் இந்த கெடா ஓட்டத்தை முதல் நண்பர்கள் மற்றும் உறவினர்களோட கொண்டாட்டுங்க. அப்புறம் தட்சியான புண்ணிய காலம், சூரியன் வந்து தெற்கிலிருந்து மேற்கு நோக்கி பயணிக்கிற காலம். ஆமாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா மருத்துவ தினமுங்க ஒண்ணு, பதினந்தை உலக மக்கள் தொகை தினம், 15 இளைஞர் திறனுங்க, 15 நெல்சன் மண்டேலா தினம், 22 தேசிய கொடி ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாளுங்க, அப்புறம் 21 கார்கில் வெற்றி நாள், 29 வந்து ஹைபேட்டிங் மருத்துவ இருக்கீங்க, 29 வந்து புலிகள் தினங்க.
0: இவ்வளவு தினங்கள் இருக்கு. இங்க என்னுடைய கேள்வி வந்து உங்களுடைய மகிழ்ச்சியான நினைவுள்ள நினைவுகள் என்ன இந்த மாதத்தை குறித்து
3: கேட்டேன். 30 நாள் வந்து நட்பு நாளுங்க.
0: ஓ, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் அப்படியே நீங்க வந்து நினைவு கூறுவீங்க.
3: ஆமாங்க, இந்த கெடா விட்டுதானங்க மிகுதியா இருக்குங்க. அப்புறம் பாட்டுகள் 3 பாட்டுங்க, ஜூலை மாதம் வந்தால் பாட்டுங்க, ஜூன் ஜூலையா பட்டாம்பூச்சிகள் பறக்கின்றது அது பாட்டுங்க.
0: உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. ஓகே ஓகே, நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி. அவர் வந்து தன்னுடைய நினைவுகள் எல்லாத்தையும் தாண்டி அவர் வந்து இந்த மாதம்னாக்கா எனக்கு இந்த பாடலாம் தோணுது, இதெல்லாமே நினைவுகளுக்கு வருதுன்னு சொல்லி அவருடைய மனதில் இருக்கிற காரியங்களை சொன்னாரு. நம்ம அடுத்த கொலைக்கிட்ட பேசிடுவோம். ஹலோ, வணக்கம், யார் இங்க இருந்து?
4: மாலை வணக்கம். நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: நலமா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
4: தாமரைக்கண்ணி.
0: தாமரைக்கண்ணி அம்மா, நலமா இருக்கீங்களா?
4: ரொம்ப நலமா இருக்கேன்.
0: சூப்பர், சொல்லுங்க. ஜூலை மாசம்
4: 15 தேதி மேல ஆடி மாசம் வரும்.
0: ஓகே,
4: கூழ் ஊத்துவாங்க, ரொம்ப சிறப்பா இருக்கும். அங்கங்க கோயில் எல்லாம் ரொம்ப பயங்கரமா இருக்கு திருவிழா.
0: ஓகே,
4: எங்க பார்த்தாலும் அந்த கோயில பாட்டுலாம் போடுவாங்க, எப்படியா அந்த ஊரே வந்து மங்களகரமா ஆயிடும்.
0: ஓகே,
4: அந்த ஜூலை மாசம் எப்ப 15th மேல வரும்னு பார்த்தேன். ரெண்டாவது ஆடி தள்ளுபடி, எங்க தள்ளுபடி போறாங்க, அது ஒரு ஜாலிதான்.
0: குடும்பமா ஒன்னா போயிட்டு நம்ம ஆடி தள்ளுபடியில போய் நல்லா பண்ணிட்டு வர்றது சந்தோஷம் தானே.
4: ஆடி மாசம் ஒரு மங்களகரமான மாசம், அந்த ஜூலைலதான் வரும் அது பாதிக்கு மேல. ரொம்ப நல்லா, ஜூலை மீதி வந்து 6th பார்த்தா என் பையனோட பிறந்த நாள், கொஞ்சம் ஜாலியா இருக்கும், அவ்வளவுதான்.
0: சூப்பர்மா, நன்றிமா, நல்ல நன்றி, வாழ்த்துக்கள். ஓகே, சோ எஸ், நம்ம காலேஜ் எல்லாருமே ரொம்ப அழகா தங்களுடைய நினைவுகளையுமே வந்து ஷேர் பண்றாங்க, அண்ட் இப்ப நடந்துட்டு இருக்கிற விஷயங்களையுமே கூட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. சோ எஸ், நீங்களுமே இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று உங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே, உங்களுடைய சந்தோஷமான நினைவுகளையுமே பகிர்ந்து கொள்ள விரும்புனீங்கன்னாக்கா நீங்க பண்ண வேண்டியது எல்லாமே 2986000038 அல்லது 2952055544 என்ற எண்ணிற்கு நீங்க கால் பண்ணி என்னோட பேசலாம். சோ நிகழ்ச்சியில அடுத்ததா ஒரு நல்ல ஒரு பாடலா, சத்தியம் திரைப்படத்திலிருந்து என் அன்பே நானும் நீ என்ற பாடல் தான் வந்துட்டே இருக்கு. சாதனா சர்க்கம் குரல்ல யுகபாரதி வரிகளில் ஆரோஜரா சிம்பிள் வந்துட்டே இருக்கு. கேட்டு மகிழ்ந்திருங்களுக்கு நமது FM 101.4 எல்லாமே சிம்மதுல.

0: என்ன வெயில்!
1: என்ன சார், வீடு தெரிஞ்சீங்களே, கிடைச்சிருச்சு போல.
0: அட நீ வேற, இந்த ஊர்ல வீடு கிடைக்கிறதுன்னு அவ்வளவு ஈஸியா? கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஒரு வீட்டையும் காணும்.
1: சரி சரி, ஃபீல் பண்ணாத, நான் ஒரு வீடு பார்த்து வச்சிருக்கேன், அங்க போவோமா?
0: ஆஹா, ரைட்டு, வா சுருதி, போலாம்.
2: என்ன குருவி பேசுது?
0: இந்த லாஜிக்கெல்லாம் கரெக்டா பேசு, ஆனா லாஜிக்கே எல்லாம் எதுக்கு இந்த மரத்தை வெட்டுற நீ?
2: ஆமா, என் கார் போறதுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு, அதனால வெட்டுறேன்.
1: ஏயா, நாங்க இங்க வீடு இல்லாம அலைஞ்சிட்டு இருக்கோம், நீ என்னடானா, உனக்கு கார் போக இடம் இல்லன்னு நீ சுவாசிக்க காரணமா இருக்க இந்த மரத்தையே வெட்டியே, உனக்கு இது சுயநலமா தெரியல?
3: தெரியல.
2: என் அறிவு கண்ணை திறந்து வச்சுட்டேன்.
4: உன் கண்ணை துருப்பிடிச்ச இரும்பு பெட்டியா பீரோவா நான் திறக்கிறதுக்கு?
0: கடைசியில எங்களையே அட்வைஸ் பண்ண வச்சிட்டீங்களே.
5: மரங்களை பாதுகாக்கணும்னு பறவைகள் வந்து நம்ம கிட்ட சொல்லணுமா என்ன?
6: மரங்களை வளர்ப்போம், இயற்கையை காப்போம்
5: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ FM 101.4.

0: அஞ்சு மணி 35 நிமிடம் ஆயிற்றுக்கு ரெயின்போ மேடையில். எஸ், நம்ம வந்து ஜூலை மாதம் என்றால் உங்களுடைய நினைவுக்கு என்ன மகிழ்ச்சியான நினைவுகள்லாம் வருதுன்னு சொல்லி தான் பேசிட்டு இருக்கோம். எஸ், நம்ம காலேஜ் நமக்காக காத்துட்டு இருக்காங்க, எங்க இருந்து பேசுறாங்க சொல்லி பாத்துருவோம். ஹலோ, வணக்கம். யார் எங்க இருந்து?
1: வணக்கம்.
0: வணக்கம் சொல்லுங்க, யார் எங்க இருந்து?
1: அண்ணா நகர்ல இருந்து மாலினி பேசுறேன்.
0: மாலினி தேவியம்மா, நலமா இருக்கீங்களா?
1: ரோட்டு ஓரம் அந்த கோயில் இருக்கும், அப்படி அங்க வெளியில நிக்குமா அந்த காத்து அடிக்கும் பாருங்க, ஜில்லுன்னு அடிச்சு அந்த சார்ல ரொம்ப அனுபவிக்க குடுத்து
0: வச்சிருக்கணும்.
1: மரங்கள்ல அந்த அரச மர சத்தம் எல்லாம் அந்த இருட்டு நேரத்துல ஒண்ணு அமைதியா இருக்குமா, கோயில் திருவிழா எல்லாமே முன்னாடியே டிக்கெட் எல்லாம் எடுத்துருவோம், அதனால அது ஒரு சந்தோஷமா இருக்கும். எல்லாரும் போவோம், சந்தோஷமா இருக்கும். அப்புறம் எங்க பையனுக்கு முந்த நாள் பிறந்தாலும் எனக்கு அடுத்த நாள்
0: பிறந்தாள்.
1: ஆமா,
0: அருமை அருமைமா, சூப்பர்மா,
1: அன்னொரு சந்தோஷம் தான்.
0: நன்றி நன்றி, ரொம்பவே அழகா உங்களுடைய இதை சொன்னீங்க, நன்றி, வாழ்த்துக்கள். ஓகே, நம்ம அடுத்த காலர் எங்க இருந்து பேசுறாங்கன்னு சொல்லி பாத்துருவோம். ஹலோ வணக்கம், யார் எங்க இருந்து?
2: ஹலோ
0: ஹலோ வணக்கம். வணக்கம்,
2: ராஜலட்சுமி வெஸ்ட் மாம்பழம். நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: நலமா இருக்குமா, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நான் நல்லா இருக்கிறேன். ஜூலை மாசம் வந்தாலே சந்தோஷமான ஒரு எதிர்பார்ப்பு என்னன்னா, ஆகஸ்ட் மாசம் தான் எனக்கு கல்யாணம் ஆனது, ஆகஸ்ட் 20. அப்ப வந்து இந்த மே ஏதோ ஜூன் மாசம் அப்படி வந்து பொண்ணு பார்த்துட்டு, அப்ப அதுவும் சின்ன வயசு 17 பையன், அப்படி கிராமத்து பொண்ணு. அப்ப எல்லாம் ஆகஸ்ட் மாசம் எப்ப வரும், ஆகஸ்ட் மாசம், அந்த ஒரு சந்தோஷம் வந்து ஆனா இன்னமும் இருக்குது. அந்த சந்தோஷம் 50 ஆயிட்டு இன்னும் எனக்கு அந்த கல்யாண நாள் வருதுன்னா ஒரு சந்தோஷம். இப்ப எக்ஸ்ட்ராவா ஒரு சந்தோஷம் என்னன்னா, எங்க பையனுக்கு வந்து 27 கல்யாணம், ஆகஸ்ட் 27.
0: ஓகே,
2: அது இன்னும் ரெட்டிச்ச
0: சந்தோஷம், காத்திருந்த சந்தோஷம் போய் இப்ப பையனுக்கும் திருமணம் ஆகுற அதே நாளும் வந்துருச்சு இல்லையா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
2: திருமணம் ஆகி இப்ப இன்னும் சொல்ல போனா, அடுத்தது வந்து பேரனுக்கு கல்யாணம் பண்ணணும், அதையும் நான் அதெல்லாம் நினைச்சிருக்கேன். ஆகஸ்ட் மாசம் பார்த்து வச்சிடணும் அவனுக்கு.
0: ஓகே ஓகே,
2: ஜூலை மாசம் வந்து ரொம்ப மறக்க முடியாத ஒரு சர்ப்ரைஸ், சந்தோஷமான ஒரு நாள்.

0: இந்த ஜூலை மாசம் ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப ஒரு அதிர்ஷ்டமான மாசம் கூட சொல்லலாம். எனக்கு
1: ரியலாவே நீங்க சொல்லும் பொழுது எங்களுடைய மனதிலுமே அப்படியே வந்திருக்காக எப்படி இருந்திருப்பாங்கல்ல அந்த ஜூலை மாசத்து அந்த ஆகஸ்ட் வரும் எப்போ வரும் எப்போ வரும் காத்திருந்து.
0: அதுவும் இந்த கிராமத்து சைடுல வந்து டெய்லி வர வந்து பொண்ணு அப்படின்னு பேசுறது கொள்றது அந்த ஒரு சந்தோஷம்
1: ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே சுத்திட்டே இருப்பாங்க நம்ம கூடவே இருப்பாங்க சந்தோஷமா இருக்கும். சூப்பர் சூப்பர்மா, நல்ல நினைவுகளை பகிர்ந்தீங்க, நன்றி, வாழ்த்துக்கள். ஓகே, நம்ம அடுத்த கொலை கிட்ட பேசிடுவோம். ஹலோ, வணக்கம், யார் இங்கிருந்து?
2: அன்பு அறிவிப்பாளருக்கு மாலை வணக்கம். அடையாளப்பட்டிலிருந்து ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி பேசுறேன் சார். மேடம்
1: நல்லா இருக்கீங்களா?
2: ஜூலை சூப்பரா இருக்க மேடம், நீ நல்லா இருக்க மேடம்,
1: சூப்பரா இருக்கும் சார்,
2: நல்லா இருக்கணும்னு வாழ்த்துறோம் மேடம்.
1: நன்றி சார்.
2: நிகழ்ச்சி எல்லாம் நாங்க கேப்பல கோவில திருவிழா வைப்பாங்க, அதெல்லாம் சுத்தி கிச்சி பாத்துட்டு ஒரு வாரம் போதுதான் போவாங்க மேடம் ஊருங்களுக்கு. நல்ல விசேஷமான நாள் மேடம், அது
1: குடும்பமா ஒன்றிணைற நாட்கள் வந்து இந்த ஜூலை மாசம் அப்படின்னு சொல்றீங்க.
2: ஆமா ஆமா மேடம்,
1: சூப்பர் சூப்பர் சார்,
2: நிகழ்ச்சி ரொம்ப தலைப்பு அருமை மேடம்.
1: நன்றி சார், நன்றி, வாழ்த்துக்கள். ஓகே, சோ எஸ், நம்ம அடுத்த கொலை கிட்ட பேசிடுவோம். ஹலோ, வணக்கம், யார் இங்க இருந்து?
3: வணக்கம்.
1: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து?
3: நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
1: முருகன், நலமா இருக்கீங்களா ஐயா?
3: நல்லா இருக்கு மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா மேடம்?
1: சூப்பரா இருக்கேன் ஐயா. சொல்லுங்க, நீங்க என்ன நினைவுகள் எல்லாம் வருது உங்களுக்கு?
3: அது வந்து நம்ம ஈஸியா நம்ம கடந்து வந்திருக்கோமே, நம்ம கடந்து வந்து அடுத்து வந்து லெவன்த் வந்துட்டான், அடுத்து வந்து நம்ம காலேஜ் வந்துட்டான் அப்படின்னு இந்த மாதிரி டென்த் படிக்கும் போது அந்த லெவன்த் படிக்கும் போது இந்த இதான் நம்ம கடந்து ஈஸியா வந்துட்டோம் அப்படின்னு கேட்காமல அப்படின்னு வந்துட்டு அவர் பிளஸ் டூ முடிச்சு இந்த மாதிரி கல்லூரி படிச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம எல்லாம் பப்ளிக் கடந்து அப்பாடி நம்ம ஜூலை வந்துட்டு எல்லாம் அடுத்த கட்டத்துக்கு அடுத்த வகுப்புக்கு வந்துட்டான் வந்து படிக்கிறதா ஞாபகத்துல வரோம்.
1: சூப்பர் சூப்பர் சார். ஆமா, நமக்கு அந்த எக்ஸாம் எல்லாம் முடிச்சு ரிசல்ட் எல்லாம் வந்து இப்ப அடுத்த கிளாஸ்க்கே வந்துட்டோம், இப்ப கூட கனவு வந்து எக்ஸாம் எழுதுற மாதிரி எல்லாம் வரும் இல்லையா சிலருக்கு?
3: அப்படிதான் அப்பாடி இந்த பையன் இப்படி எழுதும் போது மார்ச் மாதம் இந்த ஏப்ரல் மாதம் லீவ் எல்லாம் முடிஞ்சு நம்ம எப்ப புதுசா ஸ்கூல் தொடங்கும் அடுத்த அடுத்த வகுப்புக்கு போயிடும் கொஞ்சம் பயம் ஒரு குறைஞ்ச மாதிரி இருக்கு. புது பாடங்கள்ல ஒரு கேப்பு விட்டுருவாங்களே, கேப்பு ஸ்டார்டிங்ல வந்து நடத்த மாட்டாங்க பாத்தீங்களா, கேப்பு விட்டுருவாங்க பாத்தீங்களா, அதுதான் மகிழ்ச்சியில வந்துடும் மேடம். அடுத்தடுத்து போக போகதான் ரொம்ப பாட ஸ்ட்ரிக்ட் படிப்போம், கொஞ்சம் ஓரளவுக்கு ரெண்டு மாதம் மூணு மாதம் தான் ரூம்ஸ்ல விட்டுருவாங்க, கொஞ்சம் கேஸ் எல்லாம் இருக்கட்டும் ஓரளவுக்கு விட்டுருவாங்க. அதான் மேடம் நினைவுகள்லாம் வருது பாடங்கள்லாம்.
1: சூப்பர் சூப்பர் சார், ரொம்ப அழகான நினைவுகளை பகிர்ந்து கொண்டீங்க, நன்றி, வாழ்த்துக்கள்.
3: நன்றி மேடம், நன்றி,
1: நன்றி. ஓகே, நம்ம காலேஜ் ரொம்ப அழகா தங்களுடைய நினைவுகளாமே வந்து பகிர்ந்துட்டு இருக்காங்க. நீங்களுமே உங்களுடைய நினைவுகளை பகிர்ந்து கொள்ள வேணும்னா நீங்க பண்ண வேண்டியது 298-60-0038 அல்லது 295-2055-54 இணைப்பெண்ணாக 044 என்ற சேர்ந்து நீங்க கூட உங்களுடைய நினைவுகளை மகிழ்ச்சியான தருணங்களை நீங்க என்னோட ஷேர் பண்ணலாம். சரி, நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்கவிருக்கும் பாடல் எங்கேயும் காதல் என்ற திரைப்படத்திலிருந்து லோலிட்டா என்ற பாடல் தான் வந்துட்டே இருக்கு. கார்த்திக் மற்றும் பிரசாந்தினி குரல்ல தாமரை வரிகளில் ஆரிஷ் ஜெயராஜ் சிம்பிள் வந்துட்டே இருக்கு. கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நம்ம தேவம் 101.4 இங்கே எல்லாமே சமதூலர்.

0: நேரம் 5:47 ஆயிற்றுக்கு ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் தான் வந்து இணைந்திருக்கும். எஸ், நம்மளுடைய நேர்கள் எல்லாமே தங்களுடைய ஜூலை மாதத்தில் ஏற்பட்ட மலர்ந்த நினைவுகள் எல்லாமே நம்ம கூட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எஸ், நம்ம கூட பேசுறதுக்காக யார் காத்திருக்காங்கன்னு சொல்லி பார்த்துருவோம். ஹலோ, வணக்கம், யார் இங்கிருந்து?
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்கிருந்து?
1: பயங்கரமா இருக்கும், பாட்டு எல்லாம் போட்டுருவோம். நாலு நாள்ல கச்சேரி, லைட் மியூசிக், இசை, கர்நாடக சங்கீதம் எல்லாம் போட்டுருவோம் மேடம். தெருக்கூத்து.

0: நன்றி, வாழ்த்துக்கள். அடுத்த காலகிட்ட பேசிடுவோம். ஹலோ, வணக்கம். யார் இங்கிருந்து? ஓகே, அழகான ஒரு இசையை நமக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ எஸ், நம்மளுமே வந்து நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிகிட்டே இருக்கிறோம். நிறைய பேருக்கு விதவிதமான விஷயங்கள் வந்து இந்த ஜூலை மாதத்தில் அவங்களுக்கு நினைவுக்கு வரலாம். ஸோ நம்ம காலர் எங்கேருந்து பேசுகிறாங்கன்னு சொல்லி பார்த்துருவோம். ஹலோ வணக்கம், யார் இங்கேருந்து?
1: ஹலோ வணக்கம் மேம், நான் சென்னை கே கே நகர்லேருந்து சாந்தி பேசுகிறேன்.
0: சாந்தி மேம், நலமாக இருக்கீங்களா?
1: நலமாக இருக்கேன், நீங்கள் நலமாக இருக்கீங்களா?
0: நலமாக இருக்குமா, சொல்லுங்க. ஜூலை மாதம் என்ன நினைவுகள்லாம் வருது உங்களுக்கு சந்தோஷமா?
1: ஜூலை மந்த் என்னோட பெரிய அண்ணாவோட பர்த்டே வரும், சோ அதுதான் எனக்கு ஞாபகம் வரும். அப்புறம் ஜூலை மந்த்ல என்ன ஞாபகம் வரும்னா, இயர் தொடங்கி 6 மந்த்ஸ் முடிஞ்சிச்சு அப்படின்ற 7th மந்த் அதுக்குள்ள வந்துச்சு ஞாபகம் வரும். ஃபர்ஸ்ட் சிக்ஸ் மந்த் எவ்வளோ எப்படி போகுதுன்னு தெரியாது, ஸ்பீடா போயிடும். அடுத்த 6 மந்த் ஜெட்டு மாதிரி போயிடும், அது எப்படின்னு தெரியல. சோ ரொம்ப ஸ்பீடா நாட்கள் போகுது. சோ இதெல்லாம் தான் எனக்கு
2: உங்ககிட்ட முதல்ல தான் பேசுறாங்க. எனக்கு ஜூலை மாசம்னா, என் ஜூலை மாசம்னா காமராஜர் பிறந்த நாள் வருமா. அப்ப எங்க நாங்க வந்து எங்க நானும் எங்க ஃப்ரெண்டு பக்கத்துல ஒரு மேடை மாதிரி போட்டு அதை நல்லா சாக்லேட் கொடுத்து, அந்த அதை நான் சொல்ல ஒரு 45 வருஷம் முன்னால என் ஃப்ரெண்டு, ஆமா சரிங்க, அவங்க அப்பாவும் ஹெல்ப் பண்ணுவாரு. நாங்க முதல்ல அந்த தன்மைக்கா போட்டு பேப்பர் போட்டு நல்லா அறுபொட்டி அட்டகாசமா அந்த இது செஞ்சு மிட்டாய் மிட்டாய் நெங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு 5 பேர் சேர்த்து எல்லாம் கொடுப்போம். அது வருவோம். அதே மாதிரி எங்க மாமனார் இந்த மாசம் தான் கொண்டாண்டதையும் இறந்தோம். ஜூலை மாசம் அது துக்கம் ஒரு காமராஜ் நல்லா கிராண்டா செய்வோம் நாங்க. காமராஜ் பிறந்த இடத்துல அது எங்க எங்க அது ஃப்ரெண்டு நாங்க எப்பவுமே அது அதுக்கே நாங்க என்ன பண்ண, அவனுக்கு இருந்தாலும் முடியாதுன்னு சொல்லி சும்மா அவன் நீ வேணா அவன் கூட மட்டும் ரெண்டு பார்த்து அவன்
0: பாத்துக்குவான்
2: நல்லா ஹெல்ப் பண்ணுவாரு. ஆமா,
0: சூப்பர் சூப்பர் சார், அந்த ஒன்றிணைந்து சேர்ந்த விஷயம்லாம் ரொம்ப
2: நன்றி.
0: நன்றி சார்,
2: நன்றிமா.
0: ஓகே, நம்ம அடுத்த காலர் கிட்ட பேசிடலாம். ஹலோ வணக்கம், யாரு எங்க இருந்து? ஓகே, இனி இசையை கொடுத்துட்டாங்க. சோ எஸ், நம்ம காலர் கிட்ட என்ன பேசிடுவோம். ஹலோ வணக்கம், யாரு எங்க இருந்து? வணக்கம் சார்.
3: வணக்கம்
0: சொல்லுங்க, யாரு எங்க இருந்து பேசுறீங்க?
3: நான் போரூர்ல இருந்து பொன்ராஜ் பேசுறேன்.
0: ஓகே சார், சொல்லுங்க.
3: நான் வந்து ஒரு டெய்லர் மேடம். இந்த ஜூலை மாதம் வந்துச்சுன்னா எங்களுக்கு ஸ்கூல் வேலை எல்லாம் முடிஞ்சு கொஞ்சம் ஃப்ரீ ஆயிருவேன். இப்ப வந்து கொஞ்சம் சந்தோஷமா ஃப்ரீயா தைக்கிறேன். அப்ப வந்து கொஞ்சம் டென்ஷனா போயிட்டு இருக்கோம். அதுக்கு அது இல்லாம இன்னைக்கு வந்து எங்க ஊர் திருநெல்வேலி முக்குடல் முத்துமாலை அம்மன் கோயில் கொடியேற்றில இருந்து 10 நாள் திருவிழா.
0: ஓகே,
3: அந்த சந்தோஷம். என் நாளானக்கு என் பையன் சின்ன பையனுக்கு பிறந்த நாள்.
0: ஓகே,
3: இந்த மாசம் ஃபுல்லாவே எங்களுக்கு ஃபுல்லா, நான் இந்த மாசம் 10ஆம் தேதி அந்த 10 நாள்ல ஊருக்கு போயிரும். 10ஆம் நாள் இந்த மாசம் ஃபுல்லாவே எங்களுக்கு சந்தோஷமா தான் இருக்கும்.
0: ஒரே கொண்டாட்டமா தான் இருக்கு. ரொம்ப அருமையா உங்க பதிவுகளை பண்ணீங்க. நன்றி சார், வாழ்த்துக்கள்.
3: நன்றிங்க, நன்றிங்க மேடம்.
0: ஓகே, நம்ம அடுத்த கொலைக்கிட்டையும் பேசிடுவோம். ஹலோ வணக்கம், யார் இங்க இருந்து?
4: வணக்கம், புனேரி ஜெகண்டையில இருந்து கலியில பேசுறேங்க.
0: நல்லமா இருக்கீங்களா சார்?
4: நல்லமா இருக்கேன். பவானி மேடமா? நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன்
4: சார்.
0: சொல்லுங்க, ஜூலை மாசம் உங்களுக்கு என்ன மாதிரியான மகிழ்ச்சியான நினைவுகள்லாம் நினைவுக்கு வருது?
4: எனக்கு மகிழ்ச்சியான தினம் பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம அப்துல் கலாம் ஐயாவோட பிறந்த நாள் இந்த மாசம் தான் வருது. அப்ப நம்ம என்ன சொல்றதுன்னா, ஏவுகணை நாயகன் சொல்லலாம். அவரோட பிறந்த நாள் பாத்தீங்கன்னா இந்த மாசத்துலதான் வருது, 22 ஏதோ வருது. ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஒரு வாட்டி 15 ஜூலை 15 வந்து இளைஞர்கள் தினம் என்று கொண்டாடுறாங்க. எனக்கு பாத்தீங்கன்னா ஒரு வாட்டி என்ன சொல்ற, நம்ம ஏரியால ஃபங்க்ஷன் மாதிரி வச்சாங்க, பசங்க எல்லாம் கபடி போட்டி எல்லாம் வச்சிருக்காங்க. அப்போ போயிட்டு நான் மிமிக்ரி பண்ணுவேன். ஆக்சுவலி நான் ரேடியோல பேசுவேன் நிறைய வாய்ஸ்ல. அப்போ போய் நான் வந்து நிறைய வாய்ஸ்ல பேசுறேன். ஒரு வாய்ஸ் பேசுறேன், அந்த வாய்ஸ்ல வந்து பாடி காட்டினேன். எல்லாம் கை தட்டி சிரிச்சாங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. உங்ககிட்ட பகிர்ந்துக்கலான்ட்டு சொன்னேன். அர்ஜுன் தாஸ் வாய்ஸ் பேசுறேன். அந்த வாய்ஸ் கேட்டு மைக்கே அதிருக்கு. மைக்ல சொன்ன உடனே அப்படியே மைக்

0: அது இருக்கு.
1: ஓகே ஓகே, உங்களுடைய அந்த நினைவுகள்லாம் ரொம்ப
0: கண்டிப்பா
1: மக்கள் மகிழ்ச்சியா பார்த்தது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப நினைவு கூறக்கூடிய ஒரு நினைவா இருக்கு.
0: ஆமா,
1: ரொம்ப சந்தோஷம் சார், நன்றி, வாழ்த்துக்கள்.
0: தேங்க்யூ மேம்.
1: ஓகே, சோ யாஸ், நம்ம அடுத்த காலர் கிட்டயும் பேசிடுவோம். ஹலோ, வணக்கம், யார் எங்க இருந்து?
2: வணக்கம் மேடம், இளைஞர் சண்முகம் பேசுறேன் மேடம்.
1: வணக்கம் சார், நலமா இருக்கீங்களா?
2: ரொம்ப ரொம்ப நலமா இருக்கேன் பவானி.
1: சூப்பர் சூப்பர் சார், சொல்லுங்க, ஜூலை மாசம் என்ன மகிழ்ச்சியான நினைவுகள்லாம் வருது உங்களுக்கு?
2: ஜூலை மாசம்னாலே நம்ம காமராஜர் பிறந்த நாள் வருது. ரெண்டாவது குழந்தைகள் எல்லாம் வந்து உற்சாகமா அன்னைக்கு வந்து கோயில்கள் எல்லாம் போய் திருவிழாக்கள் எல்லாம் கலந்துக்கிடுவாங்க. அதே மாதிரி நம்ம இது கூழ்வார்த்தை எல்லாம் அப்ப நடக்கும். அதே மாதிரி கோயில் திருவிழாக்கள் எல்லாம் ரொம்ப சீரும் சிறப்புமா நடந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி சின்ன பசங்க எல்லாம் விளையாடுறது அன்னைக்கு வந்து காத்து காலத்துல வந்து காத்தாடி எல்லாம் விடுவாங்க. ஆமா, ஓலையில சுத்தி முள்ளு குத்தி காத்தாடி எல்லாம் விட்டு விளையாடுவாங்க ஜாலியா.
1: ஓலையில காத்தாடியா?
2: ஆமா மேடம், எல்லாம் அதிகமா ஓலையில முள்ளு குத்தி காத்தாடி மாதிரி நல்ல அழகா சுத்தி ஃபேன் மாதிரி லைனா கட்டிக்கிட்டு நம்ம இது பக்கத்தோட பெட்டையில குத்திட்டு போவோம். ஜாலியா விளையாடுறதுக்கு
1: அந்த நினைவுகள்லாம் இப்ப திரும்ப வருது.
2: ரொம்ப பாராட்டுகள், நன்றி
1: நன்றி நன்றி ஐயா. ஆஹா, சொல்லும் பொழுதே அப்படி இது எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைவுகள்லாம் திரும்ப எழும்புது. நம்ம இன்னொரு கொலைக்கிட்ட பேசிடுவோம். ஹலோ, வணக்கம், யார் இங்க இருந்து?
3: ஹலோ, வணக்கம் மேடம், ராஜா குமணன் ஜாவடியில இருந்து பேசுறேன் மேடம்.
1: வணக்கம் சார், நலமா இருக்கீங்களா?
3: நலமா இருக்கேன் மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கும் சார, சொல்லுங்க, உங்களுக்கு என்ன மாதிரியான நினைவுகள்லாம் வருது?
3: ஜூலை மாசம்னா எங்களுக்கு ஜூலை 9 வந்து எங்க அப்பாவுடைய பிறந்த நாள். ஜூலை 11 என் சித்தப்பா பையனுக்கு பிறந்த நாள் வருது. இந்த மாச கடைசி 25ஆம் தேதியிலிருந்து 5ஆம் ஆகஸ்ட் 5ஆம் தேதி வரையும் 10 நாள் கோயில் திருவிழா இருக்கு. ஊத்துக்காட்டு எல்லையம்மன் குமணன் ஜாவடியில் திருவிழா நடக்கும். சர்க்கஸ் வச்சிருப்பாங்க, எல்லாமே வச்சிருப்பாங்க, எல்லாரும் வருவாங்க, எல்லாரும் சாப்பிட்டு நல்லபடியா சாமி கும்பிட்டுட்டு போவாங்க மேடம். அதான் எங்களுக்கு நல்லா இருந்தது. நாங்க அங்க இருந்து இங்க காலி பண்ணின்னு வந்துட்டோம். சேலம்பாக்கம் வந்தாலும் வருஷ வருஷம் நினைக்கிறோம்.
1: நன்றி, வாழ்த்துக்கள். என்ஜாயபிளா இந்த நாட்கள் வந்து என்ன, இந்த திருவிழாக்கள் வந்து எல்லா குடும்பங்களையும் திரும்ப ஒன்றிணைக்கிறார் போல சில இடங்கள்ல நடைபெறது அவ்வளவு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. குடும்பங்கள்லாம் ஒன்றிணைந்து செய்யறாங்க. எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிச்சு அதாவது ஸ்கூலுக்கு அடுத்த கிரேட் போனவங்களுக்கு ஓகே செட்டில் டவுன் ஆகி அந்த பிரித் எடுக்கிற ஒரு டைமாவே இது வந்து இருக்கும். ஸோ பல விதமான நினைவுகளை எங்க கூட ஷேர் பண்ணாங்க. நிச்சயமா கேட்டுட்டு இருந்த காலேஜ் எல்லாருக்குமே வந்து இது நினைச்சிருக்கல, இது நடந்ததுல, இது நடந்ததுல சொல்லி நிறைய நினைவுகள் வந்து உங்களுக்குமே வந்து வந்திருக்கும். ஸோ இந்த நினைவுகள் எல்லாமே உங்களுக்குள்ள வந்ததுல நான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன். ஸோ எஸ், இந்த நிகழ்ச்சியிலிருந்து நானுமே உங்ககிட்ட இருந்து விடைபெற்றுக் கொண்டு அடுத்த நிகழ்ச்சியா நான் ரெயின்போ சாட் பாக்ஸ்ல உங்க கூட மீண்டும் வந்து சந்திக்கிறேன். இப்போ நிகழ்ச்சியில் நிறைவு பண்ணலாக நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் அப்படின்ற திரைப்படத்திலிருந்து ஓ கிரேசி மின்னல் ஆண்ட்ரியா ஜெர்மைய குரல்ல இருந்து உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. கேட்டு மழந்திருங்கள், இது நமது FM 101.4 எல்லாமே சிம்மதுல.

0: டைம் ஃபார் த மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் மாநிலங்களுக்கான முதல் தவணை தொகையை மத்திய அரசு இன்று விடுவித்துள்ளது. தமிழகத்தின் வளர்ச்சிக்காக மத்திய அரசுடன் தவேக அரசு இணக்கமாக பணியாற்றும் என்று மாநில அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். சிறுபான்மையினர் நலன்களை பாதுகாப்பதில் உறுதியுடன் உள்ளதாக திமுக தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாகியுள்ளதாக அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம், 2 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் மாநிலங்களுக்கான முதல் தவணை தொகையை மத்திய அரசு இன்று விடுவித்துள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் காணொலி வாயிலாக 25,863 கோடி ரூபாயை மாநிலங்களுக்கு விடுவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த திட்டத்தின் கீழ் பணியாளர்களுக்கு 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்க இந்த தொகை உதவிடும் என்று கூறினார். மாநில அரசும் இந்த திட்டத்திற்கான தங்களது பங்களிப்பை குறித்த காலத்திற்குள் விடுவிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். நாடு முழுவதும் கடந்த 1ஆம் தேதி முதல் இந்த திட்டம் செயல்பாட்டுக்கு வந்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். ஆந்திரா, கேரளா மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்கள் முதல் நாளிலேயே ஏராளமான வேலை வாய்ப்புகளை இந்த திட்டத்தின் கீழ் வழங்கியது பாராட்டுதலுக்குரியது என்றும் அமைச்சர் தெரிவித்தார். இந்த திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் ஊதியம் 10% அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இதன் மூலம் பணியாளர்களுக்கான ஊதியம் குறைந்தது நாள் 1க்கு 300 ரூபாய் கிடைப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். நாட்டின் ஒற்றுமை, ஒருமைப்பாடு மற்றும் முன்னேற்றத்திற்கு ஜனசங்கத்தின் நிறுவனர் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி ஆற்றிய பணி இன்றியமையாதது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இன்று சென்னையில் நடைபெற்ற டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் பிறந்தநாள் விழா கருத்தரங்கில் கலந்து கொண்டு அவர் பேசினார். ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் அர்ப்பணிப்பும் தியாகமும் இன்றளவும் நமக்கு வழிகாட்டியாக உள்ளது என்று டாக்டர் எல் முருகன் தெரிவித்தார். தமிழகத்தின் வளர்ச்சிக்காக மத்திய அரசுடன் தவேக அரசு இணக்கமாக பணியாற்றும் என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். ஈரோடு மாவட்டம் நல்லகவுண்டன் பாளையத்தில் நியாய விலை கடையை திறந்து வைத்து அவர் பேசினார். உரங்களை பதுக்குவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் எச்சரித்தார்.
2: உரத்தை பொறுத்தவரையும் தட்டுப்பாடு விரைகிற போது தொடர்ந்து நடைமுறையாக இருந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய ஆட்சியில் அது நடக்கக்கூடாது என்கிற முறையிலேதான் விரைந்து அதற்கான நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார்கள். அப்படிப்பட்ட இங்கே தட்டுப்பாடுகளை உருவாக்குற அதற்கான நடவடிக்கை மேற்கொள்வதோடு மட்டுமல்ல, அதை யார் பதுக்கி வைத்திருக்கிறாரோ அவர் மீது உரிய நடவடிக்கை விரைந்து அரசு எடுத்துக் கொண்டிருக்கிறது. உள்ளாட்சி தேர்தலை பொறுத்தவரையிலும் ஒவ்வொரு பகுதியும் வரையறுக்கப்பட வேண்டும். ஒன்று, அதிலே மக்கள் ஜனத்தொகைக்கேற்ப மாற்றங்கள் அதில் உருவாகும். ஏனென்று சொன்னால் மகளிர், பொது மற்றும் தாழ்த்தப்பட்ட மக்கள் என்று சொல்லப்படுகிற மக்களுக்கு அந்த இடஒதுக்கீடு பொறுத்தவரையிலும் மக்கள் ஜனத்தொகை அடிப்படையில் அது வரையறுக்கப்பட வேண்டும். இதெல்லாம் செய்வதற்கு விரைந்து பட்ஜெட் முதலமைச்சர் அவர்கள் தேதி அறிவிக்கிறார்.
1: சிறுபான்மையினர் நலன்களை பாதுகாப்பதில் திமுக உறுதியுடன் உள்ளதாக அக்கட்சியின் இளைஞரணி செயலாளர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். சென்னையை அடுத்த திருவேற்காட்டில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இஸ்லாமியர்களுக்கும் திமுகவுக்கும் உள்ள உறவினை எந்த சக்தியால்

0: பிரிக்க முடியாது என்று தெரிவித்தார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாகியுள்ளதாக அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் சமீபத்தில் நடைபெற்ற குற்றச்சம்பவங்களை பட்டியலிட்டுள்ளது. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை சம்பவங்களை தடுக்க தமிழக அரசு தவறிவிட்டதாகவும் அஇஅதிமுக அந்த அறிக்கையில் குறை கூறியுள்ளது. எல் நினோ தாக்கத்தை எதிர்கொள்வதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் மத்திய அரசு இதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரமாக மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் தமிழக அரசும் பேரிடர் மேலாண்மை பணிகளை உடனடியாக தொடங்க வேண்டும் என்றும் பிஜேபி அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: மத்திய அரசின் முத்ரா கடனுதவி திட்டத்தின் மூலம் சிறு வணிகர்கள் அதிக அளவில் பயனடைந்து வருகின்றனர். தங்களின் தொழில் வளர்ச்சிக்கு இந்த திட்டம் பெரிதும் உதவிகரமாக உள்ளது என்று தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்த பயனாளிகள் தெரிவித்தனர்.
2: எங்கள் ஊர் தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தென்காசி நகர். இங்கே நாங்கள் வந்து சிறு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நமது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய புண்ணியத்தில் சிறு தொழில் மற்றும் வியாபாரிகளுக்கு முத்ரா கடன் திட்டம் வங்கிகள் மூலமாக வழங்கினாங்க. முதல்ல 50,000 வழங்கினாங்க. அடுத்தபடியாக இந்த கடனை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போனாங்க. இந்த கடன் வழங்கியதுனால எங்களுடைய தொழில் வளம் மற்றும் தொழில் முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு. இதற்காண்டி நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம்.
3: பேர் பத்திரகாளி. நான் ஒரு சின்ன சிறு தொழில் தொடங்கணும் அப்படின்னு சொல்லி பேங்க்ல லோன் கேட்க போகும்போது முத்ரா லோன் திட்டத்தில் ஒரு ஸ்கீம் இருக்கு அப்படின்னாங்க. அது மூலமாக கொஞ்சம் அப்ளை பண்ணதில் ஒரு 5 லட்சம் எனக்கு தந்தாங்க. அதில் கொஞ்சம் லோனு சரியாக கொஞ்சம் கட்டினதுனால 1 லட்சம் எக்ஸ்ட்ரா தந்தாங்க. அப்படியே ஒரு 10 லட்சம் வரை தந்திருக்காங்க. இப்போ இதனால் ஒரு சிறு தொழில் தொடங்கின எனக்கு இப்போ நல்ல ஒரு லாபகரமாகவும் இருக்குது. தொழில் நல்லபடியாக போயிட்டுருக்கு. தொழில் முனைவருக்கான ஒரு சின்ன உதவியாக முத்ரா லோன் திட்டம் அமைஞ்சிருக்கு. பாரத பிரதமருக்கு மிக்க நன்றி.
0: வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்துள்ளது. இது அடுத்த 24 மணி நேரத்தில் ஒடிசா சத்தீஸ்கட் கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கோவை நீலகிரி மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மாவட்ட செய்திகள். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே நேரிட்ட சாலை விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர். தஞ்சாவூரில் நடைபாதை உணவு வணிகர்களுக்கான உணவு பாதுகாப்பு பயிற்சி மற்றும் பதிவு சான்றிதழ் வழங்கும் முகாம் நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பிரம்மபுரீஸ்வரர் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கர்நாடகாவிலிருந்து கடத்தி வரப்பட்ட 1 டன் போதைப் பொருளை பறிமுதல் செய்த காவல்துறையினர் இருவரை கைது செய்தனர். பராமரிப்பு பணிகள் காரணமாக சென்னை கடற்கரை தாம்பரம் செங்கல்பட்டு வழித்தடத்தில் 41 மின்சார ரயில் சேவைகள் இன்று ரத்து செய்யப்பட்டன. சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே உள்ள பூலாம்பட்டி படகுத்துறையில் சுற்றுலாப் பயணிகள் இன்று குவிந்தனர். தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளில் சுற்றுலாப் பயணிகள் குளிப்பதற்கு விதிக்கப்பட்டிருந்த தடை நீக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம், 2 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 70 கிலோ எடைப்பிரிவில் சுமித்குமார் லக்ஷ்மண் தங்கப்பதக்கம் வென்றார். 61 கிலோ எடைப்பிரிவில் புஷ்பும் 79 கிலோ எடைப்பிரிவில் சௌரவ் யாதவும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். 57 கிலோ எடைப்பிரிவில் ரோஹித்தும் 74 கிலோ எடைப்பிரிவில் ஆதர்ஷ் யுவராஜ் பாட்டீலும் 97 கிலோ எடைப்பிரிவில் லாக்கியும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். இஸ்தான்புல்லில் நடைபெற்ற சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்வஸ்திகா கோஷ் டனிஷா கொட்டேச்சா இணை பட்டம் வென்றது. மகளிர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 11-8, 11-8, 11-7 என்ற செட்கணக்கில் நெதர்லாந்தின் ஷோஹான் மென் ஸ்லோவேனியாவின் அனா டோஃபண்ட் இணையை வென்றது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா ஜப்பானின் ஹிரோகோ குவாட்டா இணை

இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 1-6, 10-7 என்ற செட்கணக்கில் அமெரிக்காவின் ரீஸ் பிராண்ட்மியர் அலானிஸ் ஹாமில்டன் இணையை வென்றது. உலகக்கோப்பை கூடைப்பந்து தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா இன்று லெபனனை எதிர்கொள்கிறது. மாநில அளவிலான ஸ்பீட் ஸ்கேட்டிங் போட்டி காஞ்சிபுரத்தில் இன்று தொடங்கியது. 6 முதல் 18 வயதுக்குட்பட்டோருக்கான 700க்கும் மேற்பட்டோர் இதில் பங்கேற்றுள்ளனர். உலக பேட்மிண்டன் தினம் இன்று கொண்டாடப்பட்டது. இலங்கை ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 10 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் மாநிலங்களுக்கான முதல் தவணைத் தொகையை மத்திய அரசு இன்று விடுவித்துள்ளது. தமிழகத்தின் வளர்ச்சிக்காக மத்திய அரசுடன் தவேக அரசு இணக்கமாக பணியாற்றும் என்று மாநில அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். சிறுபான்மையினர் நலன்களை பாதுகாப்பதில் உறுதியுடன் உள்ளதாக திமுக தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாகியுள்ளதாக அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம், 2 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

101.4 நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது உங்கள் அன்பு தோழி பவானி. நேயர்கள் இணைந்திருப்பது ரெயின்போ சாட் பாக்ஸ். எஸ், இன்றைக்கு சாட் பாக்ஸ்ல நமக்கு விருப்பமான பாடல்கள் எல்லாமே வந்து நம்ம நேயர்கள் சொல்ல சொல்ல நம்ம வந்து கேட்டு மகிழ போறோம். என்னுடைய விருப்பப்படல உங்களுக்கும் விருப்பப்படலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் சந்தோஷப்பட்டு மகிழ்ந்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு நேரம் தான் இது. ஸோ முதல்ல ஃபர்ஸ்ட் எனக்குமே கொஞ்சம் நானும் நேயரலா இருந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டுட்டு ஃபர்ஸ்ட் என்னுடைய விருப்ப சாங்க நான் என்ன ப்ளே பண்ண போறேன்னா, கோ திரைப்படத்திலிருந்து என்னமோ ஏதோ என்ற பாடல் தான் வந்துட்டே இருக்கு. அலப்ராஜ் மற்றும் பிரசாந்தினி மற்றும் ஸ்ரீச்சரன் குரல் மதன் கார்கி வரிகளில் ஆரிஜர் சிம்பிள் வந்துட்டே இருக்கு. கேட்டு மகிழ்ந்துருங்கள். இது நமது FM 101.4. இங்கே எல்லாமே சமதுல.

0: மணி 7 நிமிடம் ஆயிட்டிருக்கு. ரெயின்போ சேட் பாக்ஸில் தான் வந்து இணைந்திருக்கோம். ஸோ எஸ், நம்ம காலர்ஸ் என்ன சாங்லாம் கேட்குறாங்கன்னு சொல்லி பார்த்துருவோம். ஹலோ, வணக்கம், யார் இங்கிருந்து?
1: வணக்கம் மேடம், மயிலாப்பூர்லேருந்து பட்டாபிங்க.
0: வணக்கம் சார், நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேன், நீங்க நலமா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கும் சார். சொல்லுங்க, என்ன பாடல் உங்களுக்கு ஒலிபரப்பலாம்?
1: பாடல் வந்து பாத்தீங்கன்னா பிரதர்,
0: ஓகே,
1: பாடல் மக்கா மிஷின் ஆரம்பிக்க அந்த பாடல்.
0: ஒரே வைபாவே.
1: ஆமா, சாயந்தரம் ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் ஜாலியா ஃபாஸ்ட் ஸ்பீடா கேட்கலாம் இந்த பாடல்.
0: சூப்பர் சூப்பர் சார், உங்களுக்காகவே நிச்சயமா அந்த பாடல் வந்து ஒளிபரப்பப்படும். ரொம்ப சந்தோஷம் சார் உங்களோட பேசினது. நன்றி, வாழ்த்துக்கள்.
1: நன்றிங்க, நன்றி,
0: நன்றி. சோ எஸ், நம்ம காலர் கேட்டது போலவே அந்த பாடல் வந்து நம்மளுக்காக காத்திருக்கு. சோ எஸ், நம்ம அதை கேட்டுட்டு வந்துடும். மகாமிஷி பிரதர் திரைப்படத்திலிருந்து பால்தாபா, அவங்க குரல்ல பால்தாபா வரிகள்ல அரிஸ் ஜெயராஜம் அவர்களுடைய இசையமைப்பிலே வந்துட்டே இருக்கு. கேட்டு மழந்திருங்கள். இது நம்ம எஃப்எம் 91.4. இங்க எல்லாமே சமதுல.
2: என்ன வெயில்?
3: என்ன சார், வீடு திருநீங்களே கிடைச்சிருச்சு போல.
2: அட, நீ வேற

0: இந்த ஊர்ல வீடு கிடைக்கிறதுன்னு அவ்வளவு ஈஸியா கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஒரு வீட்டையும் காணும்.
1: சரி சரி, ஃபீல் பண்ணாத, நான் ஒரு வீடு பார்த்து வச்சிருக்கேன், அங்க போவோமா?
0: ஆஹா ரைட்டு, வா சுருதி போலாம்.
1: நீ குருவி, நான் பார்த்து வச்சிருக்க வீட்டை ஒருத்தன் விட்டுட்டு இருக்கான் பாருறா.
0: என்ன சொல்ற குயில்? அவன யோ, எதுக்கு எங்க வீட்டை வெட்டுற?
2: என்ன குருவி பேசுது?
0: இந்த லாஜிக் எல்லாம் கரெக்டா பேசு, ஆனா லாஜிக்கே எல்லாம் எதுக்கு இந்த மரத்தை வெட்டுற நீ?
2: ஆமா, என் கார் போறதுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு, அதனால வெட்டுறேன்.
1: ஏயா, நாங்க இங்க வீடு இல்லாம அலைஞ்சிட்டு இருக்கோம், நீ என்னடானா, உனக்கு கார் போக இடம் இல்லன்னு நீ சுவாசிக்க காரணமா இருக்க இந்த மரத்தையே வெட்டுறியே, உனக்கு இது சுயநலமா தெரியல?
0: தெரியல.
2: என் அறிவு கண்ணை திறந்து
3: வச்சுட்டேன். கண்ணனை துருப்பிடிச்சு இரும்பட்டியா பீரோவா நான் திறக்கிறதுக்கு?
0: கடைசியில எங்களையே அட்வைஸ் பண்ண வச்சிட்டீங்களே.
4: மரங்களை பாதுகாக்கணும்னு பறவைகள் வந்து நம்ம கிட்ட சொல்லணுமா என்ன?
5: மரங்களை வளர்ப்போம், இயற்கையை காப்போம்.
4: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ எஃப்எம் 101.4.
6: ஃப்ரீயா விடு ப்ரோ, வைப் பண்ணலாம், வைப் ஆயிரும்.
7: டேய், இப்ப நான் பாடுற மூலியாடா இருக்கிறேன்.
6: மாமா, நீ அசி.
7: என்னடா திட்டியா?
6: இல்லடா, அசினா கெத்து மாசு மக்கா மிஷி.

102.4 இங்க எல்லாமே தோணி. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்திகள். ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். மழைநீர் சேமிப்பு இயக்கத்தில் பொதுமக்கள் முழுமையாக பங்கேற்க வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. அரசு ஊழியர்களின் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். 20% எத்தனால் கலந்த பெட்ரோல் உற்பத்தி 5 மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சத்தீஸ்கட்டில் இன்று காலமான பிரபல பாண்டவாணி பாடகரும் பத்ம விபூஷன் விருது பெற்றவருமான டாக்டர் தீஜான் பாயின் இறுதிச் சடங்குகள் முழு அரசு மரியாதையுடன் இன்று நடைபெற்றன. இலங்கை ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 10 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். மழைநீர் சேமிப்பு இயக்கத்தில் பொதுமக்கள் முழுமையாக பங்கேற்க வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. நாடு முழுவதும் நீர்வளம் குறைவாக உள்ள 256 மாவட்டங்களில் நீர் சேமிப்பு இயக்கம் கடந்த 2019 தொடங்கப்பட்டதாக நீர்வளத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 2021 மழைநீர் சேமிப்பு இயக்கத்தை பிரதமர் தொடங்கி வைத்ததாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சமுதாய பங்களிப்பை அதிகரிக்கும் நோக்கில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த இயக்கம் மாற்றியமைக்கப்பட்டதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடல் நலனை சீராக பராமரிக்க சைக்கிள் பயிற்சி உதவிடும் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். ஞாயிறுதோறும் சைக்கிள் பயணம் இயக்கத்தின் கீழ் இன்று புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். சைக்கிள் பயணத்தால் ஏற்படும் நன்மைகள் குறித்து அவர் விரிவாக எடுத்துரைத்தார். சுற்றுச்சூழல் பாதிப்பை தடுப்பதற்கும் இது உதவிடும் என்றும் திரு மன்சுக் மாண்டவியா கூறினார். அரசு ஊழியர்களின் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் தம்மை சந்தித்த பாரதிய மஸ்தூர் சங்க பிரதிநிதிகளுடன் அவர் கலந்துரையாடினார். அலுவலர்களின் பிரச்சினையை அரசின் கவனத்திற்கு கொண்டு வருவதில் இதுபோன்ற சங்கங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் தெரிவித்தார். இதுபோன்ற கலந்துரையாடல்கள் அரசு ஊழியர்களுக்கும் பணியாளர்களுக்கும் பயனளிக்கும் என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறினார். 20% எத்தனால் கலந்த பெட்ரோல் உற்பத்தி 5 மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. 2014 421 கோடி லிட்டராக இருந்த இந்த வகை பெட்ரோல் உற்பத்தி தற்போது 2000 கோடி லிட்டரை எட்டியுள்ளதாக பெட்ரோலியத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் எத்தனால் கலந்த பெட்ரோல் உற்பத்தி அதிகரிக்கப்பட்டு வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக கச்சா எண்ணெய் இறக்குமதி வெகுவாக குறைந்துள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் அந்நிய செலாவணி சேமிப்பு கிடைத்துள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. ஆந்திராவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளுக்கு அனைவரும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு ராமமோகன் நாயுடு கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று ஸ்ரீகாக்குளம் மாவட்டத்தின் நிம்மாடா கிராமத்தில் இப்பணிக்கான தமது படிவத்தினை தேர்தல் அதிகாரியிடம் சமர்ப்பித்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். எவ்வித குளறுபடியும் இன்றி வாக்காளர் பட்டியலை தயாரிப்பதற்கு சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் அவசியமாகிறது என்றும் அவர் கூறினார். தேர்தல் நடைமுறைகள் நேர்மையாக நடைபெறுவதை உறுதி செய்வதில் வாக்காளர் பட்டியல் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் திரு ராமமோகன் நாயுடு தெரிவித்தார். மத்திய பிரதேசத்தில் தனியார் நிறுவனத்தின் பாதுகாப்பு தளவாட உற்பத்தி பிரிவிற்கான கட்டுமானப் பணிகளை அம்மாநில முதலமைச்சர்

0: அமைச்சர் திரு மோகன் யாதவ் மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியாவுடன் இணைந்து இன்று தொடங்கி வைத்தார். இந்த உற்பத்தி பிரிவு ஷிவ்புரி மாவட்டத்தில் 2500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஏற்படுத்தப்பட உள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சுயசார்பு இந்தியா மற்றும் உற்பத்திக்கான இந்தியா இயக்கங்களுக்கு வலு சேர்க்கும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக மத்திய இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் ஜெனீவா புறப்பட்டுச் சென்றார். ஐநா சார்பில் நடைபெறவுள்ள இந்த உச்சி மாநாடு நாளை தொடங்குகிறது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் தொடர்பாக ஐநா சார்பில் நடைபெறும் முதல் உச்சி மாநாடு இது என்பது குறிப்பிடத்தக்கது. கர்நாடகாவில் மத்திய ஊரக வளர்ச்சித்துறையின் திட்டங்களின் செயலாக்கம் குறித்து மூத்த அதிகாரிகள் கொண்ட குழுவினர் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். இன்று தொடங்கிய இந்த ஆய்வுப் பணி வரும் 11ஆம் தேதி வரை நடைபெறும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் தொடர்பாகவும் இக்குழுவினர் ஆய்வு மேற்கொள்ள உள்ளதாக அவர் மேலும் கூறுகிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: சத்தீஸ்கட்டில் பிரபல பாண்டவாணி பாடகரும் பத்ம விபூஷன் விருது பெற்றவருமான டாக்டர் டீஜான் பாய் இன்று அதிகாலை ராய்ப்பூரில் காலமானார். அவருக்கு 70. உடல்நலக்குறைவு காரணமாக ராய்ப்பூர் எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். டாக்டர் டீஜான் பாயின் இறுதிச் சடங்குகள் அவரது சொந்த ஊரான கனியாரி கிராமத்தில் முழு அரசு மரியாதையுடன் இன்று மாலை நடைபெற்றது. அசாம் சட்டப்பேரவையில் அலுவல் மொழியாக ஹிந்தியும் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக பேரவைத் தலைவர் திரு ரஞ்சித்குமார் தாஸ் கூறியுள்ளார். இன்று குவஹாத்தியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவித்தார். தற்போது ஆங்கிலம் மற்றும் போடோ மொழிகள் அலுவல் மொழிகளாக பயன்பாட்டில் இருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார். நாளை தொடங்கவுள்ள பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது அலுவல் மொழியாக ஹிந்தியும் அறிமுகப்படுத்தப்படும் என்று திரு ரஞ்சித்குமார் தாஸ் கூறினார். தில்லியில் உள்ள அரசு பள்ளிகளின் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கென இயக்கம் ஒன்று தொடங்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் பள்ளி வளாகங்களை தூய்மையாக பராமரிப்பதோடு நவீன வசதிகள் இடம்பெறுவதை உறுதி செய்யும் நோக்கில் இந்த இயக்கம் செயல்படுத்தப்படுவதாக தெரிவித்துள்ளார். பள்ளி வளாகங்களில் மாற்றங்களை ஏற்படுத்துவதில் மக்கள் பங்களிப்பும் இன்றியமையாதது என்று திருமதி ரேகா குப்தா கூறியுள்ளார். அமர்நாத் யாத்ரீகர்களின் நலனுக்காக ஜம்மு ஸ்ரீநகர் இடையே சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுவதாக ரயில்வே அறிவித்துள்ளது. செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த ரயில்வேயின் ஸ்ரீநகர் கோட்ட மேலாளர் திரு கபில் சர்மா, கூட்ட நெரிசலை தவிர்ப்பதற்கு தேவையான கண்காணிப்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். உத்தரப்பிரதேச சட்டப்பேரவை தேர்தலில் பிஜேபி வெற்றி பெறும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு நிதின் நபின் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இன்று லக்னோவில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்களிடையே ஆலோசனை மேற்கொண்டு பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். கூட்டணி கட்சிகள் அனைத்தும் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வெற்றியை உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு நிதின் நபின் கேட்டுக்கொண்டார். பீகாரின் பங்கிப்பூர் சட்டப்பேரவை தொகுதிக்கு நடைபெறவுள்ள இடைத்தேர்தலில் ஜன் சுராஜ் கட்சியின் சார்பில் அதன் நிறுவனர் திரு பிரசாந்த் கிஷோர் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்தொகுதியில் வரும் 30ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது. இலங்கை ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 10 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. கலேயில் நடைபெற்ற இப்போட்டியின் 4வது மற்றும் இறுதி நாளான இன்று இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 543 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. சாய் சுதர்சன் அபாரமாக ஆடி 168 ரன் குவித்தார். கெஷேரா நுவந்தா 5 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். பின்னர் 2வது இன்னிங்ஸை ஆடிய இலங்கை ஏ அணி 209 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. அதிகபட்சமாக ஆஷன் பந்தாரா 87 ரன் எடுத்தார். குர்னூர் பிரார் அபாரமாக பந்து வீசி 6 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இதனைத் தொடர்ந்து 33 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு

இரண்டாவது இன்னிங்ஸை ஆடிய இந்தியா ஏ அணி விக்கெட் இழப்பின்றி 36 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இதன் மூலம் இரண்டு போட்டிகளை கொண்ட இந்த தொடரை 1-0 என்ற ஆட்டக்கணக்கில் இந்தியா கைப்பற்றியது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம், 3 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இஸ்தான்புல்லில் நடைபெற்ற சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்வஸ்திகா கோஷ் தனிஷா கொட்டேச்சா இணை பட்டம் வென்றது. மகளிர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 11-8, 11-8, 11-7 என்ற செட் கணக்கில் நெதர்லாந்தின் சவுஹான் மென், ஸ்லோவேனியாவின் அனா சோஃபான்ட் இணையை வென்றது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா ஜப்பானின் ஹிரோகோ குவாட்டா இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை கூடைப்பந்து தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா இன்று லெபனானை எதிர்கொள்கிறது. உலக பேட்மிண்டன் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது.

ஈரானை எதிர்கொள்கிறது. உலக பேட்மிண்டன் தினம் இன்று கொண்டாடப்பட்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மழைநீர் சேமிப்பு இயக்கத்தில் பொதுமக்கள் முழுமையாக பங்கேற்க வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. அரசு ஊழியர்களின் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். 20% எத்தனால் கலந்த பெட்ரோல் உற்பத்தி 5 மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சத்தீஸ்கட்டில் இன்று காலமான பிரபல பாண்டவாணி பாடகரும் பத்ம விபூஷன் விருது பெற்றவருமான டாக்டர் தேஜான் பாயின் இறுதிச் சடங்குகள் முழு அரசு மரியாதையுடன் இன்று நடைபெற்றன. இலங்கை ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 10 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

ரெயின்போ சேட் பாக்ஸில் அடுத்ததாக ஒலிக்கவிருக்கும் பாடல் ஆரோமலை திரைப்படத்திலிருந்து எப்படி வந்தாயோ என்ற பாடல். சின்மை மற்றும் ஆனந்த் அரவிந்தக்ஷன் குரல், விக்னேஷ் ராமகிருஷ்ணன் அவர்கள், சித்துக்குமார் அவர்களது இசையமைப்பில். கேட்டு மகிழ்ந்தவர்கள், இது நமது FM 101.4 எல்லாமே சமதுல.

சில நொடிகளில் ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 கால்பந்து போட்டிகளின் அன்றாட நிகழ்வுகளின் தொகுப்பு டெல்லி அஞ்சலி கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து ஐசிசி மகளிர் டி20 கிரிக்கெட் உலகக்கோப்பை 2026 நேரடி வர்ணனையும் கேட்கலாம்.

0: chat box.
1: ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 கால்பந்து போட்டிகளின் அன்றாட நிகழ்வுகளின் தொகுப்பை டெல்லி அஞ்சலிலிருந்து கேட்டோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்மோட பேச என்ன பாடல் கேட்க நமக்காக காவலர்ஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யார் இங்க இருந்து பேசுறாங்கன்னு சொல்லி பாத்துருவோம். ஹலோ வணக்கம், யார் இங்க இருந்து?
2: இரவு வணக்கம்.
1: இரவு வணக்கம் சார், உங்க பேர் எங்க இருந்து பேசுறீங்க?
2: கிருஷ்ணகிரி மாவட்டம் பருவிலிருந்து.
1: ஓகே சார், சொல்லுங்க உங்களுக்கு என்ன பாடல்?
2: படம் பேரு மாமே.
1: ஓகே, கவலர் கேட்டது போல எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி அவர்கள் குரல்ல வாலி வரிகள்ல இளையராஜா இசையமைப்புல மாமியார் வீடு என்ற திரைப்படத்திலிருந்து நல்ல சம்சாரம் வாய்ப்பதற்கு என்ற பாடல் வந்துட்டே இருக்கு. ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சி மொபைல் செயலியில் தொடர்ந்து கேட்கலாம். தொடர்ந்து கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நமது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே சம்மதுள்ள

0: 8:38 ஆயிட்டுருக்கு ரெயின்போ சாட் பாக்ஸில். நம்ம அடுத்த நேயர் யார், இங்கேருந்து என்ன பாடல் கேட்குறாங்கன்னு சொல்லி பார்த்துருவோம். ஹலோ, வணக்கம். யார் இங்கேருந்து?
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், சொல்லுங்கள், உங்கள் பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: செங்குன்றம் அடுத்து கோணிமேட்டில் குமார் பேசுகிறேன் மேடம். ஆட்சி அறிவிப்பாளருக்கு அவர்களுக்கு நன்றி, வணக்கம் மேடம்.
0: ஓகே சார், நன்றிகள் அண்ட் வணக்கங்களும். சொல்லுங்கள், என்ன பாடல் உங்களுக்கு ஒளிபரப்பலாம்?
1: பாட்டு பார்த்தீங்கன்னா எங்கூர் ராசாச்சி, அது வந்து பாத்தீங்கன்னா பொன்மானை தேடி நானும் கூட வந்தேன், அந்த பாடல் போடுங்க மேடம்.
0: ஓகே சார், உங்களுக்காக நிச்சயமா ப்ளே பண்றோம். ரொம்ப நன்றி சார், வாழ்த்துக்கள்.
1: நன்றி, நன்றி, வாய்ப்பு, நன்றி மேடம்.
0: ஓகே, ஸோ எஸ், மலேசியா வாசுதேவன் மற்றும் எஸ்பி சைலஜா குரலில் முத்துலிங்கம் வரிகளில் கங்கை அமரன் இசையமைப்புல எங்க ஒரு ராசாத்தி என்ற திரைப்படத்திலிருந்து பொன்மானை தேடி என்ற பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. கேட்டு மழந்திருங்கள். இது நமது FM 101.4. இங்க எல்லாமே சமதூரம்.

0: Chatbox. நேரம் 7:44 நிமிடம் ஆயிட்டிருக்கு. ஸோ எஸ் ரெயின்போ சேட் பாக்ஸில் அடுத்ததாக காலர் இங்கிருந்து பேசுகிறாங்கன்னு சொல்லி பார்த்துருவோம். ஹலோ, வணக்கம். யார் இங்கிருந்து?
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், உங்கள் பேர் இங்கிருந்து பேசுகிறீங்க?
1: சத்யநாராயணன், கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன் மேடம்.
0: ஓகே சார், என்ன பாடல் உங்களுக்கு விருப்பம்?
1: பாடம் வந்து அப்போ ஆனந்தம்.
0: ஓகே,
1: பாடல் வந்து ஆசை ஆசை இருக்கிறது.
0: ஓகே, ஆசை ஆசையாக இருக்கு. எங்களுக்கும் ஆசை ஆசையாக இருக்குது அந்த பாடலை கேட்கணும்னு சொல்லி.
1: நன்றி மேடம், தேங்க்யூ.
0: நன்றி சார், வாழ்த்துக்கள். ஓகே, ஸோ எஸ், நம்ம அந்த ஆனந்தம் திரைப்படத்திலிருந்து ஆசை ஆசையா என்ற பாடலை கே.ஜே.

0: box. நேரம் 7:51 நிமிடம் ஆயிட்டிருக்கு. எஸ் ரெயின்போ சாட் பாக்ஸ்ல அடுத்த நேயர் எங்க இருந்து பேசுறாங்கன்னு சொல்லி பாத்துருவோம். ஹலோ வணக்கம், யார் இங்க இருந்து?
1: வணக்கம், வாழ்த்துக்களோடு பழனி வட்டம் கொழுமங்கொண்டான் ராமகிருஷ்ணன்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க உங்களுக்கு என்ன பாடல் ஒளிபரப்பலாம்?
1: காற்று வெளியிடை படத்திலிருந்து சாரட்டு வண்டியிலே என்ற அருமையான பாடல் அனைத்து நேயர்களுக்காகவும்.
0: ஓகே சார், நன்றி, வாழ்த்துக்கள்.
1: வாய்ப்புக்கு நன்றி.
0: நன்றி. ஓகே, சரட்டு வண்டியில் என்ற பாடலை காற்று வெளியிட என்ற திரைப்படத்திலிருந்து ஏஆர் ரெஹனா திப்பு மற்றும் நிகிதா காந்தி குரலில் வைரமுத்து வரிகளில் ஏஆர் ரஹ்மான் அவர்களது இசையமைப்பில் கேட்டு மழுந்திருங்கள். இது நமது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே சமதுல.

6:56. எஸ், ரெயின்போ சேட் பாக்ஸுடைய நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிகழ்ச்சியினுடைய நிறைவு படலாக என் மனசுக்கு பிடிச்ச பாட்டை வந்து நான் எல்லாருக்கும் டெடிகேட் பண்ணுன்ட்டு விரும்புகிறேன். ஸோ எஸ், சிவா மனசில் சக்தி திரைப்படத்திலிருந்து ஒரு பார்வையில் என்ற பாடல், ரஞ்சித் குரலில் நான் முத்துக்குமார் வரிகளில் யுவன் சங்கர் ராஜ சாம்பிள் வந்துட்டே இருக்கு. கேட்டு மகிழ்ந்துருங்கள். இது நமது எஃப்எம் ரெயின்போ 101.4. இதோட நானுமே உங்களிடத்திலிருந்து இந்த நிகழ்ச்சியிலிருந்து சைன் ஆஃப் வாங்கிட்டு அடுத்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களுடன் இணைகிறேன். தொடர்ந்து கேட்டு மகிழ்ந்துருங்கள். இது நமது எஃப்எம் ரெயின்போ 101.4.

0: ஐயோ, ஹே கயல், லாங் டைம் நோசி. எங்கடி போன?
1: நான் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். இப்போ அது முக்கியம் இல்ல. குப்பை தொட்டி பக்கத்துல பிளாஸ்டிக் பாட்டில், டேபிள் மேல சாக்லேட் பேப்பர், டிஷ்யூ பேப்பர், சிஸ்டம் மேலேயே போதாததுக்கு.
0: ஹே, இரு இரு, லெக்சர் கொடுக்காத, எடுத்துறேன் எடுத்துறேன்.
1: லெக்சர் இல்லடி, நாம சுத்தமா இருக்கிற மாதிரி நம்மள சுத்தி இருக்கிற இடத்தையும் சுத்தமா வச்சுக்கலாம்ல. உடலும் மனமும் சுற்றுச்சூழலும் தூய்மையா இருந்தாதான் நம்ம செய்யற தொழிலும் நல்லா இருக்கும். செய்யும் தொழிலே தெய்வம் இல்லையா?
0: கரெக்ட் தான். நானும் என்ன சரி பண்ணிக்கிறேன்.
1: வீடு, வேலை செய்யும் இடம்,

0: மற்றும் பொது இடங்கள்ல குப்பை போடாதீங்க. யாராச்சும் குப்பை போட்டாலும் போட விடாதீங்க. உங்க மேல இருக்கிற அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
1: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி அறிக்கை.
2: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் மாநிலங்களுக்கான முதல் தவணைத் தொகையை மத்திய அரசு இன்று விடுவித்துள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் காணொலி வாயிலாக 25,863 கோடி ரூபாயை மாநிலங்களுக்கு விடுவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த திட்டத்தின் கீழ் பணியாளர்களுக்கு 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்க இந்த தொகை உதவிடும் என்று கூறினார். மாநில அரசும் இந்த திட்டத்திற்கான தங்களது பங்களிப்பை குறித்த காலத்திற்குள் விடுவிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். நாடு முழுவதும் கடந்த 1ஆம் தேதி முதல் இந்த திட்டம் செயல்பாட்டுக்கு வந்துள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். ஆந்திரா, கேரளம் மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்கள் முதல் நாளிலேயே ஏராளமான வேலை வாய்ப்புகளை இந்த திட்டத்தின் கீழ் வழங்கியது பாராட்டுதலுக்கு உரியது என்றும் அமைச்சர் தெரிவித்தார். இந்த திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் ஊதியம் 10% அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இதன் மூலம் பணியாளர்களுக்கான ஊதியம் குறைந்தது நாளொன்றுக்கு 300 ரூபாய் கிடைப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்தார். 20% எத்தனால் கலந்த பெட்ரோல் உற்பத்தி 5 மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. 2014ஆம் ஆண்டு 421 கோடி லிட்டராக இருந்த இந்த வகை பெட்ரோல் உற்பத்தி தற்போது 2000 கோடி லிட்டரை எட்டியுள்ளதாக பெட்ரோலியத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் எத்தனால் கலந்த பெட்ரோல் உற்பத்தி அதிகரிக்கப்பட்டு வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக கச்சா எண்ணெய் இறக்குமதி வெகுவாக குறைந்துள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் அந்நிய செலாவணி சேமிப்பு கிடைத்துள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. மழைநீர் சேமிப்பு இயக்கத்தில் பொதுமக்கள் முழுமையாக பங்கேற்க வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. நாடு முழுவதும் நீர்வளம் குறைவாக உள்ள 256 மாவட்டங்களில் நீர் சேமிப்பு இயக்கம் 2019ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டதாக நீர்வளத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 2021ஆம் ஆண்டு மழைநீர் சேமிப்பு இயக்கத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடங்கி வைத்ததாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சமுதாய பங்களிப்பை அதிகரிக்கும் நோக்கில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த இயக்கம் மாற்றியமைக்கப்பட்டதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் வளர்ச்சிக்காக மத்திய அரசுடன் தாவேக அரசு இணக்கமாக பணியாற்றும் என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். ஈரோடு மாவட்டம் நல்லகவுண்டன்பாளையத்தில் நியாய விலைக் கடையை திறந்து வைத்து அவர் பேசினார். உரங்களை பதுக்குவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் எச்சரித்தார். சிறுபான்மையினர் நலன்களை பாதுகாப்பதில் திமுக உறுதியுடன் உள்ளதாக அக்கட்சியின் இளைஞரணி செயலாளர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். சென்னையை அடுத்த திருவேற்காட்டில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இஸ்லாமியர்களுக்கும் திமுகவுக்கும் உள்ள உறவினை எந்த சக்தியாலும் பிரிக்க முடியாது என்று தெரிவித்தார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாகியுள்ளதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் சமீபத்தில் நடைபெற்ற குற்றச்சம்பவங்களை பட்டியலிட்டுள்ளது. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை சம்பவங்களை தடுக்க தாவிக அரசு தவறிவிட்டதாகவும் அஇஅதிமுக அந்த அறிக்கையில் குறை கூறியுள்ளது. எல்னினோ தாக்கத்தை எதிர்கொள்வதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் மத்திய அரசு இதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை தீவிரமாக மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் தாவேக அரசும் பேரிடர் மேலாண்மை பணிகளை உடனடியாக தொடங்க வேண்டும் என்றும் பிஜேபி அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்துள்ளது. இது அடுத்த 24 மணி நேரத்தில் ஒடிசா சத்தீஸ்கர் கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கோவை, நீலகிரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கலேயில் இன்று நடைபெற்ற இலங்கை ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 10 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இதன் மூலம் 2 போட்டிகளை கொண்ட இந்த தொடரை 1-0 என்ற ஆட்டக்கணக்கில் இந்தியா கைப்பற்றியது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம், 3 வெள்ளி மற்றும் 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இஸ்தான்புலில் நடைபெற்ற சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்வஸ்திகா கோஷ் தனிஷா கோட்டேச்சா இணை பட்டம் வென்றது. மகளிர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 11-8, 11-8, 11-7 என்ற செட் கணக்கில் நெதர்லாந்தின் சௌஹான்

மென் ஸ்லோவேனியாவினான டோஃபான் டீனையை வென்றது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா ஜப்பானின் ஹிரோகோ குவாட்டா இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை கூடைப்பந்து தகுதிச்சுற்று ஆட்டத்தில் இந்தியா இன்று லெபனானை எதிர்கொள்கிறது. உலக பேட்மிண்டன் தினம் இன்று கொண்டாடப்பட்டது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ ராகங்கள்.

நேரம் 9:16. எஃப்எம் ரெயின்போ 101.4 நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது உங்கள் அன்பு தோழி பவானி. நிகழ்ச்சியின் முதல் பாடலாக ஒலிக்கவிருப்பது மரியான் திரைப்படத்திலிருந்து இன்னும் கொஞ்ச நேரம் என்ற பாடல். விஜய் பிரகாஷ் மற்றும் ஸ்வேதா மோகன் குரலில், கபிலன் வரிகளில், ஏ ஆர் ரஹ்மானை சாம்பிள் வந்து கொண்டே இருக்கு. கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நமது எஃப்எம் ரெயின்போ 101.4.

மூலகம் திரைப்படத்திலிருந்து கனிமொழியே என்னை கொன்று போகிறாய் என்ற பாடலை கார்த்திக் மற்றும் மேகா குரலில் வைரமுத்து வரிகளில் ஆரிஸ் ஜெயராஜுடைய இசையமைப்பில் கேட்டு வர நேரம் 9:28. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கவிருக்கும் பாடல் என்றென்றும் புன்னகை என்ற திரைப்படத்திலிருந்து இனி சாய்த்தாலி என்ற பாடல் ஹரிஹரன் மற்றும் ஸ்ரேயா கோஷல் குரலில் தாமரை வரிகளில் ஆரிஸ் ஜெயராஜ் இசையமைப்பு கேட்டு மகிழ்ந்துருங்கள். இது நமது FM Rainbow 101.4.

அழகுராஜா திரைப்படத்திலிருந்து உன்னை பார்த்த நேரம் என்ற பாடலை விஜய் யேசுதாஸ் மற்றும் ஸ்ரீ வர்தினி குரலில் நான் முத்துக்குமார் வருகளில் எஸ் எஸ் தாமன் இசையமைப்பில் கேட்டு வர நேரம் 9:38. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒழிக்கவிருக்கும் பாடல் டேவிட் திரைப்படத்திலிருந்து கனவே கனவே என்ற பாடல். அனிருத் ரவிச்சந்தர் குரல், மோகன்ராஜன் வரிகளில் அனிருத் ரவிச்சந்தர் இசையமைப்பு. கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நமது எஃப்எம் ரெயின்போ 101.4.

அம்பிகாபதி திரைப்படத்திலிருந்து பார்க்காதே என்ற பாடலை ஏ ஆர் ரஹ்மான் குரலில் வைரமுத்துவர்களில் ஏ ஆர் ரஹ்மான் அவர்களது இசையமைப்பில் கேட்டு வர நேரம் 9:48. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரவிருக்கும் பாடல் எதிர்நீச்சல் திரைப்படத்திலிருந்து வெளிச்சப்பூவே. மோகித் சௌஹான் மற்றும் ஸ்ரேயா கோஷல் குரலில் வாலி வரிகளில் அனிருத் ரவிச்சந்திர சமைப்பு. கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நமது எஃப்எம் ரெயின்போ 101.4.

0: ஐயோ, ஹே கயல், லாங் டைம் நோசி, எங்கடி போன?
1: நான் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். இப்போ அது முக்கியம் இல்ல. குப்பை தொட்டி பக்கத்துல பிளாஸ்டிக் பாட்டில், டேபிள் மேல சாக்லேட் பேப்பர், டிஷ்யூ பேப்பர், சிஸ்டம் மேலேயே போதாததுக்கு.
0: ஹே, இரு இரு, லெக்சர் கொடுக்காத, எடுத்துறேன் எடுத்துறேன்.
1: லெக்சர் இல்லடி, நாம சுத்தமா இருக்கிற மாதிரி நம்மள சுத்தி இருக்கிற இடத்தையும் சுத்தமா வச்சுக்கலாம்ல. உடலும் மனமும் சுற்றுச்சூழலும் தூய்மையா இருந்தாதான் நம்ம செய்யற தொழிலும் நல்லா இருக்கும். செய்யும் தொழிலே தெய்வம் இல்லையா?
0: கரெக்ட் தான், நானும் என்ன சரி பண்ணிக்கிறேன்.
1: வீடு, வேலை செய்யும் இடம் மற்றும் பொது இடங்கள்ல குப்பை போடாதீங்க. யாராச்சும் குப்பை போட்டாலும் போட விடாதீங்க. உங்க மேல இருக்கிற அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

ரெயின்போ ராகங்கள். நேரம் 9:55, ரெயின்போ ராகங்களுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. எஸ், இந்த நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக உங்களுக்காக வரவிருப்பது இவன் வேற மாதிரி என்ற திரைப்படத்திலிருந்து என்ன மறந்தேன் என்ற பாடல். மதுஸ்ரீ குரலில், நா முத்துக்குமார் வருகளில், சி சத்யா அவர்களது இசையமைப்பில். கேட்டு மகிழ்ந்திருங்கள். இத்துடன் நானுமே இந்த நிகழ்ச்சியிலிருந்து உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொண்டு ரெயின்போ ரிவைண்டில் மீண்டும் சந்திக்கிறேன். தொடர்ந்து கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நமது FM ரெயின்போ 101.4.

റെയിൻബോ റിവൈൻ. நேரம் 10:01. எஃப்எம் ரெயின்போ 101.4 நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது உங்கள் அன்பு தோழி பவானி. நேயர்கள் இணைந்திருப்பது ரெயின்போ ரீவைண்ட் அற்றை திங்கள் அந்நிலவில். நிகழ்ச்சியில் முதலாவதாக ஒலிக்கவிருக்கும் பாடல் இரு வல்லவர்கள் என்ற திரைப்படத்திலிருந்து நான் மலரோடு தனியாக என்ற பாடல். டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷீலா குரலில், கண்ணதாசன் வரிகளில், வீரா இசையமைப்பில். கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நமது எஃப்எம் ரெயின்போ 101.4.

10:06 ரெயின்போ ரீவைண்ட் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரவிருக்கும் பாடல் செல்வமகள் திரைப்படத்திலிருந்து குயிலாக நான் இருந்தேன் என்ற பாடல். பி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷீலா குரலில், வாலி வரிகள் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பு. கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நமது எஃப்எம் ரெயின்போ 101.4.

10:10 நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரவிருக்கும் பாடல் பாமா விஜயம் திரைப்படத்திலிருந்து ஆனிமுத்து வாங்கி வந்தேன் என்று பாடல். பி சுஷீலா, எல்லாரேஸ்வரி, சூலமங்கலம் ராஜலட்சுமி அவர்கள் குரலில், கண்ணதாசன் வரிகளில், எம்எஸ் விஸ்வநாதன் அவர்களது இசையமைப்பில் கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நமது எஃப்எம் ரெயின்போ 101.4.

0: என்ன
1: சொல்ற குயில
2: மரங்களை பாதுகாக்கணும்னு பறவைகள் வந்து நம்ம கிட்ட சொல்லணுமா என்ன?
3: மரங்களை வளர்ப்போம், இயற்கையை காப்போம்
2: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ FM 101.4.

10:22 ரெயின்போ ரீவை நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரவிருக்கும் பாடல் காவல்காரன் திரைப்படத்திலிருந்து மெல்லப்போ மெல்லப்போ மெல்லிடையாலே என்ற பாடல். டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷீலா குரலில், வாலி வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பு. கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நமது எஃப்எம் ரெயின்போ 101.4.

இருக்கும் வரை என்ற திரைப்படத்திலிருந்து முத்துக்களோ கண்கள் என்ற பாடலை டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷீலா குரலில் கண்ணதாசன் வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில் கேட்டு வர நேரம் 10:29. நேயர்கள் இணைந்திருப்பது

റെയിൻബോ റിവൈൻ. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரவிருக்கும் பாடல் ஊட்டி வரை உறவு என்ற திரைப்படத்திலிருந்து பூ மாலையில் ஓர் மல்லிகை என்ற பாடல். டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷிலா குரலில், கண்ணதாசன் வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில். கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நமது எஃப்எம் ரெயின்போ 101.4.

10:33 நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரவிருக்கும் பாடல் பட்டணத்தில் பூதம் என்ற திரைப்படத்திலிருந்து அந்த சிவகாமி மகனிடம் என்ற பாடல். டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷீலா குரலில், கண்ணதாசன் வரிகளில், ஆர் கோவர்தன் இசையமைப்பு. கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நமது எஃப்எம் ரெயின்போ 101.4.

தங்கை திரைப்படத்திலிருந்து தண்ணீரிலே தாமரைப்பூ என்ற பாடலை டி எம் சௌந்தரராஜன் குரலில் கண்ணதாசன் வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில் கேட்டு வர நேரம் 10:45. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரவிருக்கும் பாடல் விவசாயி என்ற திரைப்படத்திலிருந்து காதல் எந்தன் மீதில் என்ற பாடல். கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நமது எஃப்எம் ரெயின்போ 101.4.

தெய்வம் என்ற திரைப்படத்திலிருந்து நான் அனுப்புவது கடிதம் அல்ல என்ற பாடலை டி எம் சவுந்தரராஜன் குரலில் வாலி வரிகளில் கே வி மகாதேவன் இசையமைப்பில் கேட்டு வர நேரம் 10:52. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரவிருக்கும் பாடல் அன்பேவா என்ற திரைப்படத்திலிருந்து லவ் பேர்ட்ஸ் என்ற பாடல் தான். வி சுஷிலா குரலில் வாலி வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில் கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நமது எஃப்எம் ரெயின்போ 101.4.

சோர்ந்த கண்களுக்கு ஓய்வு அளித்து மனதின் வழிகளை மறந்து நன்றாக உறங்குங்கள். விடியும் நாளை இனிதே அமையும் என்று வாழ்த்தி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி பவானி. நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக கொடிமலர் என்ற திரைப்படத்திலிருந்து மௌனமே பார்வையால் ஒரு என்ற பாடல், பி வி ஸ்ரீனிவாஸ் குரலில், கண்ணதாசன் வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில். கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நமது எஃப்எம் ரெயின்போ 101.4.

நேரம் 11 மணி. அன்பு நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையில், பாரதி தமிழப்பம் 100.3, சென்னை ரெயின்போ பண்பலை 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோவில் குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103.3 இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே,

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இசை இன்பத்தை தர வேண்டும், நேயர்களின் மனதை கொள்ளை கொள்ள வேண்டும். அந்த வகையில் நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: மனசு மயங்கும்.
3: மனசு மயங்கும்.
1: இனிமையான இந்த இரவு வேளையில் மனசு மயங்கும் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களோடு பயணிப்பது இசையோடு ஆர்ஜே பீட்டர். அன்பு நேயர்களே, இந்த இனிமையான நேரத்தில்

இசையை ரசித்து கொண்டே விவித் பாரதி தமிழகம் 102.3 என்ற முகநூல் பக்கமாக வாங்க. நாங்கள் பதிவிட்டிருக்கும் அந்த பதிவு கீழாக உங்களுடைய மேலான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். அவைகளை வாசிக்க இல்லை சுவாசிக்க நாங்கள் காத்திருக்கின்றோம். மனசு மயங்கும் நிகழ்ச்சியின் முதல் பாடல் எஸ் ஜானகியின் குரலில் ஒலிக்கின்றது. கங்கையம்மன் இயற்றி எம் எஸ் விஸ்வநாதன் இளையராஜா இசையமைப்பில் மெல்ல திறந்தது கதவு படத்திலிருந்து. இதோ ஊருசனம் தூங்கினாலும் விவித் பாரதி நேயர்கள் தூங்காமல் இசை ரசித்து கொண்டிருப்பார்கள் அல்லவா?

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் பி ஜெயச்சந்திரன் குரலில் ஒலிக்கின்றது. எஸ் ஏ ராஜ்குமார் ஏற்றி எஸ் ஏ ராஜ்குமார் இசையமைப்பில் ஒலிக்கவிருக்கின்றது. சின்ன பூவே மெல்ல பேசு. ஆம் நேயர்களே, இன்றைய நாள் முழுவதும் நாம் பேசின பேச்சு பிரயோஜனமாயிருந்ததா? இதோ இந்த பூவின் பேச்சு நிச்சயமாய் உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். ஏனென்றால் நானும் உங்களிடம் பேசிக்கொண்டே தான் இருக்கின்றேன்.

இனிய இசையை தந்து கொண்டிருக்கின்றது விவித் பாரதி தமிழகம் 101.3 மனங்களில் என்றென்றும் கொண்டாட்டமாய் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள் அன்பு நேயர்களே.

அடுத்து வரும் பாடல் நெஞ்சமெல்லாம் நீயே படத்திற்காக வாணிஜெயராம் பாடியுள்ள பாடல். வைரமுத்து ஏற்றி சங்கர் கணேஷ் இசையமைப்பில் ஒலிக்கவிருக்கின்றது. பொதுவாக நம்மிடம் பேசுபவர் எதுவும் சொல்லாமல் போய்விட்டால் நமக்குள்ளாய் ஒரு பேச்சு தோன்றும். அது எப்படி?

பொதுவாகவே பெண்கள் அணிந்திருக்கும் வளையல், அந்த சத்தம், அதாவது இசையின் ஓசை இப்படியாகவும் இருக்கும், ஆரவாரமாகவும் இருக்கும், அப்படியே இசை தென்றலாகவும் இருக்கும். அப்படித்தான் பேக் டு பேக் சாங்ஸ் உங்களுக்காக. சேலம் விஷ்ணு படத்திலிருந்து எஸ்பி பாசுனும் எஸ் ஜானகியின் குரல்களில் ஒலிக்கின்றது. சங்கீதராஜன் இசையமைத்து வாலி ஏற்றிய பாடல் அது. தொடர்ந்து சத்யா படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது. எஸ்பி பாலசுப்ரமணியம் லதா மங்கேஷ்கர் பாடியுள்ள பாடல் வாலியை ஏற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் இதோ ஒரு வளையல் சத்தம் எப்படி உங்கள் துள்ளல் இசையாய், அடுத்து வரும் பாடல் மென்மையின் தென்றலாய், இதோ பேக் டு பேக் சாங்ஸ் வளையல் சத்தம்.

எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல் வைரமுத்து இயற்றி சௌந்தர்யன் இசையமைப்பில் சிந்து நதிப்பு படத்திலிருந்து இந்த சின்ன பிள்ளையின் பாட்டு எப்படியாக உங்களுக்கு தாலாட்ட வைக்கிறது கேட்கலாமா?

நேரம் 11:33. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மனசு மயங்க வழங்கி கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். உடனிருந்து வழங்கிக் கொண்டிருப்பது திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோவில் குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103.3 இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே, நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் ஹரிஷ் ராகவேந்தர் பாடியுள்ள பாடல். வைரமுத்து இயற்றிய மணி சர்மா இசையமைப்பில் யூத் படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது. கோபம் என்பது உன்னிடம் மட்டுமா அல்லது யாரிடம் என்று நான் கேட்கும்போது அந்த கோபமே பேசுவதற்கு எப்படி உன்னிடம் தடுக்கும்? இப்படியாக இந்த பாடல் சொல்லும்போது உங்களிடம் இருக்கும் கோபம் சற்று கொஞ்சம் சிந்தித்து பாருங்களேன்.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் ஸ்ரேயா கோஷல் பாடியுள்ளது. நாமத்துக்குமார் இயற்றி யுவன் சங்கர் ராஜா இசையமைப்பில் 7G ரெயின்போ காலனி படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது. இதோ நேயர்களே, நினைத்து நினைத்து பார்க்கின்றோம் உங்கள் இசையின் ரசனையை எப்படியாக

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் எஸ் ஜானகி, எஸ் பி சைலஜா பாடியுள்ள பாடல். பாடல் இசை இளையராஜா. ஆனந்தகுமி படத்திலிருந்து இந்த பாடல் ஒலிக்கின்றது. காரணங்கள் பல இருக்கும், அந்த காரணங்களை சொல்ல ஒரு காரணமும் இருக்காது. எப்படி இப்படியாக?

இசையை ரசித்து கொண்டே மூன்று வழியாக ஒவ்வொரு நேயர்களும் தங்களுடைய மேலான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் பதிவு செய்திருக்கிறார்கள். பதிவு செய்த ஒவ்வொரு அன்பு நேயர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் என்று சொல்லும்போது, அன்பு ராணி அவர்கள் வெல்கம் பீட்டர் என முதல் பதிவை பதிவிட்டு, ஏமலா அன்பு சகோதரி ஏஆர் என்று சொல்லி தன்னுடைய புகைப்படத்தை பரிசாகி கொடுத்திருக்கின்றார், நன்றி. அடையாளம் பெற்ற ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி அவர்கள் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சென சொல்லியிருக்கிறார்கள். தியாகராய நகர் ரங்கராஜன் அவர்களும் தித்திக்கு மினியிரு வணக்கம் வாழ்த்துக்கள். முதல் பாடல் ஊருசனம் தூள் கிளப்பும் வகையில் அமைந்தது, தொடர்ந்து வந்த பாடல்கள் அனைத்தும் அருமை என சொல்லியிருக்கின்றார். அடுத்து மீண்டும் அடையாளம் பெற்ற ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி அவர்கள் ஆரம்ப பாடல ஊருசனம் தூங்கிருச்சி பாடலை கேட்டு ரசித்து மகிழ்ந்தோம். சாந்தி ரமேஷ் என்ற அன்பினேயர் இரவு வணக்கம் என சொல்லியிருக்கின்றார். பர்வதவர்த்தினி என்ற அன்பினேயர் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். மெல்ல தெரிந்த கதவு படத்தில் ஒழித்த பாடல் ஊருசனம் தூங்கிடுச்சு பாடல், சின்னப்பூ மெல்ல பேசு பாடல் மிகவும் அருமை என பதிவிட்டிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து முசிறி ஆறுமுகம் என்ற அன்பினேயர் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என பதிவிட்டிருக்கின்றார். அம்பத்தூர் முத்துலட்சுமி என்ற அன்பினேயர் ஒவ்வொரு பாடல்களின் முதல் வரியை பதிவு செய்து ஒளிபரப்பு செய்த பீட்டர் சார் அவர்களுக்கு கோடான கோடி நன்றிகள் என பதிவிட்டு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லியும் நேயர்களுக்கு வாழ்த்துக்கள் என சொல்லியிருக்கின்றார். வழக்கம்போல மாதவரம் வீரராகவன் என்றார் நேயரும், நேசிக்க ஒரு மனம் வேண்டும், சுவாசிக்க அதை தினம் வேண்டும், மனசு ரசித்து மயங்க வேண்டும், மயங்கும் இரவு பூபால ராகம் வேண்டும், மையல் கொண்டு தாளம் போட வேண்டும், பண்பலையில் மின்னும் கீதங்கள் பாட்டலையாக ஜொலிக்கும் நாதங்கள் பரவசமூட்டிடும் ஸ்வரங்களாக யாரது நெஞ்சில் குடிபுகுந்து போவது பேரது சொல்வது அமுத கீதம் இது ஊரார் மகிழ்வது மனசு மயும் நிகழ்ச்சியை மட்டும் என சொல்லி தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தியிருக்கின்றார், நன்றி. அவர்களைத் தொடர்ந்து புருஷவாக்கம் சவுந்தரராஜன் அவர்களும் நிகழ்ச்சியின் பாடல்கள் இந்த இரவு வேளையில் கேட்பதற்கு இனிமையாக இருந்தது மகிழ்ச்சி என சொல்லியிருக்கின்றார். கார்த்திகேயன் சிவசுப்பிரமணியன் அன்பினேயரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என சொல்லியிருக்கின்றார். காட்டுப்பாக்கம் அந்தோணிராஜன் அன்பினேயரும் இசையால் நேயர்களுடன் இணைந்து மனசமயம் நிகழ்ச்சியில் ஒழித்து கொண்டிருக்கும் மென்மையான பாடல்கள் அருமை என பதிவிட்டிருக்கின்றார். சின்ன காஞ்சிபுரம் சீனிவாச வர்தன் அவர்கள் நிலவின் அழகை நிழலாடும் அழகில் நிம்மதியின் உறவில் மெல்ல மெல்ல குயிலின் கீதங்களாய் வானலையில் மிதந்து உறங்க அழைக்கும் உறவு மனசு மயங்கும் நிகழ்வு விண்மீன்களை எண்ணியபடி இரவின் தாளாட்டி செவியில் தேனூட்டி ரசிக்க வைக்கும் அழகு என பதிவிட்டிருக்கின்றார். திருமழிசை அஸ்வினி ராகராஜ் அவர்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம், வணக்க வாழ்த்துக்கள் என பதிவிட்டிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து முள்ளக்காடிலிருந்து பாபி என்ற அன்பினியும் கங்க்ராச்சுலேஷன்ஸ் வெரி குட் நைட் என பதிவிட்டிருக்கின்றார். அதேபோல் லத்தீஃபா அப்துல் ரஹ்மான் அவர்கள் மணலி புதுநகரிலிருந்து இரவு வணக்கம் பீட்டர் பாடல்கள் அனைத்தும் டக்கர் காரணம் சொல்லி என்று சொல்லி ஒவ்வொரு பதிவை பதிவிட்டிருக்கின்றார், நன்றி. அவர்களைத் தொடர்ந்து திருமழிசை அஸ்வினி நாகராஜ் அவர்களும் ஒரு கிளி உருகுது உரிமையில் பழகுது எங்களுக்கு மிகவும் பிடித்த பாடல் வழங்கிய வித் பாரதிக்கும் ஆர்ஜே சார் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் என சொல்லும்போது நேரம் இப்பொழுது 11:52:30. சரி, நீங்கள் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் என்னவென்று கேட்க ஆவலோடு இருப்பீர்கள் அல்லவா? பாடலை கேட்கலாம்.

0: ஊனல் வழியாக இன்னுமாய் ஒரு நேயர், அவர்கள் கவுந்தப்பாடி சென்னியப்பன் என்ற அன்பு நேயர். மனசு மயங்கும் பாடல்கள் சூப்பர் சார், இரவு முழுவதும் உங்களுடன் நான் என சொல்லியிருக்கின்றார். ஆம் நேயர்களே, இந்த இரவு முழுவதும் என்னுடன் பயணிப்பது நீங்கள் மட்டுமே. எப்படி என்றால், நள்ளிரவு 12 மணி முதல் அதிகாலை வரை இடைவிடாத பாடல்கள் உங்களுக்காக அணிவகுத்து நிற்கின்றன. காற்றின் மொழியாக 12 மணியிலிருந்து 1 மணி வரையிலும், 1 மணியிலிருந்து 2 மணி வரை நீங்காத ரீங்காரமாகவும், 2 மணியிலிருந்து 3 மணி வரை தூங்காத வெழிகளாகவும், 3 மணியிலிருந்து 4 மணி வரை இன்னிசை இரவாகவும் இடைவிடாத பாடல்கள் உங்களுக்காக அணிவகுத்து நிற்கின்றன. நேர்களை கேட்க நீங்கள் ஆயத்தமா? சரி நேயர்களே, நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு பயணித்தது இசையோடு ஆர்ஜே பீட்டர். மனசு மயங்கும் நிகழ்ச்சியின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம் பிரிதொரு நிகழ்ச்சியில். நேயர்கள் இதுவரை இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.
0: நேரம் 12:20. ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலைய வித் பாரதி, தமிழகம் 102.3, சென்னை ரெயின்போ பண்பலை 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோவில் குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103.3 இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே,

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: விடிந்த பின்னும் உறங்காமல், விழிகள் மூடாமல், செவிகள் திறந்து இசையை ரசித்து கொண்டிருக்கும் அன்பு நேயர்களை இப்போது கேட்கலாம் காற்றின் மொழி.
2: காற்றின் மொழி.

பிடிக்கும் நாணத்தில் மேனியை மறைக்கும் நாணத்தில் மேனியை மறைக்கும் அந்த நாட்களை ஒரு முறை நினைத்தான்.

காற்றால் அடிப்பேன் ஓடு. இந்த கவிதையில் குறை சொல்லுவோரை இந்த கவியால் அடிப்பேன் வாடா. நீ கம்பனை படித்தவனாடா, அட காகிதம் தின்னும் மூடா.

அப்போதும் உனக்கு புரியாதிருந்தால் சொல்லி சொல்லி உதைக்கட்டுமா? அம்மென்னும் முன்னே ஆயிரம் பாட்டை அள்ளி அள்ளி வீசட்டுமா? அப்போதும் உனக்கு புரியாதிருந்தால் சொல்லி சொல்லி உதைக்கட்டுமா? வல்லினம் மெல்லினம் நல்ல இடையினம் என்னும் கம்பை எடுத்து வெண்பா விருத்தம் என்னும் விதவிதமாகிய சாட்டை தொடுத்து நான் போட்டால் தெரியும் போடு, தமிழ் பாட்டால் அடிப்பேன் ஓட்டு.

பட்டணத்து தமிழில் நைனா என்றால் ரத்தம் என்ன கூறட்டுமா? பயில்வான் மொழியில் வஸ்தா என்றால் பலன் என்ன காட்டட்டுமா? பட்டணத்து தமிழில் நைனா என்றால் ரத்தம் என்ன கூறட்டுமா? பயில்வான் மொழியில் வஸ்தா என்றால் பலன் என்ன காட்டட்டுமா? எந்தை மோலை உன்கிடத்திலும் வளத்திலும் கொடுக்கட்டுமா? எழுசி அரிசி என்று வரி வரியாக வரையட்டுமா? நான் போட்டால் தெரியும் போடு, தமிழ் பாட்டால் அடிப்பேன் ஓடு.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: Y qué cala.
1: குறிச்சி பி அருணாச்சலம் குழுவினரின் நாகஸ்வர இசை கேட்கலாம். நிகழ்ச்சியின் முதலில் ரஞ்சனி நிரஞ்சனி. ரஞ்சனி ராகத்தில் அமைந்த ஜி என் பாலசுப்ரமணியம் இயற்றிய பாடலுடன் நிகழ்ச்சி ஆரம்பம். ஆதிதாளம்.

ஆல் இண்டியா ரேடியோ பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் காரக்குறிச்சி பி அருணாச்சலம் குழுவினரின் நாகஸ்வர இசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சபாபதிக்கு ஆபோகி ராகத்தில் அமைந்த கோபாலகிருஷ்ண பாரதி பாடல் ரூபக தாளம்.

0: நேரம் 5:20. அன்பு நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலைய பாரதி தமிழகம் 102.3 சென்னை ரெயின்போ பண்பலை 101.4 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாகர்கோவில் குமரி பண்பலை 101 மதுரை எஃப்எம் 103.3 இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே, நேயர்கள் இனி கேட்கலாம்
1: அருள்மணி மாலை.

ராகம் இறையருள் போற்றும் இன்னிசை பாமாலைகள் ஒலிக்கும் நேரம் இது. நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஸ்ரீ சைல மல்லிகார்ஜுன சுப்ரபாதம், பாடியவர் பி வி ஸ்ரீனிவாஸ், எஸ் ஜானகி.